0: அருள்மணி மாலை.
1: நேரம் 5:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.

Radiophone 101. கலகலவென்ற கிழக்கு திசையில் கதிரவனின் கதிர்குதிரைகள் பாய்ந்தோடி வரும் அற்புதமான அதிகாலை 5:54. சஞ்சீவி பர்வத சாரல் சாற்றும் சுவடி திறந்து சஞ்சார வானில் சிறகடித்து பறந்தபடியே நம் செவிதனில் அற்புதங்கள் கொண்டு சேர்க்க பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை நயத்தோடு நேர்களுக்கு இனிய காலை வணக்கத்தோடு ஆரம்பமாகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101 இன்றைய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளில் உங்களுடன் நானும் கலைமகள் பாலசுப்ரமணி. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 3 நாள், சிறப்பான 2026 ஆண்டு ஜூன் மாதம் 17 நாள் புதன்கிழமை. வந்தே மாதரம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவக கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, 5 அருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தித்துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3

உழைப்பினை உரமாக்குகின்ற விடிகாலை 6:02 பூபால சத்தத்தில் நாதமிடும் பொழுதில் இணைந்துள்ளோம் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலையில். குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவர்சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குநர் ஜுனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை வழங்குகிறார் எஸ் கோவிந்தசுவாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். காலை 9:02 சருமரோக நிவாரண சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. 10:30 திரை இசை. 11:02 ஏக்சூர். தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க செம்பன்புழை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது என்ற தலைப்பில் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப கால முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சய அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ற தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:15 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் வெள்ளித்திரையில் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி நிலையத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: நாளை எனும் பாதை. நாளை என்பது நாட்காட்டியில் இருக்கும் ஒரு தேதி மட்டும் அல்ல, அது நாம் இன்று எடுக்கும் முடிவுகளின் விளைவு. நாளை என்னும் சொல்லில்தான் எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை வினாக்கள், எத்தனை எத்தனை கனவுகள். நேற்றைய பொழுதை நாம் மறுபடியும் நம் கைகளில் பிடிக்க முடியாது. வாழ்வை புரிந்தவர்கள் இறந்த காலத்தை தூக்கி சுமப்பதில்லை. இன்றைய நாள் நாம் எதிர்பார்த்ததைப் போல் இல்லை என்று புலம்பித் தீர்ப்பவர்கள் உண்டு. ஒரு சிலரே இன்றைய தினம் என்னும் சொத்து மேலவும் கிடைக்காது என்று புரிந்து வைத்திருப்பர். நாளைய தினம் குறித்து எல்லோருக்கும் ஆயிரம் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆக நேற்று என்பது நினைவுகள், இன்று என்பவை நடப்பவை, நாளை என்பது நம்பிக்கை. இதை சரியாக புரிந்து செயல்படுகிறவர்கள் நாளை எனும் பாதையை பொது பாதையாக்குகிறார்கள். நாளை என்பது வெறும் கால அளவு அல்ல, அது மனித மனத்தின் மிகப்பெரிய கனவு. இன்று கவலையில் இருப்பவர்களுக்கும் தோல்வியோடு இருப்பவர்களுக்கும் நாளை என்பது சிறு நம்பிக்கை வெளிச்சம். வெற்றியை தவறவிடுகிறவர்களுக்கு நாளை என்பது வெளிச்சச் சுடர். இன்று என்னால் இச்செயலை செய்ய முடியவில்லை, நாளை முயற்சிப்பேன், இந்த வாக்கியம் தரும் வெளிச்சம் வாழ்வின் உறுதிப்பாடாகிறது. நாளை என்பது நேர்பாதையாகவோ மலைப்பாதையாகவோ ஆபத்தானதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நாளை என்ற சொல்லினை நம்பிக்கையோடு அணுகினால் இருளுக்கு வெளிச்சமாகவும் தெளிவான பாதையாகவும் அடையாளமாகும். ஒரு குழந்தை எத்தனை முறை விழுந்து எழுந்தாலும் நாளை நாம் நன்றாக நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் விழுந்து விழுந்து எழுகிறது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு திசை மாற்றம். தோல்வி நம்மிடம் சொல்வதெல்லாம் ஒன்று.

0: இந்த பாதை மட்டுமல்ல, இன்னொரு பாதையும் இருக்கிறது. நம்பிக்கையோடு பயணத்தை தொடரலாம் என்பதே. நாளைய பொழுது பொன் செழிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையை நல்ல எண்ணங்களால் சீர்படுத்த வேண்டும். எப்போதும் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்று நினைத்தல் வேண்டும். நாம் எப்படி சாதிப்பதற்கான முழு ஆற்றலையும் உடையவர்கள் என்று எண்ண வேண்டும். சாதித்த சாதனையாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கினால் இப்பண்புகள் மேலோங்கும். நாம் செய்யும் செயல்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமைதல் வேண்டும். நமக்கான செயல்கள் ஒரு எல்லைக்குள் நம்மை நிறுத்தும். ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும் செயல்களோ நீண்ட காலம் பயன் தரும், கனிமரங்களைப் போல சுவை தரும். நாளை எனும் பாதை நமக்கான நம்பிக்கையான பாதையாக இருக்க வேண்டும் எனில் அறிவிலே தெளிவு வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்துவிட வேண்டும். அப்படி திட்டமிடுகிற செயல்கள் எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தருகின்றன. கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் எச்செயலையும் செய்தல் கூடாது. எந்தெந்த காலங்களில் நாம் எதை செய்து முடித்துவிட வேண்டும் என்று நாட்குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொண்டு செயல்பட்டால் சிறு சிறு செயல்களும் பெரிய செயல்களுக்கு உறுதுணையாக அமையும். காலத்தை நாம் நம் கைகளுக்குள் வைத்திருந்தால் வெற்றிகள் எப்போதும் நம் வசம்தான். நாள்தோறும் பின்பற்றும் கால அட்டவணை வெறும் பட்டியல் அல்ல, நாளைய தினத்திற்கான ஒளி விளக்குகள். இறுதி நேர பரபரப்பையும் குழப்பங்களையும் தவிர்க்க இது உதவும். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையை தக்க வைத்திருந்தால் நாளை எனும் பாதை வாசனைமிக்க மலர்பாதையாக அமையும். எப்போதும் யாரேனும் குறை கூறி கொண்டிருப்பவர்கள் எதிர்மறையான சிந்தனை உடையவர்கள், எல்லா கருத்துகளுக்கும் பொருத்தமில்லாமல் எதிர்கருத்துக்களை கூறிக்கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நம் பாதையின் தடை கற்கள். இவர்களை கவனமாக தவிர்த்தால் நம் பாதை தெளிவாகும், பயணம் சிறப்பாக அமையும். நம் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மதிப்பளிக்கும் நண்பர்களிடம்தான் நம் வெற்றிகரமான எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நாளை எனும் பாதை வெற்றி பாதையாக அமைய வேண்டுமெனில் தெளிவான திட்டமிடுதல், நம்பிக்கையான உழைப்பு, ஆரோக்கியமான சிந்தனை, மற்றவர்களையும் கொண்டாடும் இயல்பு, நல்ல நண்பர்களை பக்கபலமாக தக்க வைத்தல், நேர்மறையான எண்ணங்கள், நன்றி உணர்வுடன் எல்லோரையும் பாராட்டல், சான்றோர்களின் நட்பு, நேரத்தை சரியாக கடைபிடித்தல், எதிர்காலத்தின் மீது மட்டுமே கவனத்தை குவித்தல், இந்த 10 முத்தான கருத்துக்களை செயல்படுத்தினால் நாளை என்னும் பாதை நம்பிக்கையூட்டும் சாதனை பாதையாக அமையும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது
3: உங்கள் குமரி பண்பலை 101.

கார்த்தவளும் மலைமுகட்டை பொற்கையால் தாவி கதிர்த்தவளும் மென்காலை 6:15 மீண்டும் மகிழ்ச்சியாய் உங்களுடன் ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது. கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் சொன்ன குரல் பெருமை அறிந்தோம். இனி குமரி பண்பலை 101 குரலமுதம் ஒன்று காற்றில் மலர்கிறது.

ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம்.

ஒருவனை தெரிந்து கொண்டு அவனோடு நட்பு கொண்டிருந்தாலோ அல்லது தெரியாமல் அவனை பிரிந்திருந்தாலோ அவனால் தீமை வரும் காலத்தில் அவனை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். குறள் எண் 876 அதிகாரம் பகை திறம் தெரி

தாமதம் கேட்டோம் குமரி பண்பலை நூற்றொன்றில். நேரம் இப்போது காலை 6:18.

அமைதிகள் அறுக்கப்பட்டு அங்கங்கே அரவம் கேட்கும் இனிமைகளை அள்ளித்தரும் இனிமையான காலை நேரம். இணைந்துள்ளோம் இசை பேசும் காற்றின் அலைவரிசை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. காலை பொழுதில் விழிக்கும் கண்களுக்கு ஒளியை ஊட்டி புதுப்பித்து இந்த இனிய நாளை சிறப்பாக வருகிறது இனிசை கானங்களோடு இறையோனை வணங்க பண்பலை 101 பக்தி மாலை. முதலில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்.

நேரம் இப்போது காலை 6:27. நேர்களோடு இனிய பயணத்தில் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இது இறைநாமம் சொல்லும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்கிறார் பி. சுஷீலா.

நேரம் காலை 6:34. நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இறை புகழ் பாடும் இனிய கீதங்கள். பக்தி மாலையில் தொடர்ந்து நாகூர் எம் ஹனிஃபா பாடிய பாடல்.

விலை மதிப்பில்லா உன்னை வணங்கினோம். இன்ப துன்பத்தை எளிதில் தாங்கிட எனக்கு பொறுமை அளித்திடுவாய் எங்கள் இறைவா. குமரி பண்பலை நூற்றாண்டில் நேயர்கள் இதுவரை பக்தி மாலை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி

தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஹரிப் கல்யாண் யோஜனா பற்றிய தகவல்கள். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய்மொழி சி ஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கேத் பத்சோவா அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுதசுரவியில் விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு வாழ்வாதார உத்தரவாத திட்டம் வி பி கிராம்ஜி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்களில் நல்ல மிளகில் மெதுவாடல் நோய் குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜ்குமார் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 ICC மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 லீட்ஸ் ஹெடிங் டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள். மாலை 6:40 முதல் இரவு 7:10 வரை, 7:30 முதல் 8 மணி வரை, இரவு 8:05 முதல் 9 மணி வரை, 9:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து.

கேட்டுக்கொண்டிருக்கும் குமரி பண்பலை 120 நிகழ்ச்சிகள் சில உங்களின் ஞாபகங்களுக்கு. நேர்கே இன்று மாலை 4:30 வானிலை அறிக்கை, தொடர்ந்து பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏலியன் நகரில் G7 அமைப்பு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சர்வதேச அமர்வில் நேற்று உரையாற்றிய அவர், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகளை இணைக்கும் கடல்வழி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அனைத்து நாடுகளின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். எந்தவித அச்சமும் இன்றி மாலுமிகள் தங்களது பணியை செய்யக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளைகுடா பகுதியில் நிலவும் மோதல்கள் நட்பு நாடுகளின் உயிர் மற்றும் உடைமை இழப்புகளுக்கு காரணமாக அமைந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகளின் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணிபுரிந்த இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கவலையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். மேற்காசியாவில் அமைதிக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை வரவேற்பதாக கூறிய அவர், இத்தகைய மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமே நிலையான தீர்வை காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். G7 அமைப்பின் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு என்பது வெறும் அடையாளமாக மட்டுமின்றி மிகவும் முக்கியமான உத்திசார்ந்த நடவடிக்கையாக மாறியுள்ளது என்றும் அவர் கூறினார். மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மன்னர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே, கென்ய அதிபர் திரு வில்லியம் ரூட்டோ, ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டகைச்சி, எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபதே அல் சிசி, தென்கொரிய அதிபர் திரு லீ ஜே மியூங் ஆகியோரை சந்தித்து பேசினார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்திய கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலின்போது இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பிஜே

0: பிஜேபியுடன் ரகசிய உறவு வைத்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சி தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மதசார்பற்ற கட்சிகளின் ஒற்றுமைக்கு பாடுபடும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் அரசு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் தாமதமின்றி பயனாளிகளிடம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுக கூறியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான திரு தங்கம் தென்னரசு, ஏராளமான வாக்குறுதிகளை தெரிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள தாவேகா அதை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு பொதுமக்கள் புதிய அரசுக்கு நிர்பந்தம் அளித்து வருவதால் மக்களின் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்பவே வெள்ளை அறிக்கையை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டப்பேரவை வரும் 18ஆம் தேதி கூடவுள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை மறைமுகமாக மக்களுக்கு உணர்த்தவே இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5வது அலகில் அணு உலை அழுத்த கலன் நேற்று வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. தற்போது இந்த அணுமின் நிலையத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் 4 அலகுகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் 5வது அலகிற்கான அணு உலை அழுத்த கலன் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி பெற்ற பிறகு நேற்று நிறுவப்பட்டது. சுமார் 320 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்த கலன் சிறப்பு கிரேன் மூலம் உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொருத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றால் அந்நாட்டு அதிபர் திரு செலன்ஸ்கி மாஸ்கோவிற்கு வருகை தந்து நேரடியாக பேச்சு நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ரஷ்யாவின் தடையை மீறி உக்ரைனின் அணுசக்தி துறைக்கு நிதியுதவி அளிக்க பிரிட்டன் முன்வந்துள்ளதை உக்ரைன் வரவேற்றுள்ளது. நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நிபுணர்களின் உயர்மட்டக் குழு வழங்கிய பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால வரையறை கொண்ட செயல் திட்டத்தை தேசிய தேர்வு முகமை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கல்விக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வலியுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு சுமார் 600,000 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர ஸ்கூட்டர்களை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நேற்று வழங்கினார். சமூக வலைதளத்தில் பெண்களை இழிவுபடுத்திய 2 கைது செய்யப்பட்டு குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலியருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும்

0: சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் நேற்று நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் வழங்கினார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சமீரன் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மொத்தமுள்ள 3 போட்டிகளில் முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளிக் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. அர்ஜென்டினா அல்ஜீரியா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரியா ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இன்றிரவு 10:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் போர்ச்சுகல் காங்கோ அணியையும் நள்ளிரவு 1:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இங்கிலாந்து குரோஷியாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக திமுகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் உள்ளது என்று அஇஅதிமுகவும் குற்றம் சாட்டியுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மனதின் குரலாக
2: சிரிப்பின் மகிழ்வாக
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பரை 101.

நீலவான் கடல் தாண்டி மண்ணில் கதிர் வெளிச்சம் முழுவதுமாய் பரவிய காலை 6:55 எட்டியுள்ளோம். உற்சாகமான இந்த காலைக்கு இனிய துணையாக ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும், இது உங்கள் குமரி எஃப்எம் 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 3 புதன்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழைப்பே தன்னுயிரென கருதும் வேளாண் மக்களுக்கு குமரி பண்பலை நூற்றொன்றின் அன்பு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை, இன்று முதல் 20 வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C, வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 காது விலைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவிகிதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும்போது கால்நடை உரிமையாளரின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைந்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளிப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும்போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக

கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும், கேட்கப்படும் விவரங்களை கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் அளித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: தொடர்கின்றோம் நேர்களே. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பகால முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். நேரம் காலை 7:00. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: வட்டார செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூன் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இம்மாதம் 19ஆம் தேதி வெள்ளியன்றே நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தகவல். கல்பனா சாவ்லா விருது பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. தேசிய தேர்வு முகமை தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜூன் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறவுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து மே 2026 மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படும். இவ்விருது பெற இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் அவர்கள் தெரிவித்துள்ளார். கையேட்டில் பொருளடக்கம், இவ்விருது பெறுவதற்கு நியமிக்கப்பட்டவரின் உயிர்தரவு, சுயசரிதை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் 2, ஒரு பக்கம் தனியறை பற்றிய விவரம், படிவம் 1 மற்றும் படிவம் 2, துணிச்சலான மற்றும் வீர சாகச செயல் குறித்த விவரங்கள் இணைக்கப்பட வேண்டும். இவ்விருதுக்கு https://awards.tn.gov.in என்ற தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் விண்ணப்பித்து இதன் நகல் மற்றும் கையேடு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைத்தளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தையோ அல்லது 04652 இணைப்பு எண்ணுடன் 278404 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.

0: 1986 ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிப்பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் தேர்வு கட்டணத்தை திரும்ப பெறுவதற்காக வங்கிக் கணக்கு விவரங்களை சரிபார்த்து ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ள தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்கு 011 இணைப்பு எண்ணுடன் 40 75 90 00 00 என்ற எண்ணிற்கோ அல்லது 011 என்ற இணைப்பு எண்ணுடன் 69 22 77 00 00 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

0: இருக்கீங்க உங்கள் இளமையாய் இனிமையாய் உங்களுடன் எப்போதும் என்றும். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101.
1: முற்றத்தில் இன்று
2: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும்.
3: ஏ ராஜா, சாக்க நிறைக்க சொன்னா சாரத்துல நிறைச்சிட்டு இருக்க. உன்ன நம்பி ரெண்டு பேரை கூட்டிட்டு சொன்னேன், நீ ஏன் இப்படி இருந்தா எப்படிப்பா? சாக்குல போடும் போது அடுத்தவன் தோட்டமா இருந்தாலும் கொஞ்சம் கோழைகளையும் பறிச்சு போடுங்க, அப்பதான் ஒரிஜினலா கொண்டு வந்த மாதிரி மார்க்கெட்ல விக்க முடியும். ஏதோ பெரிய மனுஷன் ஒரு மாசத்துக்கு முன்னே பறிச்சுக்கன்னு சொன்னாரு. யாரும் வர மாதிரி இருக்கு, மூடை மாத்து மூடை மாத்து.
4: ஏ சுப்பையா, ஏ கண்ணா, அங்க பாரு, நாலு திருட்டு பாக்கா நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருக்கான் பாரு. ஏ ஒண்ணு யோசிக்காதீங்க, அந்த கட்டையடு குடுக்க கூடிய அடியில திரும்பி பார்க்க கூடாது. யாருக்கு தோட்டத்துல வந்து யாரு கைய வைக்காது? ஏதா ஒரு தடவை புடிச்சிருங்க, இறங்கு. கால என்ன, கால முள்ளு குத்தினாலும் பாக்காது, சாடு சாடப்பா. ஏலத்தது அழகு வேலைக்கு கூட்டிட்டு வந்துட்டு நான் படுக பாடு, அடிங்கப்பா போய்.
3: ஏமா இப்பா அடிக்காதுங்கப்பா, அடிக்காதுங்கப்பா, அவரு சொல்லிதான்ப்பா வந்தேன்.
4: ஏ ஏ நிறுத்து நிறுத்து நிறுத்தப்பா, முதலாளி சொன்ன உடனே நிறுத்தணும், நிறுத்தப்பா.
3: ஏனே ஏனே
4: சத்தத்தை கேட்டல வரேன். ஏ சிவா, என்னப்பா இந்த களவு உனக்கு தேவையா? ஏய் பார்த்தா பசு மாதிரி பழகுற, நீ பசுத்தோல் போர்த்திய புலியா இருப்ப போலுக்கப்பா. என்ன என்ன காரணம், என் தோட்டத்துக்கு எப்படி வந்த? எத்தனை மூட நெல்லிக்கா விலை என்ன தெரியுமா? என்னென்ன பொருட்கள் உருவாக்கலாம் தெரியுமா? அலைபேசி அங்க கொண்டு போடு, போலீஸுக்கு சொல்லி எனக்கு தெரியாதா? நீ வந்து சொல்லித்தாரியா? அவன் என் தம்பிப்பா. எம்மாவா, எப்படிப்பா நீ என் தோட்டத்துல வந்து பறக்கலாம்? ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா? நீ
3: இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு இங்க அம்மா என்ன அப்படின்னு அன்னைக்கு

0: நாள் நம்ம ஹோட்டல்ல உட்காந்து பூரியும் மட்டனும் சாப்பிடும் போது மட்டன் துண்டை கையில எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னீங்க, தம்பி நெல்லிக்காய் எவ்வளவு வேணும் பறிச்சுக்க அப்படின்னு சொன்னீங்களானே?
1: அப்ப நீ உணவகத்துல கூட்டிட்டு போய் அன்பா ஏதாவது வாங்கிட்டாரன்னா அதுக்கு 3 மடங்கு 4 மடங்கா என்ன பேசிய நீ? புரியல, நெல்லிக்காய் கிளை தட்ட சொல்லு. 1 மூடை தானே சொன்னேன்.
0: இல்ல என்னன்னா, நீங்க ஒரு பெரிய மனுஷன் உங்களை பார்த்தா.
1: ஏ பெரிய மனுஷன் வார்த்தைய விட்டானே. ஏ கண்ணா, சுப்பையா, ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த நெல்லிக்காய் கூட மாட கட்டி அனுப்பி விடுங்கப்பா, அனுப்பி விடுங்க. ஏ தம்பி, எதுனாலும் அடுத்தவங்க தோட்டத்துல கை வைக்கிறதுக்கு முன்ன ஒரு அனுமதி கேட்கணும்பா. ஒருவேளை நான் சொல்லி இருக்கலாம், நான் மறந்திருக்கலாம்.
0: உங்க வேலையாட்கள் நீங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க போல இருக்கே.
1: அவனுக்கு தெரியும்பா, எந்நேரம் முதலாளி 100 ரூபா தரக்கூடியவர் இன்னைக்கு 500 ரூபா எப்படின்னு தருவாரு, சொன்னதை செய்வோன்னு செய்திருக்கான். இப்ப இவ்வளவு நெல்லிக்காய் பறச்சிருக்கிய, நெல்லிக்காயனுடைய முக்கியத்துவம் தெரியுமா எப்படி?
0: ஏனே நேத்துக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும்னே பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. இப்படி எனக்கு நல்ல இயற்கை முறையில சாகுபடி பண்ண நெல்லிக்காய்கள் கொஞ்சம் வேணும், அதனால காலையிலே வந்து நெல்லிக்காய்களை பறிச்சிட்டம்னே. எனக்கிட்ட கள்ளக்கப்படம் ஒண்ணும் கிடையாதுன்னு.
1: என்ன கள்ளங்கப்படம் கிடையாதுங்க, 1 மூடை பறக்க சொன்ன இடத்துல 4 மூடை நெல்லிக்காய் பறிச்சிருக்க.
0: நெல்லிக்காயனுடைய மகத்துவத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு, மருத்துவ குணத்தை பத்தி எல்லாம் சொன்னாருன்னு. இனி ரொம்ப வேண்டப்பட்டவர்னே.
1: சரிப்பா, அவர் அப்படி என்ன சொன்னாரு, நீ என்ன தெரிஞ்சுகிட்ட சொல்லு பாப்போம்.
0: ஏன் வைட்டமின் சி அதிகமா இந்த நெல்லிக்காயில இருக்காமே, நெல்லிக்காய் சாப்பிடுறதுனால சரும பிரச்சனை வராதான்.
1: ஏ தம்பி, என்ன வார்த்தை சொன்ன? சருமங்கள்ல சுருக்கு விழாது இளமை ததும்பலா இருக்கலாமா?
0: ஆமாண்ணே, உங்களை மாறினே அழகாகலாம்னே.
1: அப்புறம் அப்புறம் என்னப்பா சொல்லிருக்கு?
0: உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து முக்கியமா பங்காற்றுதாம்னே.
1: ஏய், பக்குவமா கட்டி பக்குவமா பெங்களூர் போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தம்பி தம்பிப்பா,
0: பாத்தீங்களானே பாத்தீங்களானே, உங்க தோட்டத்துல வந்து ராவோடு ராவா நெல்லிக்காய பறிச்சிருக்கேன். அதை நீங்க மனசுல வைக்காம நெல்லிக்காய வித்து காசாக்குற மாதிரியான வழிய சொல்லி தந்திருக்கீங்க பாத்தீங்களானே. நீங்க எங்கேயோ போயிட்டீங்கண்ணே.
2: முற்றத்தில் இன்று

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
1: காதில் கேட்கின்றதா
0: இன்றைய காலையை இனிதாக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் செல்ல குட்டியின் பெயர்
2: என்ன?
0: இவான்ஸ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இளந்தவளை உங்களுக்கு பிடிக்குமா? வேற என்னெல்லாம் பிள்ளைக்கு பிடிக்கும்?
2: டான்ஸ் பிடிக்கும்.
0: டான்ஸ் ஆடுவீங்களா?
2: ஆமா.
0: வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க பிள்ளை?
2: பத பத கலச்சிடுவேன். வச்சு வச்சு எல்லாருமே.
0: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
2: அம்மா அப்பா இருக்காங்க.
0: அவங்க பேர் சொல்றீங்களா?
2: அப்பா பேரு ராஜு, அம்மா பேரு சுடிதா.
0: உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா அப்பா ரொம்ப பிடிக்குமா?
2: அப்பா அம்மா பிடிக்கனக்க.
0: பிள்ளைகிட்ட பாசமா இருப்பாங்களா அம்மா அப்பா?
2: ஆமா.
0: பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவாங்களா?
2: ஆமா.
0: பிள்ளை ஸ்கூல் போறீங்களா?
2: ஆமா.
0: என்ன படிக்கிறீங்க?
2: பிஜி.
0: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
2: ஆமா.
0: பிள்ளைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
2: ஏ சி டி பண்ணி தந்திருக்காங்க.
0: உங்களுக்கு அதை சொல்லி தரீங்களா?
2: ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஏ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ பி டபிள்யூ எச் ஒய் இசட்.
0: அழகா சொன்னீங்க. அதுவும் எங்களுக்காக சொல்றீங்களா?
2: வேற
0: என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? சொல்றீங்களா?
2: எல்லோ ஆரஞ்சு கேட்.
0: இன்னைக்கு பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க? அழகா சொன்னீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறாங்க?
2: அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: பிள்ளை சுத்தி பார்க்க எல்லாம் போவீங்களா வெளியில?
2: ஆமா, ட்ரெயின் பார்க்க போறேன்.
0: ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கீங்களா?
2: குட்டி குட்டி குட்டி போவோம். நான் ரைம் சொல்ல போறேன்.
0: ரைம் சொல்ல போறீங்களா? சொல்லுங்கம்மா.
2: கடிதி மாமா, கடிதி மாமா, எங்க போறீங்க? வாட்ட பக்கம் வீடு இருக்கு.

0: கல் பச்சிட்டே என்ன செய்வீங்க? காட்டுக்குள்ள மீன் எடுத்து அடிச்சிட்டேங்க.
1: சூப்பர், அழகான ரைம்ஸ் பாடிட்டீங்க. எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி. நீங்க ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
0: தேங்க்யூ.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று மதியம் முற்பகல் 11:00 ஏக்சூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சியில் செம்பன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள். இது உங்கள் இனிய பண்பலை, குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். இந்த மாநாட்டில் இந்தியாவும் பங்கேற்றுள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கிடையே நடைபெறவுள்ள இந்த சந்திப்பு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வாஷிங்டனில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசிய பின்னர் முதல் முறையாக இப்போது சந்திக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது, பரஸ்பரம் நலன் சார்ந்த ஆசிய மற்றும் சர்வதேச முக்கிய பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்த உள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் சிக்கலான பிரச்சினைகளுக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவை முக்கிய நாடாக கருதுவதால் சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் பங்களிப்பு மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற சிறப்பு அமர்வில் உரையாற்றிய பிரதமர், சர்வதேச அளவில் சூரிய மின்சக்தியை அதிகரிப்பதற்காக இந்தியா ஏற்படுத்தியுள்ள கூட்டணி போன்ற நம்பிக்கை மிகுந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார். உயிரி எரிபொருள், பேரிடர் மீட்பில் ஒத்துழைப்பு போன்ற சர்வதேச கூட்டு செயல்பாடுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற நடவடிக்கைகளை உருவாக்குவதன் மூலம் உலக நாடுகளிடையே நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவமே இந்தியாவின் சர்வதேச கூட்டணிகளுக்கு அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்று பிரதமர் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் திரு ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வொண்டர்லேன், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்தவுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டிற்கான கூட்டு முயற்சிகளை G7 நாடுகள் அறிவித்துள்ளன. இதில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. காங்கோ மற்றும் உகாண்டாவில் மீண்டும் பரவும் எபோலாவை தடுக்க, நோய் தொற்றை கண்டறிதல், எல்லை கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இந்தியா, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கான தடுப்பூசி

0: மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயை தடுப்பது, ஆரம்பத்திலேயே கண்டறிவது மற்றும் தரமான சிகிச்சையை உறுதி செய்வது ஆகியவற்றில் கவனம் செலுத்த இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுடன் இணைந்து G7 நாடுகள் முடிவு செய்துள்ளன. புற்றுநோய் ஆராய்ச்சியில் நவீன தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்தவும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளரும் நாடுகளின் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச அளவில் நிதி மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தொடர G7 நாடுகள் உறுதிபூண்டுள்ளன. இந்த முன்னெடுப்புகள் உலக நாடுகளுக்கிடையிலான ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான கூட்டு முயற்சியாக அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்கள் முன்வந்துள்ளன. ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இந்த திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். இந்த திட்டத்திற்கான நிதியில் 90% மத்திய அரசு மானியமாக வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 10% தொகையை 6 மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் மின் உற்பத்தி தொடர்பான செலவுகளை ஹிமாச்சல பிரதேச அரசு ஏற்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெலிகிராம் செயலியில் இயங்கும் சில மோசடி கும்பல்கள் தங்களிடம் மறுதேர்வுக்கான வினாத்தாள் இருப்பதாக கூறி மாணவர்களிடம் 14,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் கேட்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றன. இதுபோன்ற போலியான வாக்குறுதிகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மறுதேர்வு வினாத்தாள் கசிந்தது என்ற செய்தியில் எந்த உண்மையும் இல்லை என்றும் தேர்வு மிகவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் என்றும் அந்த அமைப்பு உறுதிபட கூறியுள்ளது. தேர்வு தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை மட்டுமே மாணவர்கள் அணுக வேண்டும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகர் உலகத்தரம் வாய்ந்த புல்லட் ரயில் மையமாக மாற்றப்படும் என்று தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்று இதற்கான செயல் திட்டங்களை அறிவித்த அவர், ஹைதராபாத் பெங்களூரு இடையே அமைக்கப்படவுள்ள அதிவேக ரயில் பாதையில் ஷம்ஷாபாத் பகுதியை மையப்படுத்தி நவீன உட்கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் நல்லமலா வனப்பகுதியில் உள்ள மன்னனூர் மற்றும் சோமசீலா ஆகிய இடங்களுக்கு அருகே ரயில் நிலையங்களை அமைக்குமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். வாராங்கல் விமான நிலையத்தை பாரம்பரிய பெருமைகளுடன் அமைக்க வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரிக்கும் என்று கூறினார். தாவேகாவை திமுக குறைத்து மதிப்பிட்டதுதான் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தோல்விக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலின்போது கூட்டணிக்கு திமுக தலைமை வகித்ததால் தோல்விக்கும் அக்கட்சியே பொறுப்பு என்றும் திரு வைத்திலிங்கம் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டங்களை கடைக்கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஊடகங்கள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நேற்று நடத்தப்பட்ட பயிலரங்கில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்.
2: மக்களுக்கு தேவையான சில செய்திகள் கண்டிப்பாக லாஸ்ட் மைல் கனெக்டிங்ல கடைசி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அரசுடைய திட்டங்கள் எப்படி மக்களை போய் சேருது, என்னென்ன ரூபத்தில் போய் சேருது அப்படிங்கிறத கொண்டு போய் சேரக்கூடிய உங்களுக்காக. அதனால இந்த செய்திகள் வந்து இடம்பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்காகவும் இந்த செய்திகள் எப்படி உருவாகி உங்கள்கிட்ட வந்து சேருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சிட்டைசேஷன் ஒர்க் ஷாப் நம்ம பண்றோம். பிரிண்ட் மீடியா இருந்தும் கொஞ்சம் ஸ்பேஸோ, அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷன்

0: கண்டிப்பாக அரசு செய்திகள், அரசு சம்பந்தமான வளர்ச்சி செய்திகளுக்கு இடம்பெற வேண்டும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ரிக்வஸ்ட்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத், மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: சமூகத்தின் துடிப்பை அறியவும், அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும், மக்களின் எதிர்பார்ப்புகளை அரசிடம் எடுத்துச் செல்லவும் ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. நல்லாட்சிக்கு தேவையான விழிப்புணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்ப்பதில் ஊடகங்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுடைய செய்திகளும் ஆய்வுகளும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களும் தினந்தோறும் கவனத்துடன் வாசிக்கப்படுகின்றன. அவை நிர்வாகத்திற்கு வழிகாட்டும் கண்ணாடியாகவும், மக்களினுடைய மனநிலையை உணர்த்தும் திசை காட்டியாகவும் அமைகின்றன.
1: எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்த வைரஸை கட்டுப்படுத்த நேற்று ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அந்நாட்டுடன் தொடர்புடைய பிற நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாடு காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா $10 பில்லியன் நிதியுதவியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 45 டன் மருத்துவப் பொருட்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா கூறினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. லீட்ஸ் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 1:30 லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசவுள்ளார். யமுனை நதியின் குறுக்கே கிஷாவ் பல்நோக்கு அணை திட்டத்தை செயல்படுத்த உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

0: காலை 7:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்ட் ஆன மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
0: சேவை செய்திகள். மார்த்தாண்டம், அருள்மிகு கோதீஸ்வரம், பத்ரகாளியம்மன், அனந்த கிருஷ்ணன், ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவிலில் இன்று காலை 7:30 சிறப்பு பூஜை தீபாராதனை, காலை 9:30 ஸ்ரீ கிருஷ்ண சிவ பத்ரகாளி மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வருஷாபிஷேகம், நண்பகல் 12:00 சுவாமி ஆலயம் வலம் வருதல், 12:30 இரவு 7:00 தீபாராதனை, மாலை 6:00 திருவிளக்கு பூஜை. காரங்காடு புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று காலை 10:30 சிறப்பு திருப்பலி, மாலை 6:00 ஜபமாலை திருப்பலி, நாளை காலை 6:00 திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக பேரிடர் நடவடிக்கைகளில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பேரிடர் தடுப்பு, தணிப்பு, எதிர்நோக்கு நிலை, நிவாரணம், ஆராய்ச்சி, புதுமை மற்றும் திறன் வளர்த்தல் வகைகளில் இந்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வாயிலாக சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரதாப்தன் புரஸ்கார் என்ற வருடாந்திர தேசிய விருது வழங்க உள்ளது. எனவே மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை இனங்களில் சிறப்பாக பங்காற்றிய தனிநபர்கள், நிறுவனங்கள்

ஆராய்ச்சி மையங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியோர் கன்னியாகுமரி மாவட்ட இணையதளமான https://kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் கிளிக் செய்து தங்கள் விண்ணப்பங்களை உரிய ஆதார ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி என கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தொடர்பு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 சர்மரோக நிவாரணி சைபர் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுவற்றில் இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நேரம் இப்போது காலை 7:30. உங்கள் ஸ்பெஷலான நேரங்களில் ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட் நாகர்கோவில் வானொலியின் குமரி எஃப்எம் 101.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன, காலையிலேயே மன்னர் பரம்பரை சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார். போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு விட்டு வருவோம். காலை வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் மந்திரியாரி. என்னால் முடியவே இல்லை. இந்த மகுடம் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு 10 கிலோ எடை மாதிரி தலைமையில் உட்கார்ந்திருக்கிறது. அரண்மனை மருத்துவர் வேறு தொப்பை குறையவில்லை என்றால் அடுத்த மாதம் புது டிரஸ் தைக்க துணி பத்தாது என்று பயன்படுத்துகிறார்.
1: இதை தையல் கடைக்காரர் அல்லவா சொல்ல வேண்டியது? மருத்துவரே சொல்லிவிட்டாரா?
2: மந்திரியாரே, எனது வேதனை உமக்கு விளையாட்டாகிவிட்டது.
1: மன்னா, கவலையை விடுங்கள். உங்களுக்காகவே ஒரு அல்டிமேட்டான விஷயத்தை கண்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
2: என்னது?
3: எச்சரிக்கை, எச்சரிக்கை, ஸ்கேன் செய்யப்படுகிறது. மன்னரின் தொப்பை அளவு 45 இன்ச். உடனே கலோரி எரிக்கப்பட வேண்டும், இல்லையெனில் ராஜ உடை பிரிந்துவிடும்.
2: மந்திரியாரே, என்ன இது? என் அரண்மனைக்கு வந்து என் மானத்தையே வாங்குகிறது இந்த இரும்பு டப்பா.
1: என்ன செய்வது மன்னா? தங்களது செல்ல ரோபோவை சரி செய்வதற்காக விஞ்ஞானிகளிடம் கொடுத்திருக்கிறோமே. அவர்கள் சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இப்போது இந்த ரோபோ 60 என்ற ஸ்பெஷல் ரோபோவை வரவழைத்திருக்கிறோம் அண்ணா. ரோபோ 60 உலகத்திலேயே பெஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரெய்னர். நீங்கள் ஓட வேண்டாம், குதிரை ஏற வேண்டாம். இந்த ரோபோவோடு சேர்ந்து ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஸ்கிக் செய்தாலே போதும், தொப்பை அப்படியே பனிக்கட்டி மாதிரி உருகிவிடுமாம்.
3: உறுதிப்படுத்தப்பட்டது. ஸ்கிப்பிங் என்பது மிக சிறந்த கார்டியோ பயிற்சி. 10 நிமிடம் குதித்தால் 100 கலோரிகள் காலி. கயிற்றை எடுங்கள் மன்னா.
2: ஒரு சாதாரண கயிறா? மந்திரியாரே, நான் இந்த நாட்டுக்கு மன்னன். தெருவில் விளையாடும் சின்ன பையன் அல்ல. அதுவும் இந்த இரும்பு டப்பா முன்னாடி நான் குதிக்க வேண்டுமா?
1: இது சாதாரண விளையாட்டு இல்லை மன்னா. தாங்கள் இவ்விடவிட்டு ஓடினால் தங்களது இமேஜே டேமேஜ் ஆகிவிடும். அதனால் சற்று பொறுங்கள். ஒரே இடத்தில் நின்று குதித்தால் உங்களது கணுக்கால் தசைகள் ஸ்ட்ராங் ஆகும். இதயம் சூப்பராக வேலை செய்யும்.
3: மன்னா, கயிற்றை சுற்றவும். 3, 2, 1 குதிக்கவும்.
2: ஐயோ, என் மகுடம், என் மகுடம். கயிறு என் மகுடத்தை தட்டி விட்டு விட்டதே.
3: ஏரர், ஏரர். மன்னா, உங்களின் டைமிங் தவறு. கயிறு தரைக்கு வரும் முன் குதிக்க வேண்டும். மேலும் உங்கள் தலையில் உள்ள கூடுதல் எடையான மகுடத்தை கழற்றவும். அது எடையை கூட்டுகிறது.
2: சாரி இரும்பு.

0: அம்மாவே.
1: அம்மண்ணா, அதன் பெயர் ரோபோ 60 அண்ணா.
0: ஏதோ ஒன்று இப்போது பார். என் கணுக்கால் மந்திரியாரே, ஃபிட்னஸ் என்ற பெயரில் இந்த ரோபோவை வைத்து என்னை அரியணையில் இருந்து அகற்றி மருத்துவமனையில் சேர்த்து விடலாம் என்று நினைத்தீரா? கால் சிக்கி அப்படியே அரியணையில் விழுந்து விட்டேன். உமக்கு கண்கள் தெரிகிறதா இல்லையா?
1: ஐயோ மன்னா, ரோபோவை தப்பாக நினைக்காதீர்கள். நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வார்கள் இல்லையா?
2: கணக்கீடு முடிந்தது மன்னா. நீங்கள் கீழே விழுந்த வேகத்தில் 7 கலோரிகள் எரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் உங்கள் சூழல் காரணமாக 20 கலோரிகள் மீண்டும் கூடிவிட்டன. எழுந்து மீண்டும் குதிக்கவும், இல்லையெனில் சாட்டை அடி கொடுக்கப்படும்.
0: என்ன சாட்டை அடியா? மந்திரியாரே, இது எனக்காக வாங்கப்பட்ட ரோபோவா இல்லை உமக்காக வாங்கிய ரோபோவா?
1: ஐயோ மன்னரை என்ன சொல்லி சமாளிப்பது? சமாளிப்போம் மன்னா. இது டைமை மிச்சப்படுத்துகிற வொர்க் அவுட் மன்னா. 10 நிமிஷம் நீங்கள் வொர்க் அவுட் செய்தால் மிச்ச நேரத்தில் அல்வா சாப்பிடலாம்.
2: அல்வாவில் சர்க்கரை அதிகம். அல்வா சாப்பிட வேண்டுமானால் இன்னும் 500 முறை ஸ்கிப்பிங் குதிக்க வேண்டும். கயிற்றை சுற்றவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. குதிக்கவும் குதிக்கவும்.
0: மந்திரியாரி, ஸ்கிப்பிங் நல்லது ஒரு பயிற்சி தான். ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்கிறேன். தினமும் ஸ்கிப்பிங் செய்கிறேன். முதலில் இந்த ரோபோவை ஆஃப் செய்யுங்கள். என்னை காப்பாற்றுங்கள்.
1: ஐயோ மன்னா, ரோபோவை சுவிட்ச் ஆஃப் செய்யும் பட்டனை எங்கு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே.
0: என்ன
3: இன்றைய குறுஞ்செய்தி?

பார்க்கலாமா நேர்களே? நேரப்பது காலை 7:35 ஆச்சு. ஹாவ் எ பிளசன்ட் மார்னிங் நேர்களே. A warm welcome to Akashvani Nagarkovil Radio with your special Kumari FM 101. Let's come on early, start பண்ணலாம் தென் குமரி தேனலையை. சிரித்தாலும் காரம் குறையாது, எது? அட நம்ம கடுகு தாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. இது வந்து அடிக்கடி நாமளே சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. சமையல்ல சுவையும் மனமும் கூட்ட பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகுக்கு மருத்துவ குணத்துல முதல் இடம் இருக்கு. அப்படிப்பட்ட கடுகு பயிர்லையும் களை செடிகள் வளர்ந்து கடுகு செடிகளையே அழிக்குமா? இது ரொம்ப காலமா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருந்து வருது. சோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, புதிய வகை கடுகு கலப்பின செடிகளை உருவாக்கி இருக்காங்க. அதாவது புதிய வகை ஹைபிரிட் கடுகு செடிகள் உருவாக்கப்பட்டு இருக்கு. சோ இன்னைக்கு கேள்வி கடுகு செடிகள் பத்தினதுதான். தெரிஞ்சுக்கலாமா? புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இமிடோசோலினோன் எதிர்ப்பு திறன் கொண்ட கலப்பின கடுகு செடிகள் எந்த வகை களை கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன? கேள்வி மீண்டும். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இமிடோசோலினோன் எதிர்ப்பு திறன் கொண்ட கலப்பின கடுகு செடிகள் எந்த வகை களை கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன? பதில ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பிளஸ் மதன் கார்கி லிரிக்ஸ்ல எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா சின்மயி வாய்ஸ்ல கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை.

0: விநாயகர் கோயில்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தரம் முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: டைம் பார்க்கலாம். நேரம் இப்போது காலை 7:45 ஆயிடுச்சு. ஹார்ட்ல ஸ்வீட்டான இசையோடு ஒரு இனிய டிராவல். நம்ம ரேடியோ நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 இது பாடல்களின் டிராவல்ல தகவலும் ஜாயின் பண்ற தென்குமரி தேனலை இனி கேட்கலாம்.
11: இன்று ஜூன் மாதம் 17 தேதி.
12: பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான சர்வதேச போராட்ட தினம் இன்று.
11: பாலைவன மாகுதலை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச முயற்சிகளை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 17 தேதி அன்று பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான சர்வதேச போராட்ட தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
12: 1921 இதே நாளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த எழுத்தாளர் மீ ப சோமசுந்தரம் அவர்கள் பத்திரிகை, கவிதை, புதினம், சிறுகதை, கட்டுரை, இசை போன்ற பல துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் ஆவார்.
11: 1962 இவர் எழுதிய அக்கறை சீமையில் 6 மாதங்கள் என்ற பயண கட்டுரைக்கு தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பெற்றது.
12: இவர் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அகில இந்திய வானொலியில் தலைமை தயாரிப்பாளராகவும் பண் ஆராய்ச்சி ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி உள்ளார்.
11: ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று இந்திய அரசின் பத்மபூஷன் விருதையும் பெற்றுள்ள இந்திய டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் அவர்கள் 1973 இதே நாளிலும்,
12: ஐக்கிய அமெரிக்காவின் டென்னிஸ் வீராங்கனை வீனஸ் வில்லியம்ஸ் அவர்கள் 1980 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
11: 1596 இதே நாளில் டச் நாட்டைச் சேர்ந்த நாடுகான் பயணியான வில்லியம் பேரன்ஸ் அவர்கள் ஆர்டிக் தீவு கூட்டமான ஸ்பிட்ஸ்பர்கனை கண்டுபிடித்தார்.
12: 1767 இதே நாளில் ஆங்கிலேய கப்பல் தலைவர் சாம்வேல் வாலிஸ் அவர்கள் டாகிட் என்னும் தீவினை கண்டுபிடித்தார்.
11: பிரெஞ்சு பொலினீசியாவில் அமைந்துள்ள இத்தீவு பவளப்பாறைகளை சுற்றிவர கொண்ட பெரும் மலைகளை கொண்டுள்ளது. கரும் கடற்கரைகளுக்கு பெயர் பெற்றது.
12: 1944 இதே நாளில் ஐஸ்லாந்து நாடு டென்மார்க்கிடமிருந்து விடுதலை பெற்று குடியரசானது.
11: 1985 இதே நாளில் டிஸ்கவரி விண்ணோடத்தில் சுல்தான் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுன் என்னும் அரேபிய விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்ற முதலாவது அரேபிய விண்வெளி வீரர் என்ற சாதனையை படைத்தார்.
12: 1631 ஷாஜஹான் அவர்களது மனைவி மும்தாஜ் மஹால் அவர்கள் 1631 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
11: இந்திய விடுதலை போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
12: இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுள் முக்கியமானவராக கருதப்படும் வாஞ்சிநாதன் அவர்கள் 1911 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
11: தமிழக அரசு இவரது நினைவாக தமிழ்நாட்டில் உள்ள தொடருந்து நிலையம் ஒன்றிற்கு வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு தொடர்

0: சார்ந்த நிலையம் என்று இவரது பெயரினை சூட்டியுள்ளது.
1: தமிழறிஞர் செகவீர பாண்டியனார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: கட்டபொம்மன் வழிவந்த குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முத்துக்கவி ராயரிடம் முறையாக இலக்கண இலக்கியங்களை கற்றவர் ஆவார்.
1: சிறந்த புராண சொற்பொழிவாளராக திகழ்ந்த இவர் கவிதை, உரைநடை, மொழிபெயர்ப்பு என பல்வேறு வடிவங்களில் நூல்கள் பலவற்றை எழுதியுள்ளார்.
0: 1967 இயற்கை எய்திய இவரின் நூல்கள் அனைத்தும் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
6: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
5: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
6: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
5: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
7: இது நம்ம KMMC மருத்துவ
6: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
5: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
6: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
5: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
6: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
5: உலகத்தரத்தில் லேப் வசதி,
6: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
5: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
6: கால் 7904473872.
8: A very special day, Wednesday, with a special friend, Kumari FM 101 la join panirkeenga. தென்குமரி தேனில பொது அறிவு கேள்வி ஒன்ன கேட்டிருந்தீங்க, கேட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறீங்க. எங்கேயும் போல, இங்கதான் இருக்கோம், நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு திறன் கொண்ட கலப்பின கடுகு செடிகள் எந்த வகை களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன? இதற்கான பதில், ஓரோஃபன்ச் அல்லது ஃபெலிஃபான்ச் ஒட்டுண்ணி களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன. கேள்வியும் பதிலும் மீண்டும், புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இமிடோசோலினோன் எதிர்ப்பு திறன் கொண்ட கலப்பின கடுகு செடிகள் எந்த வகை களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன? ஓரோஃபன்ச் அல்லது ஃபெலிஃபான்ச் ஒட்டுண்ணி களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துகின்றன. 2026-27 இந்த வருஷத்துல ராபி பருவத்துல இந்த ஹைபிரிட் வகை கலப்பின கடுகு செடிகளை பெரிய அளவில் விவசாயிகள் பயிரிட்டு வர்றாங்க. இந்த வகை கடுகு கலப்பின செடிகள் மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமா இல்லாம பிறழ்வு இனப்பெருக்க முறை மூலமா உருவாக்கப்படுது. இந்த கலப்பின கடுகு செடிகள்ல அசிட்டோ லாக்டோ சிந்தேஸ் அப்படிங்கிற நொதி மாற்றம் இருக்கிறதால ஈஸியா களைக்கொல்லிகளை கட்டுப்படுத்துமாம். புகையிலை இனங்களையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பலசாலியாம் இந்த ஃபெலிஃபான்ஸ். இப்ப உருவாக்கி இருக்கிற இந்த இமிடோசோலினோன் எதிர்ப்பு திறன் கொண்ட புதிய வகை ஹைபிரிட் கலப்பின கடுகு செடிகள் இந்த ஒட்டுணிகளை, குறிப்பா இந்த ஃபெலிஃபான்ஸ் ஒட்டுணிகளை ஈஸியா கட்டுப்படுத்துமா? ஓகே நேர்களே, லைஃப்ல ஹாப்பியான விஷயங்களுக்கு டைம் ஒதுக்கும், அதுக்கு ஆல்வேஸ் ஜாயின் வித் யுவர் குமரி FM 101 வித் யுவர் நாகர்கோவில் ரேடியோ.

ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரிபண்பலை 101 இன்று காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரிபண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் நாகர்கோவில் நிடிவின் குமர் எஃப்எம் 101. இனி குமர் எஃப்எம் 101 க்கு ஒரு எஃப்ஐஆர் போடலாமா? இது எஃப்ஐஆர் பிலிம் சாங்.

செய்தி சுருக்கம் சென்னை வானொலி நிலையத்திலிருந்து தென்குமரி தேனலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப் படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி, புலி அருவி, ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகல் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

காலை 8:02 மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோ. லைஃபா அழகாக்குறதுல அழகோட பங்கை விட நட்பின் பங்கு தான் ரொம்ப அதிகம். அதிகமான நட்புடன் இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 தெனை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தெனை மரம் தொடர் நிகழ்ச்சி.

கொப்பரை தேனில் இல்ல இனி வடசேரி வச்சிருந்தே காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 95 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காயும் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், வஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் பத்தி எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் பத்தி எண்ணம் 100 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 50 ரூபாய், பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு 125 ரூபாய், சவ் சவ் 50 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 25 ரூபாய், ஒட்டு மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பால் சேம்பு 75 ரூபாய், வழுதுலங்காயும் 75 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், நெல்லிக்காய் 70 ரூபாய், காராமணி 50 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய். இனி பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 37.015 அடி, பெருஞ்சாணி அணை 67.60 அடி, சிற்றாறு 1 அணை 13.81 அடி, சிற்றாறு 2 அணை 13.90 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 37.89 அடி.

0: பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குதா? பலவீனம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பலம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். யாருக்கு இது டாபிக் அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தோணி இருக்கும். யாருக்கான டாபிக் இது? நம்ம பெண்களுக்கான டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னா, பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு பேச வரலாம் இன்று பகல் 9:00. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில கண்டிப்பா இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நீங்க ரொம்ப நாளா ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அப்ப வாங்க, நமக்கு வரிப்பான் வழி 101 இன்று பகல் 9:00 எந்த தொலைபேசி எண்கள்ல அப்படின்னா 0452 இணைப்பெண்ணுடன் 260

0: 240 ஏனெனிலும், 290 722 ஏனெனிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணில் கூட நீங்க வரலாம்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இப்போ குமரி எஃப்எம் 101 மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்பட பாடல் கேட்கலாம். கொஞ்ச

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: ஏனே, உலகத்திலேயே அழகான விஷயம் என்னன்னா உண்மையான நட்பை இதயபூர்வமா உணரலாமா. அந்த இதயபூர்வமான நட்பு பிரேக்கே இல்லாம உங்க கூட ஸ்வீட் ஆஃப் ஃபாலோ பண்ற நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். So join us always with your best friend குமரி எஃப்எம் 101.

0: National Testing Agency warns candidates against fake NEET re-exam paper leak claims. IMD issues orange alert for heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim today. And in men's cricket, India to take on Afghanistan in second ODI of three-match series in Lucknow this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
8: 1981 முதல் இயங்கி வரும் தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை விவசாயிகளுக்காகவும் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்துறைக்காகவும் தென்னை சார் பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல், திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் பலவற்றை செயல்படுத்தி வருகின்றது. அவற்றில் தென்னை சார் பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் தொடர்பான சில திட்டங்கள் குறித்து தற்போது காண்போம். முதல் நம்ம தென்னை தொழில்நுட்ப இயக்கம் டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட் அப்படின்ற ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீமுக்கு கீழே முக்கியமாக தென்னை சார் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதலுக்காக தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. இளநீரை பக்குவப்படுத்திட்டு அதை பேக்கெட்டில் அடித்து பேக்கேஜ்டு டெண்டர் கோகனட் வாட்டராக நம்ம சேல் பண்ணலாம். அதே மாதிரி உலர வைக்கப்பட்ட தேங்காய் பொடி, டெசிகேட்டட் கோகனட் பவுடர், தேங்காய் பால், தேங்காய் பால் பொடி, தேங்காய் பால் கிரீம், நேட்டடி கொக்கோ, தேங்காய் தண்ணியிலேருந்து செய்கிற வினிகர், நீரா தென்னையிலேருந்து நீரா பானம் எடுக்க, அதிலிருந்து உண்டாகிற நீரா சர்க்கரை மற்றும் பல பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு தேவையான சிரட்டை பொடி, சிரட்டை கறி, செறிவூட்டப்பட்ட சிரட்டை கறி ஆகிய பொருட்களையும் நம்ம வந்துட்டு சென்னையிலிருந்து தயாரிக்கலாம். இதுக்காக கோகனட் போர்டிலிருந்து 5 crore வரைக்கும் நம்ம சப்சிடி மானியம் கிடைக்கும். இதுக்கு இது கிரெடிட் லிங்க்டு பேக் ஹண்டட் சப்சிடி, அதாவது நம்ம பேங்க்ல நம்ம லோன் எடுத்துட்டு அந்த லோன் சாங்ஷன் ஆர்டர் கூட டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம அது கூட சப்மிட் பண்ணும். இந்த திட்டத்தின் கீழே நமக்கு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்காக செலவில் 25% நமக்கு மானியமாக கிடைக்கும். MIDH கைட்லைன்ல ஹையர் காஸ்டனாம் ஏரியா டிஃபைன் பண்ணியிருக்கிற ஏரியாவில் 50% வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கும் 50% வரைக்கும் கிடைக்கும், நமக்கு மானியம் கிடைக்கும். ஆனால் 5 crore அப்படின்றது வந்துட்டு உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தேங்காய் சார்ந்த பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான பில்டிங் காஸ்ட், எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான்டான காஸ்ட், எலக்ட்ரிபிகேஷன், டிஜி செக்டி டிரான்ஸ்ஃபார்மர், சோலார் எனர்ஜி சிஸ்டம், பயர் கண்ட்ரோல், இதுக்காக செலவையும் நம்ம மானியத்துக்கான கணக்கீட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த திட்டத்துக்கு கீழே மானியம் பெற விரும்புகிறவங்க தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கோகனட் போர்டு coconutboard.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்பப்படியும் கூட இணைக்க வேண்டிய மற்ற ஆவணங்கள் போன்ற விவரங்களை பெறலாம். இந்த மானியம் கோகனட் போர்டோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டியில அனுமதிக்கு பிறகு நமக்கு கடன் ஸ்பான்சர் பண்ண வங்கி, தென்னை வளர்ச்சி வாரியம் மற்றும் பயணியல் டாக்டர் ஆகிய முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு 2 or 3 தவைகள்ல நம்ம பேங்க் லோன் அக்கௌண்ட்ல வாரியம் மூலமா செலுத்தப்படும். கடந்த 2024-25 வரைக்கும் 50 lakh இருந்த மானியம் 2025-26 5 crore உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், உழவர் உற்பத்தியாளர் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், கம்பெனிகள், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ், LLP என எல்லா தரப்புல இருக்கிறவங்களும் பயன்படுத்தி தென்னை சார் பொருட்கள் உற்பத்தி செஞ்சு லாபம் ஈட்டலாம். பெரும்பான்மையான மதிப்பு கூட்டப்பட்ட தென்னைசார் பொருட்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கிறதால அவர்களுக்கு உள்நாட்டிலேயே பெருநகரங்கள், நகரங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நல்ல சந்தை மதிப்பு இருக்கு. அது போலவே பார்த்தீங்கன்னா கடந்த 2020

24 25 ஆண்டு மட்டுமே 8692 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிலிருந்து தென்னைசார் பொருட்கள் ஏற்றுமதியாயிருக்கு. இதில் இளநீர், தேங்காய், பதப்படுத்தப்பட்ட பல்வகையான தேங்காய் சார்ந்த உணவு மற்றும் தொழில் பொருட்கள் 50% மேலே இருக்கு. அதே மாதிரி மீதமுள்ள 4343 கோடி ரூபாய் அளவுக்கான தென்னை நார் சார்ந்த பொருட்களும் ஏற்றுமதியாயிருக்கு. தேங்காய் சார்ந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்ய பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டிலேயே புகழ்பெற்ற அரசு நிறுவனங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கு. சென்னை வளர்ச்சி வாரியத்தோட தொழில்நுட்ப நிறுவனம் கேரளால எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கு. அதுலேயும் உங்களுக்கு குறைந்த கட்டண அளவில் தொழில்நுட்பங்கள் கிடைக்கும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா அப்படின்னு நிறைய மாநிலங்கள்ல இந்திய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு தென்னை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் லாபகரமாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல நிலையில் எட்டியிருக்கு. இதே போலவே தென்னைசார் பொருட்கள் பதப்படுத்துதல் மற்றும் பல்வகைப்படுத்துதல், தென்னையை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் மேலாண்மைக்கான புதிய தொழில்நுட்பம் உண்டாக்குதல், தற்போதுள்ள தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் போன்றவற்றிற்கான ஆராய்ச்சி, பயிற்சி, செயல் விளக்கம் ஆகிய தலைப்புகளையும் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் நிதி உதவி அளித்து வருகிறது. தேங்காய் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு மானியம் அளிக்கிறதோடு மட்டுமல்லாம தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான சந்தையை எளிமைப்படுத்துறது, விரிவாக்கம் செய்யறது, ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் அதுக்கு தகுந்த திட்டங்களையும் சென்னை வளர்ச்சி வாரியம் செயல்படுத்தி வருது. உள்நாட்டு மார்க்கெட் செயின் டெவலப்மெண்ட் மற்றும் விரிவாக்கத்துக்கான வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை பெருநகரங்கள் மற்றும் உரிய நகரங்களில் நடத்துவது, வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கம் அமைத்து பங்கு பெறுவது போன்ற நடவடிக்கைகளையும் வாரியம் செயல்படுத்தது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு பயண செலவுகள், தங்குமிட செலவுகள், தினப்படி தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை மாதிரிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வர ஆகும் செலவுகளில் சில குறிப்பிட்ட வரம்புகளுடன் திருப்பி அளிக்கப்படுது. மேலும் தென்னை வளர்ச்சி வாரியம் அல்லாத மற்ற நிறுவனங்கள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் தொழில் முனைவோர்கள் பங்கு பெற ஆகும் குறிப்பிட்ட செலவின தொகைகளை திரும்ப வழங்கும் இந்த திட்டத்தில் வழிவகைகள் இருக்கு. அடுத்ததாக, தற்போது இயங்கி வரும் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகளிலே 10 பேர் கொண்ட பயிற்சி பெறுநர்களின் மனித திறன் மேம்பாட்டிற்காக 30 நாட்களுக்கான பயிற்சி, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அளிக்கவும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை ஊக்குவித்து அவற்றுக்கு வலுவூட்டி அவங்க உறுப்பினர் விவசாயிகளிடம் தேங்காயை கொள்முதல் செய்து சந்தைப்படுத்துறதுக்காக கொள்முதல் மையங்கள் ஆரம்பிக்கவும் வழிவகை செய்யுது. இந்த கொள்முதல் மையங்களை ஆரம்பிக்கிற செலவில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம இந்த அமைப்புகளுக்கு வழங்கப்படுது. குறைந்தபட்சம் 50 சதுர மீட்டர் அளவிலான ஷெட்டு, கிடங்கு, தராசுகள், அலுவலக மேசை, நாற்காலி, மட்டி உரிக்கும் இயந்திரம், தேங்காய்களை சுமைக்க தள்ளுவண்டி, கூடைகள், மற்ற செலவுகள் இதில் அடங்கும். இது உழவர்களை விலை நிர்ணயம் செய்பவர்களாக மாற்ற பெருமளவு உதவுது. மேலும் உருண்டை கோப்பரை, எண்ணெய் கோப்பரை, மட்டை செதுக்கப்பட்ட குறைந்தபட்ச பதப்படுத்தப்பட்ட இளநீர் உண்டாக்கும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோர்களுக்கும் 50% மானியம் 3 லட்சம் வரைக்கும் வழங்க திட்டங்களும் இருக்கு. தேங்காய் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோட சந்தை பெருக்கத்துக்காக தொழில் முனைவோரும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளும் விற்பனை நிலையங்கள், சேல்ஸ் கியோஸ்க் இல்லைனா சேல்ஸ் அவுட்லெட் அமைக்கிறதுக்கான உள்கட்டமைப்பு செலவுகளில் 50% ரூபாய் 3 லட்சத்துக்கு மிகாம மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம் மானியம் அளிக்குது. தொழில் முனைவோர் தங்களோட இந்த நிலையங்களில் பொருட்களை சந்தைப்படுத்தலாம். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் உற்பத்தி செய்யலனாலும் மற்ற கம்பெனிகள் தயாரிக்கிற மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பனையும் செய்யலாம். விற்பனை நிலையத்திற்கான பர்னிச்சர், அலமாரி, அடுக்குகள், பெயர் பலகை, குளிர்சாதன பெட்டி, இதர மின்சாதன அமைப்புகள் ஆகியவற்றுக்கான செலவுகளில் 50 லட்சம் 3 லட்சத்துக்கு மிகாம திரும்ப வழங்கப்படுது. இதற்கான இடம் சொந்தமாகவோ இல்லைனா 5 வருஷம் குத்தகையிலோ அந்த நிறுவனத்தோட பேரில் இருக்கணும். குறைந்தபட்சம் 60 சதுர அடி இடமாக இருக்கணும். நிரந்தர அல்லது பகுதி நிரந்தர கட்டமைப்பாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய், உலர்த்திய தேங்காய் பொடி, தேங்காய் துருவல், தேங்காய் சிப்ஸ், தேங்காய் பால், தேங்காய் பால் பொருட்கள், இளநீர், தேங்காய் எண்ணெய், நீராபானம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட நீரா பொருட்கள், தென்னை மரம் மற்றும் சிரட்டை சார்ந்த அழகு, கைவினை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற பலவிதமான பொருட்கள்ல இங்கே கண்டிப்பா கிடைக்கின்றன. மேலும் தினமும் வாங்கி விற்பனை செய்யும் பொருட்களோட அளவுகள், வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் உரிய பதிவேடுகளிலையும் GST ரசீதுகளிலையும் பதிவு செய்யணும். இதற்கான விண்ணப்பம் படிவும் கூட விரிவான செயல்திட்ட அறிக்கை, நிறுவனத்தோட பதிவு சான்றிதழ், இடத்திற்கான ஆதாரம், நிலையத்தை நடத்தும் மனித வளம் போன்றவற்றை நிச்சய வாரியத்திற்கு சமர்ப்பிக்கணும். இதை நேரில் ஆர்வம் செய்து நிர்வாக ஒப்புதல் தரப்படும். 3 மாத காலம் நல்லபடியாகவும் லாபகரமான நிறுவனத்தை நடத்திய பிறகு அதற்கான ஆவணங்களை வாரியத்திற்கு சமர்ப்பிக்கிறப்போ ஆய்வு செய்து திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் உரிய மானியம் வழங்கப்படும். ஒரு நிறுவனத்துக்கு அதிகபட்சமா இந்தியாவில் எங்க வேணாலும் 5 நிலையங்கள் வரைக்கும் அமைக்க நிதி உதவி அளிக்கப்படுது.

0: அடுத்ததாக நாம் ஏற்றுமதி ஊக்குவிப்பிற்கான சென்னை வளர்ச்சி வாரியத்தோட திட்டங்களை குறித்து பார்க்கலாம். சென்னை வளர்ச்சி வாரியம் 1/4/2009 முதல் தென்னை நார் மற்றும் நார்பொருட்கள் அல்லாத தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற தேங்காய் சார்ந்த பொருட்களை வெளிநாட்டில் விளம்பரப்படுத்தவும் அதோட சந்தைப்படுத்துதலை விரிவாக்கம் செய்யறதுக்காகவும் சென்னை வளர்ச்சி வாரியம் ஏற்றுமதியாளர்களாக சாத்தியமுள்ளவங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் கருத்தரங்கம் பயிலரங்கம் நடத்துது. இதேபோல சர்வதேச வர்த்தக மற்றும் நுகர்வோர் கண்காட்சிகளில் தென்னை அரங்கில் அமைக்கப்பட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் இருக்கும் தொழில் முனைவோரை அங்கு அரங்கத்தில் பங்கு பெற அழைக்குது. பல வெளிநாடுகளில் இருக்கிற இந்திய தூதரகத்தோட உதவியோட தென்னை வளர்ச்சி வாரியம் வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்புகளை நடத்திட்டு வருது. சர்வதேச நுகர்வோர் கண்காட்சியிலையும் அதே மாதிரி இந்த வாங்குவோர் விற்பனையாளர் சந்திப்பிலையும் பங்கு பெறும் தொழில் முனைவோருக்கு 50% விமான செலவு, தங்குமிட செலவு, விளம்பர பொருட்கள் அச்சிடுதல் போன்றவற்றுக்கான செலவையும் ஒரு குறிப்பிட்ட உச்சவரம்போடு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி தருது. இது பன்னாட்டு அரங்கில தமது பொருட்களை விளம்பரத்துக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் இது பெரும் உதவியா இருக்கு. தென்னை வளர்ச்சி வாரியம் பங்கு பெறாத சர்வதேச கண்காட்சியில தொழில் முனைவோர்கள் பங்கு பெறதுக்கு விருப்பப்பட்டா அவங்களுக்கும் 50% அந்த இடத்திற்கான வாடகை 1,00,000 ரூபாய் வரைக்கும் மற்ற இதர செலவுகளான விமான செலவு, தங்குமிட செலவு அவையும் நம்ம வரம்புக்கு உட்பட்டு அவங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. தேங்காய் சார்ந்த பொருட்களின் சந்தை மேம்பாட்டிற்கான ஒரு பாகமாக உணவு பாதுகாப்பு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறைகளை ஊக்குவிக்கும் விதமாக உற்பத்தியாளர்களுக்கு ISO, FSSC, OHSAS, FSAI, HACCP மற்ற இயற்கை முறை பொருட்கள் நியாயமான வர்த்தகம் போன்ற தரச்சான்றிதழ்களை பெற ஆகும் செலவில் 50% ரூபாய் 5,00,000 மிகாமல் வழங்கப்படுகிறது. மேலும் வணிக பெயர் மேம்பாட்டிற்காக அரசு மற்றும் கூட்டுறவுத்துறைக்காக 25,00,000 வரையிலான 100% நிதியுதவியும் இதர குழுமங்கள் நிறுவனங்களுக்காக 15,00,000 வரையிலான 50% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இவற்றில் இணையதள உருவாக்கம், பார்கோட், QR கோட், RFID டேகிங், இணைய வழி விளம்பரம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி, சமூக ஊடகம், இன்ன பிற டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காகவும் செய்தித்தாள்கள், இதழ்கள், தொலைக்காட்சி, வானொலி, ரயில்வே அறிவிப்புகள் போன்ற மக்கள் ஊடகம் மூலமாகவும் துண்டு பிரசுரங்கள், சிற்றேடுகள், சிறு பிரசுரங்கள், சோரொட்டிகள், செய்தித்தாள் சிறைகள், இதழ் இணைப்புகள் போன்ற அச்சுப் பொருட்களுக்காகவும் அச்சிட்ட மற்றும் மின்னணு விளம்பர பலகைகள், பேருந்து, மெட்ரோ ரயில் பலகைகளில் விளம்பரம் போன்ற வெளிப்புற விளம்பர செயல்பாடுகளுக்காகவும் சந்தை நுணர்வின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பொள்ளாச்சி, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, கேரளாவின் கோழிக்கோடு, கொச்சி, திருச்சூர், கர்நாடகாவின் திருத்தூர், அரசிக்கரி போன்ற முக்கிய தென்னை சந்தைகளின் தேங்காய், தேங்காய் பருப்பு, கொப்பரை தேங்காய், தேங்காய் எண்ணெய், உலர்ந்த தேங்காய் துருவல், சிரட்டை கறி போன்றவற்றின் தினசரி சந்தை விலை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் அனைத்து திட்டங்களும் அவற்றின் உட்கூறுகளும் விண்ணப்ப படிவங்கள் உடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தும் coconutboard.gov.in என்ற இணையதளத்தில் பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தாங்கள் இயக்குனர் அவர்களை தென்னை வளர்ச்சி வாரியம், வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம், இந்திய அரசு, மண்டல அலுவலகம் எண் 248 மற்றும் 248 கீழ் 1 GV ரெசிடென்சி, சௌரிப்பாளையம், கோயம்புத்தூர், தமிழ்நாடு, பின்கோடு 641-0-28 என்ற முகவரியிலும் 0422-299-3684 மற்றும் 299-3685 என்ற தொலைபேசி எண்களிலும் மற்றும் ROCHENNAI@coconutboard.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள்.
2: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
3: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
4: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும் கோகனட் டெவலப்மெண்ட்.

0: போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வர்ஜின் கோகனட் ஆயில்.
1: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வர்ஜின் கோகனட் ஆயில் விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
4: ஆகாஷ்வாணி ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா உரை கேட்கலாம். வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள்.
5: வணக்கம். வாழ்க வளமுடன். யோகத்தின் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை திறம்பட நிர்வகிப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு கிடைத்த மிக பெரும் ஒரு வரப்பிரசாதம், ஒரு அறிவு ஞானம், ஒரு விழிப்பு நிலை. யோகா என்பது உடல், மனம், உயிர், உணர்வு நிலையை சமநிலையோடு நிர்வகிப்பதுதான் யோகம். யோகம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, அது மனநிலையையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் இணைத்து நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு தன்மையே யோகம் என்று கூறுகிறோம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதோடு தொடர்புடையது. உடலும் மனமும் உயிரின் நிலையோடு தொடர்புடையது. இந்த மூன்றும் நன்றாக இருந்தாலும் கூட சமுதாயம் என்ற ஒன்று நன்றாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தோடு இயற்கையும் நன்றாக நமக்கு ஒத்துழைக்க வேண்டும். இவை அனைத்தும் இணைந்ததே யோகம். இந்த யோகம் என்பது முதலில் நாம் மனதை சமநிலையோடு நிர்வகிப்பது ஒரு அரிய கலை. அந்த கலை பேசினால் வராது, படித்தால் வராது, கேட்டால் வராது, பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி என்பது மனித குலத்திற்கு 5000 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான தத்துவமாக, யோகக்கலையாக, பயிற்சியாக வழங்கப்பட்டது. சித்தர்களால், ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிக பெரும் சொத்து. அது இந்த பாரத திருநாட்டில் பதஞ்சலி முனிவரிலிருந்து தொடங்குகிறது. அது யோகம் என்பது அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் பல நிலைகளில் இருக்குது. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எதை எடுத்தாலும் ஒன்று மனதுக்கான பயிற்சி, இரண்டாவது உடம்புக்கான பயிற்சி. உடம்புக்கான பயிற்சி என்பது உடல் அசைவுகள். அந்த அசைவுகள் என்பது பாதம் முதல் தலை வரை நம்முடைய உடல் உறுப்புக்கள் அதனுடைய தன்மையில் இயற்கையோடு இணைந்த ஒரு சூழலை நிர்வகிப்பதே ஒரு முழு ஆரோக்கியம். அந்த முழு ஆரோக்கியம் என்பது நடைப்பயிற்சி மட்டும் போதுமா என்றால் பற்றாது. அதே நேரத்தில் பல விதமான ஒரு பயிற்சி முறைகள் வழங்கப்பட்ட ஜிம் சொல்லக்கூடிய அது மட்டுமே போதுமா என்றால் அது மட்டும் போராது. இந்த உடல் அசைவுகள், நம்முடைய நரம்புகள், நம்முடைய அனைத்து விதமான உறுப்புகளுக்கும் ஒரு இணக்கமான, அதாவது 5 ஓட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம், இந்த 5 ஓட்டங்களும் சீர்படுமேயானால் மட்டுமே ஒருவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதற்கு ஆசனாஸ் என்று பெயர். அந்த ஆசனாஸ் என்பது பல நிலைகளில் இருக்கின்றது. அந்த பல நிலைகள் என்பது இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோக முறை மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. பல 1000,000,000,000 மக்கள் இன்னும் பல நாடுகளிலும் இன்று ஸ்கை யோகா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள், அது முதலில் உடலை தயார் செய்வது, அதற்கு 9 விதமான ஒரு விளக்கத்தை அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறையிலே உடற்பயிற்சிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அது காற்று என்பது நம்முடைய உடலில் 6 லிட்டர் வேணுங்கிறாங்க. நம்முடைய இரத்தம் என்பது 5-6 லிட்டர் வரை வேண்டும் என்று சொல்கிறார்கள். 4-5 லிட்டர் இரத்தம் தேவைப்படுகிறது. நம்முடைய இருதயம் ஒரு நாளைக்கு 10,000 முறை அது வந்து துடிக்க வேண்டும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நம்முடைய லங்ஸில்

இருந்து எல்லாம் சரியாக அதன் ஆற்றலோடு இயங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான அந்த ஐந்து ஓட்டங்களும் முறையாக சீராக பாய்ந்து சமநிலையோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உடம்பு ஆற்றலோடு விளங்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும். இதனோடு இணைந்தது மனம். அந்த மனதுக்கும் ஒரு பயிற்சி வேண்டும், அது அமைதிப்படுத்துவது. அந்த அமைதிப்படுத்துவது என்பது நம்முடைய மனம் அமைதியானால் ஆனந்த சூழ்நிலையை அனுபவிக்கலாம். ஆனந்தம் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய மனசை அதனுடைய தன்மையில் ஒரு அழகான அமைதியான மகிழ்வான ஒரு முழுமையான ஆற்றலோடு இயற்கையோடு இணைந்திருக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்பு உறவே மனதுக்கான அமைதி பயிற்சி என்று சொல்கிறோம். அதை தியானம் என்றும் சொல்வோம். இந்த தியானமும் இந்த உடற்பயிற்சியும் இணைந்தால் யோகம் என்று சொல்கிறோம். அதை கொடுத்தது இந்த பாரத திருநாடு. அந்த விதத்திலே பாரதத்தினுடைய பெருமைமிகு யோகக்கலையை நம்முடைய பாரத பிரதமர் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொடுத்ததின் விளைவாக யோகக்கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பலருக்கு இன்னும் இந்த சமூகத்தில் தெரியாமல் இருக்கிறது, நோய் என்பது அது உண்மையான அதன் நோய் தாக்கத்தால் வருவதை விட அவருடைய எண்ணங்களினால்தான் அந்த நோய் அதிகமாகிறது. ஏனென்றால் அந்த நோய்க்கான அறிகுறியே பலவிதமான நிலைகளில் அவருக்கு உணர்த்துகின்றது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு திசுவும் ஒரு மிகச்சிறந்த சக்தி ஊட்டப்பட்ட நிலையில் இருப்பதை எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு திசுவும் அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறி அது துன்பப்படுகிறது. அவ்வாறு ஒவ்வொரு செல்களும் அதனுடைய சமநிலை மாறும் பொழுது ஒரு நல்ல அலைவீச்சு ஒரு நல்ல சூழலுக்கு பதிலாக ஒரு விஷ அலை ஒரு துன்ப அலை வீசும் பொழுது அந்த உடல் ஆரோக்கியம் கெடுகிறது. அதனை உணர்த்தும் வகையில்தான் உயிர் சக்தி குறைந்து நோய்வாய்ப்படுவதோ இன்று இருக்கக்கூடிய புற்று நோயிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவருடைய உயிர் சக்தி திணிவாக இல்லை, அதற்கு காரணம் பயிற்சி முறைகள் இல்லை, எதிர்மறை சிந்தனையும் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான விளைவுகளை அவர்கள் ஈர்த்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய நல்ல மன நிலையை வைத்து கொள்ளாத ஒரு மிக முக்கியமான ஒரு சூழலை உணர வேண்டும். அந்த மனோநிலை என்பது ஆக்கத்துறையில் மட்டுமே ஒரு மனிதனுடைய ஆற்றல் செலவிட வேண்டும். நேர்மறை எண்ணங்களில் மட்டுமே ஒரு மனிதன் சிந்தனையை வைக்கும் பொழுது அது இயற்கை படைப்பாற்றலோடு இணைந்து அலை இயக்க தத்துவத்தோடு ஒரு மனிதன் எதை அனுப்புகின்றானோ, அதாவது அன்பை மகிழ்ச்சியை வெற்றியை நிறைவை ஆனந்தத்தை, அது அலை இயக்கமாக தன் மனோ எண்ணத்திலிருந்து வான்காந்தத்தில் ரேடியோ அலை வரிசையாக பிரயாணம் செய்கின்றது. எதை எந்த எண்ணத்தை எந்த அலைவரிசையில் அனுப்புகின்றார்களோ ஒவ்வொன்றுக்கும் அதனதனுடைய அலைவரிசையில் இணைந்து அந்த எண்ணத்துக்கு தக்கவை மூலத்துக்கு திரும்பும். அந்த மூலம் என்பது அவர் அனுப்பிய மனம்தான். ஆக ஒரு மனிதன் எதை அனுப்பினாலும் நன்மை எண்ணி நன்மையை என்ற உணர்வை அனுப்பினால் நன்மைகளே திரும்பும். நேர்மாறாக துன்பத்தை எண்ணி துன்ப உணர்வுகளை அனுப்பினால் பல நூறு துன்ப உணர்வுகளை ஈர்த்து கொண்டு வரும் என்பது இன்று அலை இயக்க தத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு ஞானம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தத்துவ ஆர்ந்த ஈர்ப்பு விதி. இவை அனைத்தையும் தொடர்பை ஏற்படுத்திய சிந்தித்த முன்னோர்கள் ஞானிகள் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் அன்பாகவும் அமைதியாகவும் வைத்து கொண்டால் நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும். அந்த நல்ல எண்ணங்களே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான வளமான அமைதியான நிறைவான அனைத்து குண நலன்களையும் கொண்டு வந்து சேர்த்து வளமை செழுமை நிறைந்த வாழ்க்கை வளங்கள் கிடைக்கும். மெயின்டைனிங் ஜாயின் ஹெல்த் த்ரூ யோகா என்ற அற்புதமான சிந்தனை நாம் யோகத்தையும் அதன் பயிற்சி முறைகளையும் இணைந்து நிர்வகிப்பதன் மூலம் ஒரு நல்ல மனித வாழ்வு மட்டுமல்ல சமூகமும் ஒரு நாடும் நலம் பெறும். அதற்கு மிக அற்புதமான விழிப்பு நிலை உணர்வே மெயின்டைனிங் ஜாய்.

0: மைண்ட் ஹெல்த் த்ரூ யோகா என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நேயர் மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்படையச் செய்யட்டும். யோகம் செய்வதனால் மனிதனுக்கு நினைவாற்றல் அதிகமாகிறது, சிந்தனை வளம் கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்களே அவர்களுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமூகத்திலும் தொழில்துறையிலும் ஒரு அன்பும் கனிவும் பணிவும் நிறைந்த கடமையுணர்வோடு செயலாற்றும் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனை வளம் மிக்க ஒரு குணநல பண்பை பெறுவார்கள். 100% யோகா ஒரு மனிதனுக்கு முழுமைப்படுத்திருங்க. அந்த 100% என்பது ஒரு மனிதன் நல்ல தூங்கலாம், நல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு தேவையான அளவு காற்று உள்ளிழுத்து சரியான விகிதத்திலே மூச்சு சீர்படும், இரத்த அழுத்தம் மேம்படும், நீரிழிவு நோய் கட்டுக்குள் வரும், ஜாயின்ட் பெயின் சொல்லக்கூடிய முழங்கால்கள் கைகள் கழுத்து வலி கண் பார்வை, இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் இன்று நோய் என்று இருப்பதற்கு ஒரே தீர்வு யோகம்தான். இன்னைக்கு டிப்ரெஷன் ஒன்று சமுதாயத்தில் மிகப்பெரிய நோயாக மாறிட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நல்லா தூங்குனாலே அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டலாம். அந்த மன அழுத்தம் இல்லைனாலே நல்ல உணவு சாப்பிடலாம், நல்ல மனம் ஒருமுகப்படும், நல்ல ஒரு சிந்தனை பிறக்கும். அன்பு நிலையில் இருக்கும் பொழுது குடும்பம் அமைதியாக இருக்கும், தான் இருக்கக்கூடிய எல்லா இடமும் ஒரு அன்பு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதனால் யோகக்கலை மிக அவசியம், இது எல்லாத்துக்கும் தீர்வாக அமையும். உடல் நோய் வந்த பின்பு சிகிச்சை எடுத்து கொள்வதற்கு பதிலாக இந்த யோகக்கலை ஒரு தற்காப்பாக வருமுன் காப்பும் கலையாகத்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். நோய் வந்த பின்பு இந்த யோகத்தை செய்வது ஒரு துன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும், ஆனால் அதிலும் சரியாகும். ஆனால் யோகா என்பது நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய தற்காப்பு ஆரோக்கிய வாழ்வு. மனிதர்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போயிங்க, ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு நார்மல் நிலைக்கு வரணும்னா பிசியோதெரப்பின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு விதமான பயிற்சி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு கூட மெயின் அவங்களுக்கு அத்தியாவசியமானது அவங்களுடைய பயோ மேக்னட்டிசம்னு சொல்கிற ஜீவகாந்த பெருக்கம்தான். உயிர் சக்தி தான் ஜீவகாந்தம்னு சொல்கிறாங்க யோகக்கலையில். அந்த ஜீவகாந்த பெருக்கம் என்பது நல்ல உணவு முறையில் வரும், நல்ல உடற்பயிற்சியில் வரும், நல்ல ஒரு தியானத்தில் வரும். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு மனிதனினுடைய உயிர் சக்தி பயோ மேக்னட்டிசம் எந்த அளவுக்கு திணிவா ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கோ அது அவ்வளவு வேகமாக நோய்களை குணப்படுத்தும். ஈவன் அது அறுவை சிகிச்சை செய்தா இருந்தாலும் அது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையானது ஜீவகாந்த சக்தி, அந்த உயிர் சக்தி அந்த செல்களில் நல்ல நிரம்பும் பொழுதுதான் அது குயிக் ரெக்கவரி கிடைக்குதுங்க. அந்த விதத்தில் மெயின்டைனிங் ஜாயின்ட் ஹெல்த் என்பது யோகா முழுமையாக உடல் நோய்க்கும் மன அமைதிக்கும் ஒரு நல்வாழ்வுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக யோகக்கலை அதை அனுபவித்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் நோயின்றி ஆரோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது சான்றாக இருக்கிறது. யோகமும் ஒரு பயிற்சியும் மூலம் ஒரு மனிதன் முழுமையான ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்வியல் அனுபவங்களையும் பெற முடியும். அதற்கு யோகக்கலை பாரதம் கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்வியல் தத்துவத்தை கலையை கற்று ஒவ்வொரு மனிதனும் மதம் இனம் ஜாதி தாண்டி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பாட்டுக் கலையாக யோகக்கலையை மனிதர்கள் பயன்படுத்தி அனுபவித்து அதனுடைய பயிற்சி முறைகளை செய்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் வழங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வணக்கம்.
1: ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பேராசிரியர் வி. ஆறுசாமி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கடல்சார் வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலக பொருளாதாரத்தை மோசமாக பாதித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிஃபா வைரஸை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் திருவாலங்காடு இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் சிறப்பு பேருந்து சேவைகளை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த முதுகலை பட்டயப்படிப்பை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வெளியிட்ட வெள்ளை அறிக்கை ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இந்தி கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரதான அருவி புலி அருவி ஐந்தருவியில் மிதமான தண்ணீர் வந்தாலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக உள்ளது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணிய இலக்கை நிச்சயம் அடையலாம். ஏனெனில் இன்றைய நமது எண்ணங்கள் தான் நாளைய நமது எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
4: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு

0: சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டதும் ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: குமரி FM 101.

வசந்த அழைப்போ. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கோ இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்தாலை பாரம்பமாயாச்சு நேர்களே. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602240, அதுக்கப்புறமா 2970722 இணைப்பு எண் 04652 அப்படியே டான் டான் டான் டான் சொல்லிட்டு பிரஸ் பண்ணி கால் பண்ணிடணும். ஓகே, இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8903257309 இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க, பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்துக்கலாமா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த மார்னிங்ல அப்படியே சூப்பரான சாங்ஸ் கேட்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சோகமான பாடல் எல்லாம் கேட்டு சோக கடல்ல ஆழ்த்தாதபடிக்க மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 9

0: மணி 9 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாரு சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மணிகண்டன், மண்டகாடு.
0: சூப்பர், வெல்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இயக்குனர் பாரதி ராஜா நினைவாக.
0: அருமையா பாடுறீங்க சார். ஆனா இணைப்புல வந்து உங்களுடைய லைன் வந்து தெளிவாக இல்லை. இருந்தாலும் அந்த பாடல் இதோ உங்களுக்காக.
1: நன்றி
0: சார்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:15 ஆகிவிட்டது. அந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யாராட்டு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் பிருந்தாஜி.
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் சுங்கான் கடையில இருந்து ராஜமணி.
5: வெல்கம் வெல்கம், பேசுங்க.
6: எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நானும் சூப்பரா
5: இருக்கேன். ஓகேம்மா, உங்களுக்கு பிடித்தமான பாடல்? மின்சார கண்ணா.
6: மின்சார
5: கண்ணால பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தேடிக்கிட்டே வந்து கேட்டேன். நன்றி.

0: சுகாதாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீங்க. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:24 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்க.
1: மேடம், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: வணக்கம் சார், வெல்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், நிகழ்ச்சியில வந்து பிகில் படத்துல இருந்து சிங்கப்பண்ணை.
0: சிங்கப்பண்ணை
1: வந்து எங்க தங்கச்சி பாக்கியலட்சுமி அவங்களுக்கு பிறந்த நாள் திருப்ப பாடலாம் கேட்கலாம் மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல்

0: அப்புறமா வந்துட்டு இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்மணிகளே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி இருக்கு. நீங்க கரெக்டா 1:10 அப்படியே சூப்பரான பாயிண்ட்ஸோட என்னன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ன, இப்படி நீங்க வந்து என் கூட பேசணும். எப்படி எப்படி அப்படி எப்படி பேச போறீங்க? நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-2240, அதுக்கப்புறமா 290-7222, இணைப்பு எண் 0462. ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570309. இதுல நீங்க அப்படியே சூப்பரா பேச போறீங்க. ஓகே பெண்மணிகளே, மனதை நாகர்கோவில் குமரி பாண்டலியுடன் அப்படியே இணைச்சிருங்க. வாழ்க்கை வந்து அப்படியே மகிழ்ச்சியோட இணைஞ்சிரும். ஓகே, நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:34 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்டுலாம். வணக்கம் வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கமா, யாரு எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பிடித்த பாடல் அப்படியே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கம்மா. நன்றி.

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: Pontiasly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiasly Super Speciality Hospital.

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
0: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் அப்படியே வசந்த அழைப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:41 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மாட்டேன் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம் சார், பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நன்றி, தேங்க்யூ.
3: நன்றி மேடம்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 9:48 ஆகிவிட்டது. வாசன் அழைப்புல அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
5: வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் நாட்டோரையே கேட்கவே மூவாத முத்தமிழை நிகழ்ச்சிகள் மூலம் உறவுகளுக்கு முறையாக கற்று முத்திரை பிடித்தளத்தில் அன்னை தமிழ்படும் அழகு மிகுந்த சொற்களோடு வசந்த அழைப்பு எனும் இனிய நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்த உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தரும் அன்பு அறிவிப்பாளர். வணக்கம். குமரி மாவட்டம் திருநெல்வேலி.
4: வணக்கம் ஐயா.
5: காளி பாடல் ஆடி ஆடு பூங்கொடி.
4: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாமா ஐயா? நன்றி.

0: மூட்டம்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
2: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, யூஜி ஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு தரும் படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447311 கால் பண்ணுங்க.

0: நேரம் அப்படியே அருமையா நிறைவு பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நேரம் 9:55 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எறும்புகாட்ல இருந்து கௌரி பேசுறேன்.
0: பேசுங்க கௌரிமா, பேசுறீங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முதல் மரியாதை.
0: என்ன முதல் மரியாதை
1: இல்லைன்னு
0: அப்படியே ஒரு லைன் பாடி கட்டிருக்கலாம்ல. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வர்றதுக்கிட்ட என்ஜாய் பண்ணலாமா? நன்றி.
1: நன்றி.

இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் ஆயுத தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் சூழலில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உளுந்தூர்பேட்டை அருகே புறவழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த விரைவு போக்குவரத்துக் கழக பேருந்து மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் அறிவுறுத்தியுள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 112,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எபோலா வைரஸை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்தியா கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம்ம ஃப்ரெண்ட் இதுதாங்க ட்ரெண்ட்.

0: இருந்து குமரி பண்பலை.
1: வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
1: ஆரம்பமாவது வாசிப்பை சுவாசிப்போம். வாழ்க்கையில சுவாரஸ்யம் குறையாம இருக்கணும் அப்படின்னா ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கு நோக்கி தினமும் பயணிக்கணும். தேவையான பயனுள்ள தகவல்கள் எல்லாம் சேகரிச்சு அதை நம்ம அன்றாட நடைமுறைக்கு கொண்டு வரணும். இதுல நமக்கு ரொம்பவே உதவி புரிபவை எவை அப்படின்னு கேட்டா புத்தகங்கள் தான். முக்கிய இடம் பிடிப்பவே புத்தகங்கள் தான். அறிவை பெருக்குவதோடு மட்டுமல்லாம பல அனுபவங்களையும் கற்றுக் கொடுப்பவை தான் இந்த புத்தகங்கள். வாசிக்க உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியலையா? கவலையப்படாதீங்க, குமரி பண்பலை 101 கேளுங்க. வாரந்தோறும் புதன்கிழமை 10-2 வாழ்க்கைக்கு தேவையான நல்ல புத்தகங்களை எடுத்து வாசித்து வருகிறோம். இன்னைக்கு கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிக்கிறோம்.
7: அதுல வந்து ஒரு சிறுகதைகளின் தொகுப்பு. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம கூட பயணித்தவர்களோட நடந்த நிகழ்வுகளை பத்தி எழுதியிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஏற்கனவே 2 கதைகள் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு கதை பார்க்க போறோம், விதி மதி. அதை வந்து ரைமிங்காக கொடுத்துருக்காங்க. விதி மதி அப்படின்றதுன்னா நம்ம வந்து யூஸ்வலாக பேசக்கூடியது இருந்தால் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மதி இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு.
1: விதியை மதியால் வெல்ல முடியும்,
7: வெல்ல முடியும் அப்படின்னு. இது வந்து இப்போ இந்த கதை வந்து எப்படி தொடங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சுவாரஸ்யமான ஒரு ஓப்பனிங் இருந்தால் தான் நம்ம அந்த கதைக்குள்ளே போவோம். அது வந்து அந்த கதையை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வந்து படிக்காமல் விட்டுட்டு போகக்கூடாதே, இந்த கதையை எப்படியும் முடிச்சிடணுமே, படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு கதை தான் இது. அன்றைய தினம் ஆதவன் விழித்த போதே, அது வந்து ரெண்டுமே இருக்கு. காலையில் வந்து கதிரவன் விழிக்கிறதையும் இவருடைய பேரும் ஆதவன். அன்றைய தினம் ஆதவன் விழித்த போதே சற்று ஆக்ரோஷமாய் இருந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விதி மதியில் ஓப்பனிங். யார் அந்த ஆதவன்? ஆக்ரோஷமாக இருக்கிறதே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, யார் அந்த ஆதவன் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதில் வந்து அடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே டைம் அவர் எழும்பினோடனே ஹால் கடிகாரம் வந்து 7 முறை வந்து ஒலி எழுப்பி வழக்கமான தனது மணிக்கொரு முறை பாடும் இசையை இசைக்கிறது. நம்ம முன்னாடி கிளாக் அடிக்கும்ல, அதுவே வந்து வீட்டில் வந்து நிறைய பேர் எழும்புறதுக்கு ஒரு இதாக இருக்கும், அந்த ஒரு கிளாக்ல வந்து அந்த சவுண்டு. இப்போ அப்படி கிடையாது, இப்போ வந்து நம்ம அலாரம் வச்சு ஆஃப் பண்ணிட்டு உறங்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். அப்படி ஒருத்தரை பற்றி தொடங்கியிருக்காங்க. இவர் வந்து ஆதவன் எழும்பினோடனே அங்கேருந்து அடுத்த ஆள் யார் வராங்கன்னா, வீட்டில் அடுத்த உறுப்பினர். கண்ணை கசக்கியபடியே படுக்கையிலிருந்து வெளியே வந்த மருமகள் ராதிகாவை பார்த்து அப்படிங்கும்போது ஆதவனோட மருமகள் எழும்பி வராங்க.
1: சரி, இந்த கதை வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். மருமகள் வந்து ராதிகா இப்போ எந்திரிச்சு வராங்க. மாமனாரோட பேர் என்ன அப்படின்னா வெங்கடாசலம். வெங்கடாசலம் என்ன பண்றாரு, வெங்கடாசலம் வந்த உடனே அந்த மாமனாரை பார்த்த உடனே மருமகளுக்கு சின்ன ஒரு பதட்டம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, சங்கூசம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஐயோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா, அது பையனுக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு லீவ், அதனால நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாமனாரை பத்தி ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. மாமனார் வெங்கடாசலம் வந்து

0: காலையிலே, அதுவும் அதிகாலையிலே எழுகுற பழக்கம் உள்ளவர். 70 வயசு ஆயிடுச்சு. எழுந்ததும் யோகா தியான பயிற்சி எல்லாம் முடிச்சிட்டு உடல் அளவிலும் மனதளவிலும் உற்சாகமாய் உலா வரக்கூடியவர் தான் இந்த வெங்கடாச்சலம். கூடியவரை தன் கையை தனக்குதவி, யாரை எதிர்பார்க்க மாட்டாரு, தன்னோட வேலைகளை அன்றாடம் தானே பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கம் கொண்டவரை மாமனார் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப மாமனார் பார்த்தோன்னு இந்த மருமகள் ராதிகா சொல்றாங்க, மாமா லேட் ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் இருங்க நான் இந்த டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: மாமனார் வெங்கடாசலம் என்ன பண்றாருன்னா, காலையில எழுந்திரிச்சு யோகா தியான பயிற்சி இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அவரு ஃப்ரெஷ் ஆகுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. இதுல வந்து மாமனாரை பார்த்து வந்து மருமக சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, இனிய காலை வணக்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஒரு இது, எல்லா வீட்லயும் அது நடக்காது அப்படிதானே. சரி, என்ன காபி டீ போட்டுட்டா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்படி இல்லாம, நீங்க இனிய காலை வணக்கம் மாமா அப்படின்னு ஆரம்பிச்சு.
0: என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அபிஷியல் சம்பந்தமா பாக்கும்போது நம்ம ஒரு வணக்கம் விஷ் பண்றது வழக்கமா இருக்கு. இப்போ நன்றி சொல்றதும் சரி, ஒரு வணக்கம் சொல்றதும் ஒரு பழக்கமாவே இருக்கு. ஆனா குடும்பத்துல, ஒரு உறவான ஒரு குடும்பத்துல வந்து எந்திரிச்சதும் அத்தைய பார்த்து இல்ல மாமனார பார்த்து வணக்கம் அத்தே, காலை வணக்கம் அத்தே அப்படி சொல்றதெல்லாம் கொஞ்சம் என்ன மாதிரி தோணுது, அழகான ஒரு பழக்கத்தை கொண்டது.
1: இப்ப வந்து நவீன யுகத்துல நிறைய பேர் குட் மார்னிங் பா, குட் மார்னிங் மா சொல்றாங்க. ஆனா வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு லைட்டா, நீங்க சொன்ன அதே வார்த்தை தான், ஏற்கனவே சங்கோஜப்பட்டு ஒரு மாதிரி ஒரு இது நம்ம சொல்லணும், கில்ட்டி ஃபீலிங், நம்ம ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதை எதை நம்மள வந்து தாழ்வா நினைச்சிருவாங்களோ, நம்ம அவங்க கீழே வந்துருமா.
0: அந்த மாதிரி குழந்தைகள் வந்து சொல்றாங்க இல்லையா, காலையில எழுந்திரிச்சதுமே அவங்க அம்மா அப்பாக்கு குட் மார்னிங் சொல்லி பேரண்ட்ஸும் சொல்றாங்க, அந்த ஒரு வழக்கம் போயிருக்கு.
1: இப்ப இதுல வந்து என்னன்னா, இப்ப இந்த இந்த வீட்டு சிச்சுவேஷன் பார்த்தா எல்லாருமே வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனா ஏன் இந்த கதையை வந்து நம்ம ஆத்தர் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதான் அடுத்த இது. இப்ப வந்து என்பா நீங்க என்ன மாமா டிவி டீ போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் இதுல என்னமா இருக்கு, நீ தான் என்ன கவனிக்கிற, எனக்கு என் பையன் மகேஷ், அவனோட ஒய்ஃப் நீ, எனக்கு நீ வந்து மருமகனாலும் மக மாதிரி, எனக்கு மகளும் இருக்கா அமெரிக்கால இருக்கா, அவள் வந்து என்னைய வந்து கவனிக்க முடியாது, உனக்கு அதனால ரெட்ட பொறுப்பு என்னன்னா நீ என்னைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறாரு.
0: அப்போ வந்து காலையில வந்து இப்போ வந்து பையனும் எந்திரிச்சு வந்துட்டாங்க, பேரனோட பேர் என்ன அப்படின்னா மதி. அப்போ இவர் வந்து காலையில வாக்கிங் போற நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் அப்படி நடை பயிற்சி பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றேன். இந்த பேரன் சொல்றான், தாத்தா எனக்கும் இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு.
1: இதுக்கு முன்னாடி அவர் பேர என்ன சொல்றாருன்னா, எல்லா மரமும் என்ன கூட்டிட்டு போவீங்க நீங்க,
0: நிச்சயமா
1: போன வாரம் என்ன நீங்க கூட்டிட்டு போறோம், ஆனா இந்த வாரம் நான் கண்டிப்பா வருவேன் சொல்லிட்டு காலை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறான். அப்ப வந்து இவர் வந்து வீக்லி வந்து பேரனை கூட்டிட்டு போறாரு, போன வாரம் அப்ப மிஸ் ஆயிட்டு. அப்ப என்ன இதுல வந்து என்னன்னா, இறங்கி தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தாவை ஒரு சேர்ல கொண்டு உட்கார வச்சுட்டு போறான். அதுதான் வந்து பெரிய இது, 10 நிமிஷத்துல அவனும் வந்துடுறான்.
0: தாத்தா எனக்கு ஒரு சந்தேகம், ரொம்ப சில டைம்ல வந்து ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, சில சமயம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க, அதுவும் வந்து ஒருமையிலதான் பேசுறாங்க, சில சமயம் ரொம்ப அமைதியா இருக்கியே ஏன் தாத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மதி.
1: அதுக்கு வந்து இவர் வந்து எதிர்பாராம வந்து பந்து அடிச்சு வீசுவாங்கல்ல, அது போல என்னடா நம்ம வேலை டக்குன்னு இப்படி அடிச்சு வீசிட்டான்னு சொல்லிட்டு தாத்தா வெங்கடாசலம் அப்படி முடிச்சிட்டாரு. அதுவுமே நினைக்காரு, இந்த வயசுல இவ்வளவு அறிவா இப்படி நம்மள வந்து கூர்மையா கவனிச்சு கேக்குறாரே பேரன்னு அப்படியும் கூட ஆச்சரியப்படுறாரு. அப்போ இவர் சில அது வயசாயிடுச்சுலப்பா, எனக்கு தாத்தாக்கு வயசாயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்து வீசின பந்த மட்டையை வச்சு தடுக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வந்து என்னன்னா, அடுத்த கேள்வி கேட்குறேன், தாத்தா பக்கத்து வீட்டு தாத்தாலாம் வந்து ட்ரக் ஷூட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு ஜாகிங் வாக்கிங்லாம் போகிறாங்க, நீங்கள் என்ன தாத்தா இந்த வயசில் கூட ஒரு வேஷ்டி கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உண்மைதான் பேராண்டி, இவ்வளோ வயசான அவங்களே போடுறாங்க, நீங்கள் ஏன் போடக்கூடாதுங்க மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். உடனே வந்து இவர் சொல்றாரு, வயசுங்கிறது வாழ்க்கையில ஒரு எண் தான், மனசு மகிழ்ச்சியா இருந்தா மலையே புரட்டலான்னு அவரு சொல்றாரு. உடனே அடுத்தடி பேர என்ன சொல்றா, அது எப்படி தாத்தா மலைய புரட்ட முடியும், பாறைன்னா கூட பரவாயில்ல, புத்திசாலித்தனமா பேச்சுல முடக்க
0: இப்படி இவங்களோட பேச்சு தொடர்ந்துட்டே இருக்கும் போது தாத்தா சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு பழமொழி கதை சொல்றேன் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதைன்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ தாத்தா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க,

0: நம்ம எடுத்துட்டு போக கூடாது
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு மண்ண அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க.
1: சும்மா இருப்பாரு அவரு பொண்டாட்டிட்டு போய் சொல்லிட்டாரு, இப்படி வந்து ஒரு பானை கிடைச்சி பொற்காசு நிறைய இருந்துச்சு, நான் வச்சுட்டு வந்துட்டேன். பொண்டாட்டிக்கு வந்து தாங்கல, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க நீங்க, பொற்காசு கிடைச்சது எவனாவது விட்டுட்டு வருவாருமா, வச்சுட்டானு புலம்பு. அப்போ நைட்டு ஆயிட்டு, அப்ப காலையில போய் நம்ம வந்து தோண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கிடையில வந்து ஒய்ஃபுக்கு வந்து பொறுக்கலை, பக்கத்து வீட்டுக்காரங்க ஹெல்ப்பை கேட்கறாங்க, இப்படி ஒரு பொற்காசு பானை கிடைச்சான் எங்க வீட்டுக்காரருக்கு, அது வந்து அவரு வந்து இப்ப வரமாட்டேங்காரு நைட் ஆனல, நம்ம போய் எடுப்போம், உங்களுக்கும் அதுல பங்கு தாரேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்க,
0: ரொம்ப இருட்டா இருக்கு நீ வர வேண்டாம், நான் நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருளப்பரோட மனைவிய விட்டுட்டு தனியா போயிட்டாங்க.
1: இல்ல இல்ல, நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்லல, அது காலையில எடுத்துக்கலாம் எல்லாரும் சேர்ந்துட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ஒய்ஃப் அனுப்பிட்டு அவங்க போய் தனியா போய் எடுக்க போயிட்டாங்க, புரிஞ்சுதா? அப்ப வந்து எடுக்க போற சமயத்துல என்ன ஆச்சு, அங்க இவர் திறந்து மூடி வைக்க கேப்ல அங்க ஏதோ குளவிகள் வந்து அதுல கூடு வச்சுட்டு, அந்த கேப்ல அது ஏதோ மண்ணுக்குள்ள ஒரு சின்ன கேப் இருந்து குளவி கூடு வச்சுட்டு இவங்க போய் ஓபன் பண்ணோம்னா குளவியெல்லாம் கொட்டிடுச்சு. அப்படி குளவி கொட்டிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேரன் என்ன கேட்காங்க, அப்படியா, ஐயோ பாவம் அவங்களுக்கு குளவி கொட்டிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. அதனால உடனே அவர் சொல்றாரு, அவங்களுக்கு நல்ல மனசு இல்ல பேராண்டி, அதான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருளப்ப மனசு இவங்க என்ன சொல்றாங்க அடுத்தது, அந்த வேற பக்கத்து வீட்டு கணவன் மனைவி போனாங்கல்ல அவங்க சொல்றாங்க, நம்மள முழுசா இருளப்ப பொண்டாட்டி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மள பழிவாங்க தான் அனுப்பிட்டா போல, இப்படி வெறும் குளவியா இருந்திருக்கு நம்மளை இப்படி அனுப்பி வச்சுட்டான்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா அந்த பானைய இவங்களையும் குளவி கொட்டட்டுன்னு சொல்லிட்டு பானைய துணியில கட்டி தூக்கிட்டு வந்து இருளப்பன் வீட்டுல ஓட்ட பிரிச்சுட்டு தட்டிட்டாங்க. குளவின்னு நினைச்சு தட்டு
0: பழமொழி அப்படியே ஆயிடுச்சு இல்லையா பழமொழி.
1: உடனே பேரன் இப்பவும் அடுத்தது பேரன் என்ன கேக்குறான், அச்சோச்சோ இருளப்பனையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து குளவியெல்லாம் கொட்டிடுச்சா அப்படின்னு கேக்குறான், பதட்டமா கேக்குறான்.
0: அப்ப இருளப்பனோட நல்ல மனசுக்கும் கடுமையான உழைப்புக்கும் கொட்டினது எல்லாம் பொற்காசுகள் அப்படின்னு சொல்றாரு வெங்கடாசலம். அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுல ஐ ரொம்ப சரிதான் தாத்தா அப்படின்னு உற்சாகமா கைதட்டுறாரு பேரம். இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. பேராசை பெருநஷ்டம், அதோட எது நமக்கு கிடைக்குமோ அது நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஒரு செயல் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்குரிய தகுதியும் உழைப்பையும் நாம கொடுக்கணும். பகவத்கீதையில சொன்ன மாதிரி நாம நம்ம வேலையை நல்லபடியா செஞ்ச அதற்குரிய பலனை ஆண்டவன் நமக்கு நிச்சயம் தருவான். நீயும் படிக்கிறப்போ இதை மனசுல வச்சு படி, முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வெங்கடாசலம்.
1: நிச்சயமா தாத்தா, எங்க டீச்சரும் சொல்லியிருக்காங்க, நம்ம உண்மையா இருந்தா நமக்கு உயர்வு வரும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. வாங்க தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறாரு. நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எப்பவும் யூஸ்வலா ஒரு தெரு வழியா வாக்கிங் போவாங்க, அந்த தெருவுக்கு தாத்தா வேண்டாம் போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இவன், ஏன் தாத்தா நம்ம எப்பவுமே இந்த தெருல போவோம் அப்படின்னு சொன்னோன்னா, இதுல நம்ம பக்கத்து தெருவுலே போகலாம் இங்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஏற்கனவே போற தெருவை அப்படி திரும்பி நின்று பார்த்து ஏதோ ஃபீல் பண்றாரு. பண்ணிட்டு பேரனுக்கு கையை பிடிச்சி வெங்கடாசலம் அவர் வந்து என்னன்னா இழுத்து கூட்டிட்டு போறாரு. போனோன்னா, தாத்தா எனக்கு கை வலிக்குது, விடு தாத்தா நீ கைய, எப்பவும் நீ இப்படி தானே கூட்டிட்டு போவ, இன்னைக்கு நீ ஏன் இப்படி கூட்டிட்டு போற, நச்சரிச்சுட்டே போறோம். அப்போ
0: மனசுல நினைக்கிறாரு, இது சென்ற வாரம் வந்து போன வாரம் அவரோட ஃப்ரெண்டு ராமன் வந்து அந்த தவறிட்டாங்க, அந்த தெருவில் வசிச்சிருந்தாங்க, அதப்ப அந்த ஒரு நினைவு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கண்கலக்கிட்டு இந்த தெருவை போறாரு. அப்ப யோசிக்கிறாரு, வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் யதார்த்தமான விஷயங்கள் தான், ஆனா அது தனக்கு நெருக்கமானவருக்கு நிகழும் போதுதான் மனம் அதை ஏற்க மறுக்குது, இதுதானே உலக உண்மை அப்படின்னு யோசிக்கிறாரு.
1: அழுறாரு. இது வந்து ஆக்சுவலா வந்து புத்தர் கிட்ட ஒரு பெண் வந்து அவருடைய மகன் வந்து இறந்து போயிருவாங்க. அப்போ புத்தர்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இறந்தோன்னே ரொம்ப அழுறாங்க. அப்போ என்ன பண்ண, ஏதாவது வழி சொல்லுங்கன்னு எல்லாத்துலையும் கேட்கும்போது அந்த லேடி வந்து புத்தர்கிட்ட போகிறாங்க, என்னுடைய மகன் இறந்து விட்டார், அதனால் எனக்கு திரும்ப என்னுடைய மகனை வந்து நீங்கள் எல்லாமே நல்லது பண்ணுறீங்க, ஞானின்னு சொல்கிறாங்க, உயிர் வேணும்னு சொன்னோன்னா புத்தர் வந்து ஒரு செகண்ட் அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை கொடுத்து, எந்த வீட்டில் சாவு நிகழலையோ அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டுவான்னு சொல்கிறார். எல்லா வீட்லேயும் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது எங்கள் வீட்டில் அவங்க இருந்தாங்க, தாத்தா இருந்தாங்க, அப்படி இப்படி ஒருத்தையாக சொல்லும்போது ரொம்ப களைத்து போய் அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்தால் பையனை பழக்க வச்சிடலாங்க, ஒரே ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு, வேறு எதையுமே அவங்க திங்க் பண்ணலை. போகும்போது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எல்லார் வீட்லேயுமே இறப்பு நிகழ்ந்திருக்கு, அப்படின்னு வந்து சொல்லும்போது புத்தர் சொல்றாரு, இதுதான் உலக வழக்கு, இதை நீ ஏத்துக்கிடணுமா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது போலதான் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையில பிறப்பும் இறப்பும் யதார்த்தமான விஷயங்கள், அது வந்து நமக்கு ரொம்ப நெருக்கம்.

0: வழக்கமானவங்களுக்கு நிகழும் போது நம்ம மனம் வந்து ஏற்க மறுக்கிறது, இதான் வந்து உலக உண்மை. ஆனால் அதுல வந்து நம்ம வந்து அதை ஒத்துக்கிடவே மாட்டோம், எப்படியாவது அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அடுத்தவங்களுக்கு நிகழும் போது அது ஒரு செய்தியாக போயிடும் நமக்கு. ஸோ அதை வந்து என்னென்னா, அழுத உடனே பேரன் கேட்குறாங்க, ஏன் தாத்தா அழுற அப்படின்னு கேட்டோடனே, ஒன்றும் இல்லைப்பா கண்ணில் தூசி விழுந்துச்சு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ
1: இன்னைக்கு வகுப்புல வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு வருஷத்துல 4 பருவகாலங்கள் வருமாமே தாத்தா, இதோ இப்படி மரத்துல இருந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கு, இதுதான் இலையுதிர் காலமா அப்படின்னு, இதுதான் இயற்கையா அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு அந்த மேட்ச் பண்றாரு. அந்த நண்பன் இறந்ததுக்கும் இதுக்கு அந்த விழுந்த இலைகளுக்கும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு, ஆமா பேராண்டி, இந்த உலகமும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி ஒரு சுழற்சி முறையில தான் இயங்குது. இலையுதிர் காலத்துல எல்லாம் தேவையில்லாத காஞ்ச இலைகளை மரம் உதிர்த்தாதான் புதுசா இலைகள் முழிச்சு மழசு மரம் வந்து செழிப்பா வளரும். பூமியும் இதே மாதிரி புத்தம் புதிதா பசுமையா இருக்க முடியும். வாழ்க்கையில எல்லாமே 2 இரவு பகல், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, பிறப்பு இறப்பு, இப்படி நிறைய இருக்கு. இயற்கையோட இது வந்து விதி மதி அப்படின்னு பேசி
0: அவரோட பேரையும் சேர்த்து சொல்றாரு, மதியோட பேரையும் சேர்த்து சொல்றாரு. இயற்கையோட விதி இதுதான் மதி அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு, பேரனை சொல்றாரு. இப்பவும் கண்ணில் வந்து கண்ணீர் வருது, அப்படியே தொடச்சிட்டு போறாரு. அதாவது இந்த டைம்ல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல போகும்போது நமக்குடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப குறுகிய வட்டத்துல ஆயிரும். பரந்த மனப்பான்மையில விட நமக்கு நெருக்கமானவங்களை வந்து நம்ம இழந்துருவோமோ, நம்ம நெருக்கமானவங்களை வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற எண்ணம் வந்து வயதாக ஆக நிறைய பேருக்கு ஏற்படுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய வயதானவங்க வீட்டுல நமக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா அவருடைய இறக்கும் தருவாயில அவருடைய மனைவி குழந்தைகளை வீட்டுல இருந்து ஒரு ஒரு இதுல வெளியே போனா கூட சத்தம் போடுவாரு, போயிடாதீங்க போகாதீங்க என்கிட்ட இருங்க என்கிட்ட இருங்க, பயம், நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அது மாதிரி தன்னுடைய நண்பனோட நினைவுகளை வந்து இந்த டைம்ல அவருக்கு ரொம்ப ஏற்பட்டுச்சு. அதை வந்து ஆனா பின்னுக்கு தள்ளி போடுறாரு, அதுதான் வாழ்க்கை அப்படின்ட்டு. இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிய வச்சது யாரு அப்படிங்கிறத யோசனை பண்றாரு இளம் வயது தன்னுடைய பேரன் அப்படின்னு. அப்போ வந்து தாத்தாவை இருக கட்டி அணைச்சிட்டு பேரன் வந்து கூட்டிட்டு போறார். ஸோ இது வந்து நம்ம லைஃப்ல வந்து எல்லாருமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், இழப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும், அதை நம்ம ஏத்துக்கிடணும் அப்படிங்கறது தான் இதுல கொடுத்துக்கிறாங்க.
1: கதை வந்து விதி மதி அப்படிங்கிற
0: இதுல உள்ள கதைகள் எல்லாமே பார்த்தா சுவாரஸ்யமா லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நமக்குமே இந்த கதையை சொல்லி முடிக்கும் போது அவருடைய நண்பர் வந்துட மாட்டாரா, அவர் திரும்பி பார்த்தாரே அப்படிங்கெல்லாம் தோணுது. சரி, நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு திரைப்பட பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம்.

0: ಆಗಿದೆ.
1: ಪೊಂಚಸ್ಲಿ ಸೂಪರ್ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಹಾಸ್ಪಿಟಲ್, ಪಾರ್ವತಿಪುರಂ ನಾಗರ್ಕೋಯಿಲ். ಎಮರ್ಜೆನ್ಸಿ சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
11: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
12: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
14: நேரம் 10:26. குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
15: வாசிப்பை சுவாசிப்போம். வாசிப்போம் சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வந்து கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதிய யாதுமுறை அவருங்கிலீர் சிறுகதைகளின் தொகுப்பு. 10 சிறுகதைகளின் தொகுப்பு தானே இந்த நூலை படிச்சுட்டு இருக்கோம். ஒரு கதை முடிச்சிட்டோம். அடுத்ததாக அடுத்த கதை என்னன்னா வாக்கு வழக்கு. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுயம்பரம், நம் சுயம்பரம் அப்படின்னு ஒரு ஹாலில் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன். அதில் வந்து நிறைய இளைஞர்கள், பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னதாக வந்து எல்லாரோட குதூகலப்படுத்துறதுக்காக, ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காக ஒரு வழக்காடு மன்ற நிகழ்ச்சி தான் இந்த கதை. அது என்ன அப்படின்னா, இன்றைய திருமண கால தாமதத்திற்கு காரணம் அப்படிங்கறதா டைட்டில். வரங்களே அப்படின்னு கொஞ்ச பேரும், பெற்றோர்களே அப்படின்னு கொஞ்ச பேரும், ரெண்டு பேரும் பேச போறாங்க. இதுல வந்து நீதியரசர் யாரு அப்படின்னா தர்மராஜன் அப்படிங்கிற ஒருத்தர், வரங்களே அப்படின்னு பேசுறாரு விஸ்வநாதன் அப்படிங்கிற பெரியவர், பெற்றோர்களே அப்படின்னு ஒரு கல்லூரி பேராசிரியர் ஸ்ரீமதி பேசுறாங்க. இந்த உரையாடல் தான் இந்த கதையை தந்திருக்காங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா, புதிய உலகை நோக்கிய பயணத்திற்கான திறவுகோல் அப்படிங்கறத தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாவே நிறைய பேருக்கு திருமணம் ஆகுறது வந்து தள்ளி போகிறது ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து முதலாவதாக ஒன்று பேராசை அப்படின்னு பேசுறாங்க, இரண்டாவது பொறுப்புகளை சுமக்க மறுக்கும் எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க, மூன்றாவது என்ன அப்படின்னா நவீன காதல் சமாச்சாரங்கள். இது வந்து இளைஞர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இது வந்து இந்த மூன்று விஷயங்கள் இருக்கு. பேராசைன்னு சொல்லும் போது பொன் சைடாவும் பேராசைப்படுறாங்க, ஆண் சைடாவும் பேராசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாத வருவாய் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது, கல்யாணம் திருமணம் முடிக்க முன்னாடியே பையனுக்கு இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, அப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த தலைப்பின் கீழே வந்து கொண்டு வராங்க.
14: இதுல வந்து இவங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. என்ன குற்றச்சாட்டுன்னா, இன்றைய வரன்களின் மனநிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுல சமீபத்திய சர்வே படி வரன்கள்ல வந்து 1/3 வந்து திருமண வாழ்வில் எனக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து லைஃபை வந்து ஜாலியா கொண்டு போகணும் அப்படிங்கறத அவங்களோட பதிலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இது இப்போ உள்ள நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம். அதனால அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த கேள்வி வந்து யார்கிட்ட வைக்கிறாங்க, சபையோர்கள்ட்ட வைக்கிறாங்க. சபையோர்களும் வந்து யோசனை பண்ணி அவங்களும் இதுல வந்து ரொம்ப டிஸ்கஷன் பண்ணி போயிட்டு இருக்காங்க.
15: இப்ப பெற்றோர்கள்தான் குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, ஆசைப்படு, அறிவுக்கு ஆசைப்படு, அன்புக்கு ஆசைப்படு, ஆனால் பேராசைக்கு மட்டும் ஆசைப்படாதே, இதை வாழ்வையே குலைக்கும் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணுமா. நிம்மதியை அழிக்குவது ஏன் சொல்லி வளர்க்கல அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க. அதாவது பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை வந்து அப்படி மனசுல குழந்தைத்தனத்து சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க.

0: பட்டிமன்றம் வந்து போயிட்டே இருக்கு. இந்த வழக்காடு மன்றத்துல வந்து லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் நீதியரசர் நீதி வழங்கணும்ல, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெற்றோர்கள் இல்லாம வந்து நம்ம எப்படி வாழ முடியும் இல்லையா, பெற்றோர்கள் வந்து பெற்றோரோ மாறும் போது இந்த இளைஞர்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்புலையும் வந்து குற்றம் எதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒரு வந்து பதிவேட கொடுக்கறாங்க, எல்லா வந்திருக்கிற எல்லார் கையிலயும் ஒரு பதிவேட கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க தான் தீர்ப்பளிக்க போறீங்க, என்னென்ன விஷயம் அப்படின்னு நீங்களே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிட்டாங்க. இந்த அதை வந்து நம்ம நாளைக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த இடத்துல, அதுல வந்து அதுக்கான தீர்ப்பு வந்து வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை சொல்லாம அந்த கதையை வந்து நிறைவுபதி கொண்டு வர மாதிரி இருக்கு.
1: அதுல வந்து நீதியரசு என்ன சொல்றாருன்னா, எல்லா இவங்களுடைய பட்டிமன்ற பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு, மூத்தோர் மொழி ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், எல்லா விஷயம் என்ன விஷயம் நடந்தாலும் லைஃப்ல வந்து விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கறது தான் சொல்றாரு. சொன்ன உடனே அரங்கமே கைத்தட்டெல்லாம் அதிருது, இதான் அவருடைய முடிவா இருக்குமோன்னு. அப்புறம் சொல்றாரு, பெற்றோர் இல்லாம நாம எப்படி இந்த பூ உலகில் வந்து இருக்க முடியாதோ அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து நாம இல்லாம இருக்க முடியாது. உலகத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடைமுறையில உள்ளது, அதனால வந்து கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வாழ்க்கையில பின்பகுதிக்கு போகும்போது நான் திருமணம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீமதி பக்கம் வந்து கையை காட்டி கைத்தட்டல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க தான் அதை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கதை வந்து எப்படி என்ன ஒரு பார்வையில் நமக்கு கொண்டு வருது அப்படின்னா, வருங்கால வாரிசுகளை வந்து வளமான வாழ்க்கைக்காக நாம் அவங்கள வந்து நல்லது சொல்லி வளர்ப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ உள்ள தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி நாம் அவங்களுக்கு வளைஞ்சி கொடுத்தாலும் அவங்கள வந்து நம்ம வழிக்கும் கொண்டு வரணும். அவங்க வந்து ஒரு புது உலகத்தில் வாழ்கிறாங்க, அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம கொண்டு போகக்கூடாது. நம்ம காலத்தில் வந்து நாம் எப்படி குடும்பம் உறவு குழந்தை குட்டிகள் அப்படின்னு இருந்தோமோ அதே மாதிரியும் கொண்டு வரணும் அப்படிங்கறதான் இதோட தீர்ப்பாக கொடுக்குறாங்க.
0: தீர்ப்பு வந்து அந்த எழுதின பிறகு நாளைக்கு தீர்ப்பு வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லதொரு தீர்ப்புக்கு காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க. வாசிப்பை சுவாசிப்பு நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்கு வந்து

0: யாதுமூரே யாவரும் கேளிர் என்ற புத்தகம் கிளிக் மதுரை முரளி அவர்கள் எழுதியது. அந்த நூல்களின் இரண்டு கதைகளை படித்தோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: கலைமகள் பாலசுப்ரமணி
0: ஆர் வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: தட்ஸ் ரைட்
6: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
7: தட்ஸ் ரைட்
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி
7: தட்ஸ் ரைட்
6: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
7: தட்ஸ் ரைட்
9: மாமா என்னாச்சு?
10: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
13: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
14: நேஷ் கன்னியாகுமரி.
15: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
16: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

காற்றின் அலைகளில் தவழ்ந்து நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 10:33. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதலாவதாக தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

0: அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: பூவின் மொட்டுகள் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்கள் போல எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்கள். இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன். நேரம் அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 10:39 ஆகிவிட்டது. திரையை சிக்கிட்டு அப்படியே ரசிச்சு கொண்டு போய்கொண்டே இருக்கிறீர்கள். அடுத்த பாடலின் படம் வெப்பம்.

நல்ல விதை விதைத்தால் தான் செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும் இல்லையா? அதுபோல நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் வாழ்க்கை பிரகாசிக்கும். இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன். பாடலின் படம் மான்ஸ்டர் யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. கார்த்திக் நேத்தா அவங்களோட வரிகள் அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைப்படுத்தலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற நேரலை நிகழ்ச்சி இருக்கு. பெண்மணிகளை நீங்க என் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறம் 2907-7222, இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8901-2570-3919. அப்படியே ஒரு முறை கூட நான் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு. எப்படி எப்படி அப்படி அப்படி என் கூட பேச போறீங்க, சூப்பரா பேசணும். பாயிண்ட் எல்லாம் அப்படியே சூப்பரா எழுதி வச்சுட்டு அப்படியே பேசணும். ஓகே, நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேற்று உங்களால் சாதிக்க முடியவில்லையே என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதீங்க. இன்று என்னால் சாதிக்க முடியும் என்று யோசித்து கொண்டே தானே இருக்கிறீங்க. ஓகே, மகிழ்ச்சியான முகம் எப்பொழுதும் அழகான முகம் தானே. பாடலின் படம் அடியே யார் பாடியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம்.

நாகர்கோவிலுக்கு முறைப்பண்பலை நூற்றுலை இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் பொழுது, இல்லையா? அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவன் தலைவி அப்படின்ற திரைப்படத்தின் அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தொழில், வர்த்தகம் மற்றும் எதிர்காலத்தில் வளரக்கூடிய துறைகளில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2025-26 நிதியாண்டில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீடித்த மற்றும் ஒளிமயமான உலகை உருவாக்க இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்

0: மோசடி கும்பல்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக 3 அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் இன்று பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20, 26 மற்றும் 27 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வரும் 20, 21, 27 மற்றும் 28 தேதிகளில் தாம்பரம் வரை இயக்கப்படும். இதற்கான முன்பதிவு நாளை தொடங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் யூரியா உரத்தை அதிக விலைக்கு விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் அறிவித்துள்ளது. நாகையில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணியன் சுவாமி கோயில்களில் முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு நேற்று சிறப்பு அபிஷேகமும் வெள்ளி தேரோட்டமும் நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேச மலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 11:03. உற்சாகமான இந்த நாளுக்கு இனிய துணையாக இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

0: எக்ஸூர் கேட்டீர்கள்
1: வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.

நேரம் உற்சாகமான காலை 11:09. A very special day, Wednesday with your special Kumari FM 101. இது பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சி.

0: சொல் வரம், கேட்பது நாம் செய்த தவம். ரெடி ஆவோமா? பேசுங்க மக்களே, பேசுங்க நேரலை நிகழ்ச்சிக்கு. இப்ப போலாமா செம்பன் விளை அரசு தொடக்கப்பள்ளிக்கு. இது சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மழலை பட்டாளங்கள் ரெடி, ஸ்டார்ட் சொல்லுங்கன்னு வெயிட் பண்றாங்க. அங்க இப்போ நம்ம கூட நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனர் ஆகியோர் வந்து செம்மன்முளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களோட மாணவர்களா கலந்திருக்காங்க. இப்ப அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கலைமகள். வணக்கம் அன்பு நேயர்களே. புன்னகையால் பூத்தூவும் பாலகர்களின் பாச மொழி கேட்கும் பொன்னான புதன்கிழமை பொழுது இது. குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே, பேசுங்க சிறுவர் நேரலையில் இன்று நாம் செம்பன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களை தான் சந்திக்க போறோம். வா வா என்

0: அப்படின்னு எல்லாருமே பொன் பூக்கள் தான் இருக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு புதன்கிழமைக்கான யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்காங்க, மஞ்சள் கலரும் ப்ளூ கலரும் இல்ல.
1: நிச்சயமா அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி நந்த வனத்துக்குள்ள அப்படியே சிறகரிச்சு பறந்தல் மாதிரி இருக்குப்பா.
0: சரிப்பா, இறைவணக்கம் பாட சொல்லிடுவோமா? பாட சொல்லிடலாம். யாரெல்லாம் பாட போறீங்க அப்படின்னு சொல்லுங்க, பேர் சொல்லணும், கிளாஸ் சொல்லணும், சரியா?
2: என் பேரு மகா, நான் ஐந்தாம் கிளாஸ் படிக்கிறேன்.
3: என் பேர் சிப்பாலி, நான்
0: பேர் என்னம்மா, பேரை மட்டும் சொல்லு.
2: பாடுவோமா
0: இறைவணக்கம்? பாடுவோம் மேடம்.

இதுவரை

0: அருமை இல்லையா? அங்கிங்க நாதபடி எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கும் அந்த இறை அருளை பற்றி அருமையா பாடிட்டாங்கப்பா. அவங்களும் பாடலாங்க, கூடவே அணிலும் சேர்ந்து இறைவணக்கம் பாடுது பத்தியா, அவ்வளவு அழகா இருக்கு கேக்குறதுக்கு. வாங்கப்பா, உங்க பேர் என்னப்பா?
1: ரோஹித் கிருஷ்ணா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: என்னப்பா சொல்ல போறீங்க எங்களுக்காக?
1: நான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை பத்தி பேச போறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித் கிருஷ்ணா. கன்னியாகுமரி மாவட்டம் குருநங்கோடு ஒன்றியம் சொருக்கப்பள்ளி செம்மனூரில் நான் 4th வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று அரசு பள்ளி என்னும் தலைப்பில் உரையாற்ற விளைகிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீடுதோறும் விளந்தோர் பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர்கள் நகர்கள் எங்கும் பழப்பல பள்ளி, தேர்கள் இல்லாதொரு ஊரை தீனிக்கிறையாக மடத்தில் என்ற பாரதி. ஆம், இப்போது கிராமங்கள் நகரங்கள் எங்கும் பழப்பல பள்ளிகள் உள்ளன. அல்லாட்டு பள்ளி கண்டு ஒரு தனி சிறப்பு உண்டு, அரசு பள்ளி தானே என்று ஏலத்துடன் காக்கும் மக்களின் காதுகளில் என் ஒளி ஓங்கி ஒளி கேட்டும். தானே விதையுண்டு பிரிச்சமாய் வேரோடி, ஆலமரமாய் தலைக்கிட்டு இலக்கண இலக்கியம் செழிக்கும் செம்மொழியாமன் இனிய தமிழ் மொழி. இன்னும் மொழியோடு இருக்குதென்றால் அன்முக்கிய காரணம் மரத்து பள்ளியும் அல் படிக்கும் என்ன கொஞ்சம் மாணவர்கள்

0: இல்லையே தமிழிலே நம் தலைமறைந்து போயிருக்கும். நான் அம்மாவின் செல்ல பிள்ளை, நான் அம்மம்மாவின் செல்ல பிள்ளை என கொண்டு பேசும் மல்லைகளும் சமூகத்திற்கு செல்ல பிள்ளைகளாக பிரசவித்த என் மாற்றுத்திறனாளிகள் மறிப்பதற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இதே தஞ்சம் புகுவது என் மருத்துவ பள்ளியில் மட்டுமே. இந்த பொருள் பெரிதாக்கும் தன் மகனை சான்றோன கேட்டத்தான் என்பா நம்ம. ஆம், என் மருத்துவ பள்ளியில் சில குழந்தைகளின் அம்மாக்கள் வெளியூரில் வேலைகளுக்காக சென்றதால் பல குழந்தைகள் தன் பாட்டியிடமிருந்து அழனைப்பாலும் கல்வியின் சத்துணவாலும் அழைகின்றனர். ஆம், என் நவலமில்லை என் மருத்துவ பள்ளி ஏன் காசை கொட்ட வேண்டும் மற்ற பள்ளிகள் என்பதே என் கேள்வி. போதுமையான கட்டட வசதி, நூலக வசதி, கணினி வசதி, கழிப்பறை வசதி, சத்தான காலை மதிய உணவு, அறிவார்ந்த ஆசிரியர்கள், இந்த அரசும் எங்களுக்கு அதிகமாகவே கை கொடுத்து வருகிறது. அது மட்டுமா, வருடம் ஒரு முறை கலை திருவிழா, அடட, இது பற்றி தெரியாதவர்கள் சமூக வலைத்தளங்களில் தட்டி பாருங்கள். எங்களை திறமைகள் உங்களை அசர வைக்கும், ஆட வைக்கும். மதிப்பெண்ணை மட்டும் அறுவடை செய்வது என் பள்ளி. என் பள்ளி எல்லா சூழலும் வாழ கட்டுக் கொடுத்துள்ளது. கல்வி மட்டுமே வாழ்வை மாற்றுமென புரிய வைத்துள்ளது. வன்மை வாழ்வில் உயர தடை இல்லை என்பதை உணர வைத்துள்ளது. ஆம், என் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம். அறிவு பற்றி தேடி வரும் பறவைகளுக்கு இதை தேடும் சரணாலயம் என் அரசு பள்ளியில் என்பதை நீங்களும் உணர அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி.
1: ஆஹா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்ற மாதிரி எங்க பள்ளியில என்ன இல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் புரியும்படியா அருமையா சொல்லிட்டாங்கப்பா. ரொம்ப அழகா பேசினாரு, அதுவும் வேகமும் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாங்கம்மா, உங்க பேர்
2: என்னம்மா?
1: என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக?
2: திருக்குறள்.
1: சொல்லுங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவாடு, செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை, நன்றி மறப்பது நன்றி, நன்றி அல்லது நன்றே மறப்பது நன்றி, நன்றி.
1: அருமையா சொல்லிட்டாங்க இல்லையா குரல்களை? அடுத்து யார் வாங்க போறாங்கன்னு கேக்கலாம். பேர் சொல்லுங்கம்மா.
3: ஆர்த்திதா பல்வின். அச்சா பியோனா.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க மூணு பேரும்?
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: சூப்பர். என்ன பண்ண போறீங்க? பாடுங்க, கேட்டுருவோம் நாங்க எல்லாரும் ஆசையா தான் இருக்கோம்.

0: சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். அழக அருமையா சொல்லிட்டு வந்துட்டீங்களா, ஒரு வாட்ச முடியுது நேரம் அடுத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஒரு ரைமிங் பார்த்தீங்களா, அழகா இருந்தது. அந்தாதி நடையில ஒரு பாடல் வாங்க. உங்க பேர் என்ன பாக்கணும்?
1: கெவின்.
0: கெவின் என்ன படிக்கிறீங்க?
1: ஃபிஃப்த்.
0: ஃபிஃப்த்ல இது தலைவர் வந்திருக்கிறார். என்ன சொல்ல போறீங்கப்பா?
1: பனைமரம். அனைவருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் மாநில மரம் பேசுகிறேன். நான் உயரத்தால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் உயர்ந்தவன். வெறுப்பு தரும் கற்பு தான் என் நிறம், இனிப்பு தரும் கற்பட்டி தான் என் மனம். நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், என்னையே தருவேன். நுங்கு தருவேன், பனங்கிழங்கு தருவேன், சுத்தமான கல் தருவேன், சுவையான பதநீர் தருவேன், படுக்க பாய் தருவேன், விசிறியும் தருவேன், என் உயிரையே தருவேன். விழுந்தாலும் உங்கள் வீட்டிற்கு விட்டமாவேன், வெட்டினாலும் சட்டமாவேன். நண்பர்களே, உடல் தானம் பேசுகிறீரிஞ்சு, அன்று தொட்டு நான் அதை தானே செய்கிறேன். இஞ்சு தொண்டு தொட்டு தொண்டு செய்யும் எனக்கு நிமிர்ந்து வாழ நீர்தான் வாத்தீரா. நிலத்தை உழுது நலம்பட காத்தீராம். இல்லையே, இருந்தும் உமக்கு உதவுகிறேன் பார்த்தீரா. நான் பிரதிபலன் பாராதவன், எதுவும் கேளாதவன். ஒன்றே ஒன்று மட்டும் கேட்பேன், நீங்கள் அள்ளி அள்ளி அழிக்க வேண்டாம் ஏதும், என்னை அழிக்காமல் விட்டாலே போதும். நன்றி.
0: பனைமரம் என்ன அருமையா பேசுறீங்களா, என்னெல்லாம் தப்பு பண்றோம்னு மண்டையில ஒரு குண்டு குட்டு குட்டிட்டு போயிருக்குது பனைமரம். கவனிச்சா சரிதான் இல்ல? வாங்கப்பா, உங்க பேர்லாம் சொல்றீங்களா?
2: என் பேர் ராகேஷ். என் பேர் ஆரவ்.
0: ஆரவ், சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க, சொல்ல மாட்டீங்களா? பொங்கல்.

0: ஆன்ட்டிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. சரி கண்ணா, என்ன கிளாஸ் படிக்கிறடா?
1: தேர்ட்.
0: என்ன பண்ண போறீங்க இப்போ?
1: மனித உடலில் உறுப்புகளும் சிறப்பு பேஜலும்.
0: சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?
1: மூளை, சிந்தனை களஞ்சியம், இதயம், உடலின் நெஞ்சின், சுவாசப்பை, சிறுநீரகம், உடலின் வடிகட்டி, தோல், உடலின் மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம், எலும்புகள், உடலின் கட்டமைப்பு. நன்றி.
0: நன்றி. பாத்தீங்களா, உடல் உறுப்புகள் ஒன்னு ஒண்ணுக்கும் என்னென்ன பணியை செய்யுது, எப்படி இருக்குதுன்னு அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் நமக்கு நல்லாவே பேசல. சரிப்பா, உங்க பேர்
1: என்னப்பாசிக்.
0: எந்த கிளாஸ்க்குண்ணா? என்ன சொல்ல போறீங்க?
1: செல்போன் பாசி. கவிதை, அப்பாவின் முதுகில் உப்பு முட்டை ஏறி, அம்மாவின் மடியில் படுத்துறங்கி, அண்ணன் தங்கை ஓடி பிடித்தாடி, பாட்டிமார்களுடன் பல கதைகளை பேசி, எல்லா முற்றத்தில் மகிழ்ந்த காலங்கள் எங்கே தொலைந்தனவோ, எங்களை எந்த நேரமும் பிடித்தாட்டுகிறது எல்லா கையிலும் செல்போன்.
0: பாத்தீங்களா, மொபைல் போன் வந்து எந்த அளவுக்கு நம்மள ஆக்கிரமிச்சிருக்கு, அதனால பழைய சுகங்கள் நம்ம என்னங்கள விடுபட்டு இருக்கு நமக்கு அப்படின்றத நினைவுச்சுட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்தது கவிதை. இப்ப உங்க பேர்லாம் சொல்றீங்களா கண்ணுங்களா?
2: என் பெயர் அகிலன் கிங்.
1: என் பெயர் ஆரிக்.
0: ஆரிக்கும் அகிலனும் எங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்கப்பா?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? என்ன பண்ண போறோம்?
2: செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள்.
0: பேப்பர் கார்டு பேசுற மாதிரியே பேசுறீங்களே, சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடுமா? நன்மையே முதல்ல சொல்லிடுவோமா?
2: செல்போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள்: வரி செலுத்துதல், எளிதான தொடர்பு, பாதுகாப்பு, ஆன்லைன் கல்வி, சமூக இணைப்பு, வங்கி மற்றும் பரிவர்த்தனை, வணிகத்தை ஊக்குவித்தல், அவசர உதவி, பொழுதுபோக்கு, பணம் சம்பாதித்தல், புகைப்படம் எடுத்தல். நன்றி.
1: மொபைல் போன் பயன்

0: மொபைல் இடையூறுங்கள் நன்றி.
1: அப்போ நிச்சயமா செல்போன பயன்படுத்தணும், ஆனா ஆக்கப்பூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்தி இருக்காங்க பிள்ளை.
2: நிச்சயமா அதாவது நல்ல விஷயங்களுக்காக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு அருமையா சொல்லிருக்காங்க.
1: உங்க பேர் என்னப்பா? பேர் என்னடா கண்ணு?
0: ரக்ஷித்.
1: ரக்ஷித் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்கப்பா?
0: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொன்மொழிகள்.
1: கலாம் ஐயாவோட பொன்மொழிகள் சொல்ல போறீங்கல்ல, சத்தமா சொல்லுவோமா?
0: கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எது அதுவே கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். கனவு காணுங்கள், ஆனால் கனவுகளில் இருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். ஒரு நல்ல புத்தகம், ஒரு நல்ல புத்தகம் ஆயிரம் நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமமானவன். வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. நன்றி.
1: அருமை அருமை, எல்லா பொன்மொழிகளுமே அருமையிலே சொல்லலாம். நிச்சயமா துன்பங்களை சந்திக்க ரெடி ஆயிட்டோம்னா நமக்கு எது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வாங்கப்பா, உங்க பேர் என்னமா?
0: அனிகா.
1: அனிகா என்ன படிக்கிறீங்க?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: சொல்லுங்கம்மா, என்னமா சொல்ல போறீங்க?
0: கதை.
1: கதையா? சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஒரு ஆத்தம் பக்கத்துல ஒரு தேல் இருந்த, அந்த தேலுக்கு ஆத்தம் பக்கத்துல அந்த பக்கம் போனோம். அப்ப அது யோசனை யோசிச்சுட்டு கேனாரு, அங்க ஒரு தவளை வந்து அந்த தவளைட்டு அந்த தேல் கேட்டு, நீ என்ன ஆத்தம் கிடைக்க அந்த பக்கம் விடுவியான். அப்ப அந்த தேல் சொல்லுச்சு, நான் ஒன்னா விட்டேன்னா நீ என்ன பொட்டிவ, அதனால நான் ஒன்னா விடல. அப்ப அந்த தேல் சொல்லுச்சு, நான் ஒன்னா பொட்ட மாட்டேன்னு, அதனால கொண்டு கூட்டிட்டு போச்சேன். அப்போ பாதி தூரம் போன உடனே அந்த தேல் அந்த தவளை மேல பொட்டி அடிச்சான். அப்போ ரெண்டு பேரும் முங்க போனாங்க. அப்ப அந்த தவளை அந்த தேல்கிட்ட கேட்டு, நீ என்ன கொட்ட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி எப்ப எதுக்கு என்ன கொட்டேன்னு. அப்ப அந்த தேல் சொல்லுச்சு, அதான் என்னென்ன போனேன் என்னோட கணத்தை

0: என்ன கத்திக்கிறோம்னா
1: நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அதுதானே, நல்ல ஃப்ரெண்டா இருந்தா தான் நம்ம பத்திரமா இருக்க முடியும் இல்லையா. சரி டாக்கண்ணா, அழகா சொன்னீங்க கதை, என்ன ஒரு அருமை. தேள் அப்படிங்கறது கொட்டும் குணம், குணத்தை மாத்திக்க முடியாதுப்பா, என்ன பண்ண முடியும், பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாப்பா கதையில அழகா சொல்லியிருக்காங்க. உங்க பேர் என்னம்மா?
0: அருணா.
1: அருணா என்ன படிக்கிறீங்க?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: என்ன பண்ண போற?
0: சூழல் காக்க விரும்பி இயற்கையோடு இன்றுவாள். நெகிழியை தவிர இயற்கையை கைவிட துணிப்பை எடுக்க தவறு மாசு செய்தால் இவற்றி

0: வருவார். மறுசுழற்சி கடைபிடி, நீர்நிலைகளின் கழிவை விடாதே, குப்பையை தானும் பிடி. செய்கையோடு இணங்கி நீர் நிலம் காத்திப்பேன், மழை நீர் சேகரி நீரை வீணாக்காதே. ஓன் தோன் படலம் காத்திடு, நீர் ஆதாரத்தை காப்பாற்று. மாறாத நடு மழை பெறு, சூரிய சக்தியை பயன்படுத்த பழகு. காகித பயன்பாட்டை குறைக்கிடு. அரண்சை ஆண்டோ சொல் கெல்லையும் பார்த்து
1: அழகா சொன்னீங்க பொழுக்கு. ஆனா எல்லாரும் பேசணும்லாடா, அதனால வாய்ப்பா
2: என்ன உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனாலும் கூட இல்லை மற்ற அதிக உபயோகப்படுறது, அது என்ன பெயர்? எட்டாவது முட்டை மிட்டாய் பொட்டலாம், அது என்ன? தேன்கோடு மரத்தின் மேல் பழம், பழத்தின் மேல் பழம், அது என்ன? அன்னாசி பழம் கைகளை இருந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? கூடை அடிமலர் நனிமலர் பூ என்ன? பூ வாழைப்பூ கையிலே அடங்கும் பிள்ளை, கதை நோறு சொல்லும் பிள்ளை, அது என்ன? புத்தகம் ஆணில் இருப்பான் மலை தருவன் ஆணியார். மேகம் நீளமாக இருப்பான் கடித்தல். கரும்பு
1: விதைகளும் விடைகளும் அப்படியே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா வேகத்தை பாருங்க அப்பா, நம்மளால முடியாது சுவாமி இவ்வளவு வேகம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க, பேர் சொல்லுவோமா? பேர் சொல்லுப்பா.
0: சரி, அனிரா, ஆரிஃப், ஸ்ரீஸ், அஸ்மி, அஸ்மிதாரி.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்கப்பா?
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: நிறையவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க போலுக்குல, பேசிட்டே இருக்கீங்க பின்னாடி உட்காந்து. என்ன பண்ண போறீங்க இப்போ?
0: பாட்டு பாடுங்க.
1: பாடுங்க பாடுங்க.
0: பூனை குட்டியே, பூனை குட்டி.

0: சேர்க்கவே போட மாட்டோம். எங்களுக்குமே எல்லாம் தந்துருக்கீங்களா? நாங்க எல்லாம் சேர்க்காது அவங்க கூட. சரியா? ஹம், அழகா பாடுனீங்க, ரொம்ப அருமையா பாடினாங்க. அடுத்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க, பேசுங்கப்பா. கொடுக்கணும்னு நினைக்கிறத எப்படி உருவாக்குறாங்க பத்தியா, அதாவது அடிப்படை கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் உயிர்களுக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? பேர் எல்லாம் சொல்றீங்களா? முதல்ல
1: லியானாவும்
0: லியானாவும் என்ன படிக்கிறீங்க?
1: உலோகங்களின் அரசன் தங்கம், உலோகங்களின் அரசி வெள்ளி, பறவைகளின் அரசன்

0: அழகு பறவைகளின் அரசி, மயில் மரங்களின் அரசன், தேக்கு மரங்களின் அரசி, அரச மரம் மலர்களின் அரசன், தாமரை மலர்களின் அரசி, ரோஜா
1: எல்லாமே மலர்கள் தான் வந்து நமக்கு சொல்லிட்டு. நிச்சயமா எல்லாமே அரசன் அரசு யாருப்பா அப்படின்னு அருமையா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிப்பா, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய

0: கண்டிப்பா நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற இந்த ரெண்டு பேர் யாரு, திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா பேரு?
1: ஷிபாலி. மகா.
0: மகாவும் ஷிபாலினு இப்ப என்ன பண்ண போறீங்க?
1: நேரு மாமாவுக்கும் மாணவிக்கும் நடக்கும் உரையாடல்.
0: யாரு இப்ப நேரு மாமா?
2: வணக்கம் நேரு மாமா, நான் உங்களை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்.
1: வணக்கம் மாணவி, வாவா, எப்படி இருக்கிறாய், உன்னுடைய பெயர் என்ன?
2: என் பெயர் சிபாலி, நான் செம்மன்விளை அரசு தொடக்க பள்ளியில் படிக்கிறேன். நீங்கள் எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவிற்கு வர வேண்டும் என ஆசையாக இருக்கிறது.
1: நிச்சயமாக, குழந்தைகள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லவா. உங்கள் எதிர்காலம் தான் இந்த நாட்டின் எதிர்காலம். நீ பள்ளிக்கு தவறாமல் செல்கிறாயா, நன்றாக படிக்கிறாயா?
2: படிக்கிறேன் மாமா, ஆனால் சில நேரங்களில் கடினமாக இருக்கிறது. நீங்கள் இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த போது எப்படி இவ்வளவு பெரிய நாட்டை நிர்வகித்தீர்கள்?
1: எந்த செயலும் தொடக்கத்தில் கடினமாகத்தான் தோன்றும். விடாமுயற்சியும் கல்வியும் இருந்தால் எதையும் வெல்லலாம். நான் எப்போதும் நம் நாட்டின் இளைஞர்கள் மீது முழு நம்பிக்கை வைக்கிறேன். நீங்கள் அறிவையும் நல்ல குணத்தையும் வளர்த்து கொண்டால் இந்த நாட்டை மிகச் சிறப்பாக வழி நடத்தலாம்.
2: நீங்கள் சொன்னது உண்மைதான் மாமா. நாங்கள் அறிவை வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்?
1: எல்லாவற்றையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். அறிவியலை கற்றுக்கொள்ளுங்கள். பயத்தை எப்போதும் அருகில் சேர்க்காதீர்கள். உங்கள் திறமையை நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு நல்ல குடிமகனாக இருக்க கடின உழைப்பும் நல்ல குணமும் அவசியம்.
2: மிக்க நன்றி மாமா, நீங்கள் சொன்னபடியே நான் நன்றாக படித்து நமது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பேன்.
1: வாழ்த்துக்கள் மாணவி, நீங்களும் உங்கள் நண்பர்களும் இந்த நாட்டின் சிறந்த தூண்கள். நன்றி.
0: ரோஜாவின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரு மாமா பத்தி அருமையா உரையாடிட்டாங்க இல்லையா இது வரைக்கும். மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல அப்படின்னு இது வரைக்கும் நம்முடைய மனங்களை எல்லாம் வருடும் விதமாக ஆனந்தேன் சிந்தும் பூஞ்சோலையாய் தேனிசை சாரலாய் இறைவணக்கம் பாடல் பொது அறிவு உரையாடல் கதை கவிதை விடுகதை திருக்குறள் அப்படின்னு அசத்திட்டாங்க செம்பன்பிளை அரசு தொடக்க பள்ளி மாணவர் செல்வங்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக காற்றலைகளில் உலாவர செய்த இறை அருளுக்கும் நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் ஏற்பாடு செய்திருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு நம்ம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
3: காரணமின்றி வந்தோம், காரணத்தை அறிந்தோம். இது நம் மகிழ்ச்சிக்கான பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. வந்தது செம்பன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுடன். நிகழ்ச்சியில் மல்லை பட்டாளங்களுடன் நம் நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன் ஆகியோர்.

நேரம் முற்பகல் 11:35. இது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள் 0465 இணைப்பெண்ணுடன் 260-240 என்ற எண்ணிலும், 290-722 என்ற எண்ணிலும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். சரி, டாபிக் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. டாபிக் என்ன அப்படின்னா, உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது? அதாவது வாழ்க்கையோட வெற்றிக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் வந்து உற்சாகம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உற்சாகத்துக்கு

0: முக்கியமான ஒரு காரணம் ஊக்கம். நமக்கு வந்து ஒரு ஊக்கம் இருந்தாதான் வந்து உற்சாகம் இருக்கும் இல்லையா. அது வந்து நம்முடைய ஆற்றலை மேம்படுத்தி கடினமான காரியங்களையும் வந்து நம்மளை எளிதாக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, நேர்கள் வந்து டாபிக்கை கரெக்டாக கவனிச்சுக்குங்க, உங்களை முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது. இந்த டாபிக்கை கேட்டுட்டே நம்ம நேயர்கள் நிலையத்தை அணுகிட்டாங்க. முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வாங்க ரஹ்மான் சார், முதல் நேரம் வந்திருக்கீங்க. ஒரு ஊக்கமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில.
1: ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுகள் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஊக்கமா இருக்கணும். எதையுமே சாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அவனுடைய எண்ணங்களை போலயே செயலும் இருக்கு. இந்த வயது வந்து வெறும் எண்ணுதான். அந்த வயதை நம்ம எண்ணாம நம்ம எந்த இளமையா இருக்கிறோங்கிற ஒரு மன நிறைவு, மன துணிவு, மன நிறைவு இருந்தாச்சும் உண்டுமானா, எந்த காரணத்திலுமே எந்த ஒரு இதையுமே நம்ம ஈஸியாவே கையாண்டலாம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: நான் முழு நேரம் ஊக்கமா இருக்கிறது, நான் எந்த இதை பத்தியும் கவலைப்பட
0: மாட்டேன். ரொம்ப சூப்பர்.
1: வரட்டும், இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்ல ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கிறதுனால நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எண்ண மாட்டேன். ரெண்டாம் தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குமரி பண்பலை வானொலி வந்து என்ன ரொம்ப ஊக்கப்படுது. நல்ல நல்ல தகவல்களை தந்து மனசுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலான இதுகளும் மனசுக்கு ஊக்கமா தர்ற அந்த குமரி பண்பலை இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஊக்கமும் குறையாது, ஆக்கமும் குறையாது, என்னுடைய முழு நேர ஊக்கமும் எந்த வகையிலும் குறையாது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்படுத்த
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா பேசினீங்க. நிகழ்ச்சியில முதல் நேரா வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். நேர்கள் வந்து வராங்க, அவங்களுடைய இணைப்பு வந்து சரியாக இல்லை. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அருமையா கமலாஸ்
0: சொல்லுங்க சார்.
2: மாவட்டம்.
0: உங்களை முழு நேரமும் எது ஊக்கப்படுத்துது?
2: என்ன முழு நேரம் ஊக்கப்படுத்துறேன்னா, நான் நல்லா வாசிப்பேன், படிப்பேன். அதே பாக்குறப்ப வந்து எனக்கு வந்து இலக்கியங்கள், இந்த செய்யுள் பழமொழிகள், மேற்கொள்ள எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி தத்துவங்கள் பற்றிய பாடங்கள் என்னை அதிகமாக விரும்பி படித்து அதன்படி நடந்து வருகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கிறது.
0: ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களை ஊக்கப்படுத்துவது எதுன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சுந்தாந்தர ஐயப்பா காலேஜ் ராதா.
0: சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க உங்களை வந்து உற்சாகமா உங்களை ஊக்கப்படுத்துறீங்கல்ல, அது வந்து உங்களை முழு நேரமும் எது வந்து உங்களை ஊக்கப்படுத்துது?
3: என்ன, நான் எப்ப உற்சாகப்பட்ட ஆளுதான், எனக்கு பாட்டு கேட்கறது, எப்ப நூற்று வந்து பாட்டு கேட்கறது,
0: அது வந்து உங்களை ஊக்கப்படுத்துது.
3: பேசுறது, பேர பிள்ளைகள டான்ஸ் கிடைக்கிறது,
0: அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சோர்ந்தே போயிடக்கூடாது. நம்ம சோர்ந்துட்டோம் நினைச்சோம்னா நம்ம மேல ஏறி சாடிட்டு போயிருவாங்க இல்லையா. ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. அதாவது உங்க பேர குழந்தைகளோட நீங்க வந்து நேரம் செலவிடுறது கூட உங்களை ஊக்கப்படுத்துதுன்னு சொல்றீங்க இல்லையா. நன்றி நன்றி நன்றி சார். நன்றிமா. நன்றி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், சபரியம்மாள் வடக்கு கோணம்.
0: சொல்லுங்க சபரியம்மாள். எல்லா நேர்களுமே வந்து வானொலியும் ஒரு காரணம்னு சொல்லிருக்கீங்க, அது உண்மைதான் இல்லையா. நம்ம வந்து தனிமையா இருக்கும் போது யாராவது நம்ம கூட பேசின மாதிரியே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊக்கப்படுத்தும் ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய வானொலி தான் இல்லையா. சரி, வேற என்ன வந்து உங்களை ஊக்கப்படுத்துது? வானொலி வந்து முழு நேரமும் வந்து உங்களுக்கு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்துல உங்களை ஊக்கப்படுத்துறது எது?
4: மற்றபடி
0: அப்ப நீங்க வந்து ஊக்கமா இருந்தீங்க.

0: சொன்னா சபரிமாள் வீட்டு பக்கம் வந்தா சத்தமா யாரோ படிச்சிட்டு இருந்தா அது நீங்க மனசுக்குள்ள வாசிப்பீங்க, மனசுக்குள்ள வாசிப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு உங்களை வந்து நீங்க சும்மா சொன்னோம். சரி, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்துறது எது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து நேயர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடைவேளை கொடுத்துட்டு வரலாமா மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள? ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: கேட்டுக்கொண்டிருப்பது வனமகன் திரைப்பட பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குமரிப்பண்பலை 101 இருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரிப்பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. என்ன நேர்களே, அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நான் ரொம்ப ஊக்கமா வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கலாம் வந்துட்டே இருக்கேன். என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க குரலை கேட்டாலே உற்சாகமா இருக்கு. நீங்க யாருன்னு சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன உங்களை வந்து முழு நேரமும் உற்சாகப்படுத்துறது எது?
6: என்ன உற்சாகப்படுத்துறது? என்னோட கடமை சொல்ல நேரத்துல
5: அதாவது வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் வந்து வாழ்க்கையில தேவை. அதை வந்து நீங்க ரொம்ப நிறைய வச்சிருக்கீங்க போல. அதாவது ரொம்ப உற்சாகமா பேசுறீங்க, உங்க குடும்பத்திலயும் நீங்க இப்படிதான் இருப்போம்னு தோணுது. ஊக்கமா இருக்கிறீங்க அப்படிதானே? உற்சாகமா ஊக்கமா இருக்கீங்க. சரிம்மா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. அதாவது ஊக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து உற்சாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சேர்ந்து உங்ககிட்ட இருந்து வந்துச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க கண்ணன் சார். அதாவது உங்களை வந்து முழு நேரமும் ஊக்கப்படுத்துறது எது?
7: அதாவது எனக்கு வந்து நார்வல் வாழ்நிலை நிலையம் தான் என்னை வந்து மேடை பேச்சாளராக ஆக்க வைத்தது. நார்வல் வாழ்நிலை நிலையம்
5: தான்
7: மேடையில் பேசும்போது எனக்கு வாய்ப்பு அளித்தது நார்வல் வாழ்நிலை நிலையம்.
5: இப்ப அது வந்து உங்களை ஊக்கமா வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்களா?
7: மேடையில் நம்ம ஆல் இந்தியா ரேடியோவுடைய டைரக்டர்
5: இல்ல இல்ல இல்ல சார், நிகழ்ச்சியில வந்து தலைப்பு கேட்டீங்களா, உங்களை வந்து முழு நேரமும் ஊக்கப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஊக்கப்படுத்துறது உங்களுக்கு வானொலி கேக்குறதா அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி சார், நன்றி. வணக்கம், வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சாந்தி, நீங்க வந்து முழு நேரமும் உங்களை ஊக்கப்படுத்துறது எது?
8: எனக்கு வானொலி.

0: நீங்க வந்து
1: நான்
0: என்ன
1: மனசுல
0: பண்றீங்க
1: என்ன
0: சாந்திமா? நீங்க
1: கவலையா
0: சாந்திமா
1: இருந்தாலும்
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் வீட்டுல இருந்து வீடு சுத்துவேன்.
0: சரிம்மா, அது வந்து உங்களை வந்து உற்சாகமா வச்சிருக்குமே. அது ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கீங்க வீட்டுல.
1: ஆமா, அது நம்ம மனசுல நம்ம கவலைப்பட்டு பல சிந்தனையும் நினைச்சுக்கிட்டே நம்ம இருக்கப்போ இந்த வானொலி, நான் சின்ன பிள்ளைல இருந்தே வானொலி கேட்டுட்டுதான் இருக்கேன்.
0: சரி,
1: இப்பதான் வானொலி கேட்டுட்டே இருக்கேன்.
0: சரி, நீங்க வந்து செய்யக்கூடிய அந்த தொழில வந்து இலைகள் எல்லாம் வரும்ல, அத கரெக்டா ஒரு ஷேப்பா வெட்டுவீங்களே ஏதோ? அதாவது நீங்க பண்றதே வேற ஏதோ சிந்தனையில இருந்தாலுமே அத கரெக்டா பண்ணிட்டே இருப்பீங்க
1: அப்படிதானே?
0: அந்த இலை வெட்டுறது, ஒரு இலையை வந்து ஒரு ஷேப்பா வெட்டி நீங்க அதை வந்து சுருட்டுறதெல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. அதுவே வந்து உங்களை உற்சாகமா ஊக்கமா வச்சிருக்குமே ஒரு நாள் ஃபுல்லாவே. நடக்கும் உங்களுக்கு வந்து காதுகள்ல நிறைய செய்திகளும் கேட்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுக்கு நன்றிமா. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சந்திராசம். சந்திராமா, உங்களை வந்து முழு நேரமும் ஊக்கப்படுத்துறது இது. அது படக்கூடாது இல்ல, அணைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியது. உற்சாகப்படுத்துது இல்லையா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. அதாவது நேர்கள் வந்து உங்க உற்சாகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துறது, ஒரு நாள் முழுக்க அவங்கள ஊக்கப்படுத்துறது எது அப்படிங்கறத வந்து நிறைய நேர்கள் வந்து வானொலின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில நம்ம வானொலியில அடுத்து ஒரு டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்பட பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய் மொழி சிஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அமுத சுரபி விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நல்ல மிளகில் மெதுவாடல் நோய். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமாரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர் நேர்கள்.

ஒரு இசையோடு ஒரு இனிய டிராவல். அது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101 நம்மோட பலம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பலவீனம் என்ன அப்படிங்கறது கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை வந்து வெளியில யார்ட்டையாவது சொன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பலம் இதுதான், என்னோட பலவீனம் இதுதான் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பேச்சு யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பெண் தோழியர்களுக்கான ஒரு டாபிக் தான் நாங்க இப்ப சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம் இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சிக்கு. நம்ம சொல்லுவோம், நான் இப்படித்தான் அப்படின்னு பலமா அடிச்சு சொன்ன விஷயங்கள் சில இருக்கும். சில இடத்துல நான் இப்படித்தான் அப்படின்னு பலவீனமா சொன்ன இடம் கூட இருக்கும். அதை வந்து நீங்க வந்து ஞாபகப்படுத்தி சொல்லலாம். நம்ம குமரி பண்பலை 101 இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் இப்போ நம்ம நேயர்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நிலைய தொலைபேசி எண்கள் தான் 0465 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்லையும் வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0465 இணைப்பு எண்.

0: பண்பலை நூற்றத்தில் இருந்து நேர்கள் இதுவரை குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில என்ன முழு நேரமும் ஊக்கப்படுத்துவது எது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நிறைய நேர்கள் நம்முடைய வானொலியை பற்றி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கறதுக்கு. நிகழ்ச்சியில் இணைந்த அத்தனை நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணியம்.
1: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் நண்பகல் 12 மணி. இசையோடு ஒரு இனிய பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்பாக
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: குமரி பண்பல் 101 இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. இந்த நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து 12:10 மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில்

கர்ப்ப கால முந்திய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள். பகல் ஒரு மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்ற தலைப்பில் நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேனி நேரம் நிகழ்ச்சியில் வெள்ளித்திரையில். மாலை 4:00 வானிலை அறிக்கை. தொடர்ந்து பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே.வி. ரேகா அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஹரிப் கல்யாண் யோஜனா பற்றிய தகவல்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய்மொழி சி.ஜி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கேத் பத்சோவா அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு வாழ்வாதார உத்தரவாத திட்டம் வி.பி. கிராம்ஜி திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நல்ல மிளகில் மெதுவாடல் நோய் குறித்து தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சுதா ராஜகுமாரன் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 லீட்ஸ் ஹெடிங்டியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள். இன்று மாலை 6:40 முதல் இரவு 7:10 வரை, 7:30 முதல் இரவு 8:00 வரை, இரவு 8:05 முதல் இரவு 9:00 வரை, இரவு 9:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலின் நிகழ்ச்சியில் நேர்களுக்கு தலைப்பு பெண்களின் பலம் என்ன பலவீனம் என்ன என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேசவரலாம். நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பு எண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். மேலும் 890 32 570 39 இது மொபைல் எண், இதிலையும் கூட நீங்க வரலாம். எப்போதும் மகிழ்ச்சியாய் உற்சாகமா, இது உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. மேலும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Emergency Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Emergency Super Speciality Hospital.

எட்டு வகையான மந்திர வழிபாட்டுல இந்த பூவும் ஒண்ணுதான். இதை வந்து அழகுக்காக வளர்ப்பாங்க, அதுவும் குறிப்பா வந்து இது நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு பூச்செடி. ஆனா இறை வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூச்செடி, அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற எதுவும் இல்ல, அரளி பூச்செடி தான். இதை வளர்க்கணும், வளர்த்து ஒரு விவசாயம் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உள்ளவங்களா நீங்க? இதுல அரளியில வந்து நிறைய வகை கூட இருக்கு, செவ்வரளி, வெள்ளை அரளி, மஞ்சள் அரளி. அப்புறமா வந்து இது இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பூக்கடைகள்ல போனா தெய்வ வழிபாட்டிற்குன்னு குறிப்பா இந்த பூவை வந்து கேட்டு கூட வாங்குவோம்.

அப்படிப்பட்ட அரளிப்பூ பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கா? இது எப்படி வந்து சாகுபடி பண்றாங்க, எப்படி வந்து இதை வளர்க்குறாங்க, இதுக்கு வந்து விதை உண்டுமா, இதுக்கு வந்து கன்று தானா, இல்லை நம்ம ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம். குறிப்பாக இது வந்து வாகனங்களில் வந்து ஒளிச்சிதறல் ஆகாமலும் அந்த போக்குவரத்தில் வந்து தூசி துப்புகள் வந்து அதிகமாக பரவாமலும் தடுக்கக்கூடிய ஒரு செடின்னு கூட இதை சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான செடி, ஆனால் வந்து விஷத்தன்மை உள்ள செடி. இதை வந்து எப்படி பாதுகாப்பாக வளர்க்கலாம், இந்த மாதிரி அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ள நேயர்கள்னா இன்று மாலை 5:30 கேளுங்க. இன்னைக்கு உழவர் உலகம் வந்து 5:30 நம்ம குமரி பண்பலை 101 வலம் வருது. அது எதனால அப்படின்னா கிரிக்கெட் வருது, அதனால கொஞ்சம் முன்னாடி போடுறோம். நம்ம குமரி பண்பலை 101 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் வந்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆர்வாய்மொழி CG சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இது எப்படி பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாம். நிகழ்ச்சியில வந்து கேட் பசோவா அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களையும் கேட்கலாம். யார் சொல்றாங்க அப்படின்னா திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலையம் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில வந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள் இருக்கு, உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அப்புறமா அமுத சுரபியில வந்து விபி கிராம்ஜி திட்டம், அதாவது விக்சித் பாரத் வேலை வாய்ப்பு வாழ்வாதார உத்தரவாத திட்டம் பற்றின தகவல் இருக்கு. நொடிகளில் சில நுட்பங்கள்ல நல்ல மிளகில் மெதுவாடல் நோய், நிறைய பேர் வந்து நல்ல மிளகு வீட்லயே வளர்ப்பாங்க தோட்டங்கள்லயே வளர்ப்பாங்க, அதுல ஒரு மெதுவாடல் நோய் இருக்கு. சோ அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கண்டிப்பா கேளுங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமாரன் அவர்கள். மறக்காம கேளுங்களே, இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக இருக்கிறது.

குமரி பண்பலை நூற்றொலியிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது 12:19. இனிவரும் பாடலில் மகுடி இசையில் அற்புதமான மேண்டலின் தப்லா கூட்டணியில் பி சுஷிலா அவர்களின் குரலுக்கு இசை கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள். 1955 வெளிவந்த கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்பட பாடல் இலக்கிய ஊற்றில் சுரந்த இனிய வரிகளுடன் நம்மை நாகலோகத்திற்கு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வுடன்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: உங்கள் இனிய நேரங்களில் இளமையாய் இனிமையாய் இது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. யோகாசனம், யோகாசனம் பண்றது சமீப காலங்கள்ல ரொம்ப நல்லதுன்றாங்க. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சரி, இது யாரெல்லாம் பண்ணலாம், எப்ப பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம குறிப்பா கர்ப்பமான பெண்கள் இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனா இப்ப நம்ம தகவல் எதை பத்தி அப்படின்னா, இன்று பகல் 12:50 அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துலதான் டைம் இருக்கு, நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்ப கால முந்தைய யோகாசனங்கள், கர்ப்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள யோகாசனங்கள் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேளுங்க. நம்ம குமரி பண்பலை 101. பூதபாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள் நிறைய தகவல் வந்து இதை பத்தி சொல்றாங்க. கர்ப்பமாக கூடிய பெண்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். யோகாசனம் வந்து மன ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியம், அதாவது ஒரு குழந்தை வளர்ப்புல வந்து மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதுவும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அந்த தகவல்கள்லாம் இந்த பகுதியில் வருது. கண்டிப்பா நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடன் நமக்குமரி பண்பலை 101.

1958 வெளிவந்த மணாளனே மங்கையின் பாக்கியம் திரைப்பட பாடல். கண்டசாலா பி சுஷீலா குரல்களில், ஆதி நாராயண ராவ் இசையில். தேசுலாவுதே என்று தொடக்கமாக வரும் இந்த பாடலுக்கு தேசுலாவுதே என்பதற்கு அர்த்தம் ஒளி வீசுதே. காலத்தால் அழியாத காவிய பாடல். பாடல் வரிகளில் வரிகள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆலாபனைகளே அதிகமாக கேட்கலாம். இப்போது இந்த பாடல் குமரி பண்பலை நூற்றொன்றின் மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசையில்.

சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அமுத சுரபி, விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் மெதுவாடல் நோய், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமாரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் இப்போது 12:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை. ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களை. ஜி ராமநாதன் அவர்கள் இசையில் அலியா இசைக்கோலத்தில் ராதையை அழைக்கும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் சக்கரவர்த்தி திருமகள் திரைப்பட பாடல். இது இதய ராகத்தில் இணைந்த இன்பராகமாய்

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில் பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண் தோழியர் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணும், 290 722 என்ற எண்ணும் இருக்கு. 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணும் இருக்குது. குமரிப்பண்டுரை 101 நேயர்கள் மனம் நினையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்க இருப்பது கேவி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் காமு ஷெரீப் வரிகளில் முதலாளி திரைப்பட பாடல். பாட்டும் இசையும் கலந்த தேன் உலகம் இந்த பாடலின் மூலம் உணரலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வட மாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்த விவாதத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜெர்மன் அதிபர் திரு ஃபெர்ட்ரிக் மெர்சுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் திரு நரேந்திரமோடி பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டின் ராணுவ திறன் கடந்த 12 ஆண்டுகளில் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு தொழில்நுட்பம் உள்நாட்டு தயாரிப்பின் மூலம் பாதுகாப்புத்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக

0: அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாய் அளவிற்கு தளவாட பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 15.6% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2013-14 நிதியாண்டில் இருந்ததைவிட தற்போது உள்நாட்டு ஆயுத தளவாட உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாலைவன மாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுற்றுச்சூழல் சார்ந்த அனைத்து அம்சங்கள் மற்றும் ஊட்டச்சத்து எரிசக்தி போன்றவற்றிற்கு நிலம்தான் அடித்தளமாக திகழ்கிறது என்பதை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்து வருங்கால சந்ததியினருக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்த மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களில் 46,000 பயிர்கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பயிர்கழிவு மேலாண்மைக்காக நடப்பு நிதியாண்டில் 544 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதற்கட்டமாக 272 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்கழிவுகளை எரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள 14 மாவட்டங்களில் பயிர்கழிவு எரிப்பு தடுப்பு படையினர் கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நாட்டின் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி 53 பில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் தலைவர் திரு அபிஷேக் தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களின் பட்டியலில் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, பிரேசில், சீனா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் போட்டி உள்ள நிலையிலும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு அபிஷேக் தேவ் தெரிவித்தார். மேவார் மன்னர் மகாராணா பிரதாப்பின் பிறந்தநாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மகாராணா பிரதாப் சுயமரியாதை, சுதந்திரம், தேச அர்ப்பணிப்பு போன்றவற்றின் அடையாளமாக திகழ்ந்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்நாட்டை காப்பதிலும் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பதிலும் அவர் ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டது இல்லை எனவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு குறித்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இந்தியா மொனாக்கோ இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ இளவரசர் திரு ஆல்பர்ட்டுடன் பிரான்சில் ஆலோசனை நடத்திய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடல்சார் பொருளாதாரம், புத்தாக்கம், நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இந்தியா மொனாக்கோ இடையேயான உறவுகள் வரும் ஆண்டுகளில் வளர்ச்சியடையும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜசேகரன் ஆகியோருக்கு புதிய அமைச்சர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அரசின் வேளாண் மின்னணு சந்தை திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மிகுந்த பயனளிப்பு

0: இருப்பதாக உள்ளது என்று மதுரை மாவட்ட விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: ஆரம்ப கட்ட காலத்துல கவர்மெண்ட் முயற்சி எடுத்து ஒழுங்குமுறை போட்டு எங்களுக்கு பண்ணது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. விவசாயிகளுக்கு ஆன்லைன்ல பணம் ஏற்றுறது வந்து எங்களுக்கு ஃபீஸபிளாகவும் இருக்கு. மறைமுகம் ஏலம் வச்சு எடுக்கிறது வந்து எங்களுக்கு நிறையாவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது.
2: தேங்காய் கொண்டு வந்து விற்கிறது, கொப்பரை விற்கிறது, தேங்காய் வந்து ஒரு சிலருக்கு ஏலம் இருக்கிறது, ரெண்டு வேலையுமே நடக்குது. இங்க வந்து வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேங்காய் ஏலமும் புதன்கிழமை கொப்பரை ஏலமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு விவசாயிகள் ஒத்துழைப்போடு இது தொடங்கினா அது கொஞ்சம் வெற்றிகரமா தமிழ்நாட்டிலேயே கூடுதலா இப்ப கொள்முதல் பண்ணுகிறது.
3: இந்த ரெண்டு வருஷமா அங்கதான் வர்றோம். விவசாயிகளுக்கு நன்மையா தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு பேங்க்ல பணம் ஏற்றி விட்டுறாங்க ஒரு வாரத்துல, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கமிஷன் இல்ல, வரி இல்ல, எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல.
0: குஜராத் மாநிலத்தில் பேருந்தும் சரக்கு லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். வதோதரா ஹோலால் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் காயமடைந்த 40க்கும் மேற்பட்ட பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மாநில காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. அமெரிக்காவின் கன்சாஸ் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி 3 கோல் அடித்தார். இதன் மூலம் உலகக்கோப்பை போட்டிகளில் 16 கோல் அடித்த ஜெர்மன் வீரர் மிரோஸ்லாவ் க்ளோஸின் சாதனையை மெஸ்ஸி சமன் செய்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் ஆஸ்திரியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்டானை வென்றது. பிற போட்டிகளில் பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் செனகலையும் நார்வே 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கையும் வென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லக்னோவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 24-22 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் கிசோனாவை வென்றார். இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இஷான் பட்நாகர் ஸ்ருதி மிஸ்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவு கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இங்கிலாந்தின் லுகாபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார். வடமாநிலங்களில் 46,000 பயிர் கழிவு மேலாண்மை கருவிகளை விநியோகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்று உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
5: நலமாய் வாழ்வோம்.
7: கர்ப்பகால முந்தைய யோகாசனங்கள் குறித்து விளக்குகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
8: இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் யோகா, அதாவது முற்கருத்தரிப்பு யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கருத்தரிப்பதற்கு முந்தைய காலத்துல இருந்தே யோகா மற்றும் இயற்கை மருத்துவப்படி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரீ கான்செப்ஷன் என்பது ஒரு ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு உடலையும் மனதையும் தயார்படுத்த உதவும் ஒரு மிக எளிய பயிற்சி ஆகும். இது மன அழுத்தத்தை குறைத்து ஹார்மோன்களை சமநிலப்படுத்தி இடுப்பு பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலமா கரு உறுதலை ஃபெர்டிலிட்டி மேம்படுத்த உதவுகிறது. தினசரி யோகா பயிற்சி செய்வது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு கரு உறுதல் வாய்ப்புகளை மேம்படுத்துது. சில எளிய ஆசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு ஆரோக்கியமான கருத்தரிப்பையும் ஊக்குவிக்க உதவும். இப்போ

0: கருத்தரிப்பு யோகாவோட நன்மைகள்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோனை வந்து சமநிலையா வச்சுக்கும். இது உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளை தூண்டி ஹார்மோன் சீரின்மையை கட்டுப்படுத்த உதவுது. பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இடுப்பு, அதாவது நம்ம அந்த பெல்விஸ் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, இடுப்பு பகுதி மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. மன அழுத்தத்தை குறைக்குது. கார்டிசோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை குறைத்து மனதை அமைதிப்படுத்துது. உடல் தகுதி, கர்ப்ப காலத்துல ஏற்படும் உடல் வலிகளை தாங்கும் வகையில உடலை நெகிழ்வாகவும் வலிமையாகவும் மாற்றுது. கருத்தரிக்க என்னென்ன ஆசனங்கள் உதவும் பாத்தீங்கன்னா, பத்மாசனம். பத்மாசனம் பண்றதுனால மனதை ஒருமுகப்படுத்தவும் அமைதியை தரவும் உதவும். புஜங்காசனம், அதாவது கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவோம், முதுகு மற்றும் இடுப்பு பகுதியை நெகிழ செய்து அடிவயிற்று உறுப்புகளுக்கு சிறந்த பயிற்சியா அமைகிறது. கோணாசனம், கோணாசனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கவாட்டு தசைகளை நீட்டி இடுப்பு பகுதியில இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். பிராணாயமா பண்றது மூலமா நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி உடல்ல உள்ள நச்சுத்தன்மையிலிருந்து நீக்குகிறது. நாடி சோதனை பிராணாயமா அது எப்ப பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில 3 to 5 மணிக்குள்ள பண்ணும்போது அதற்கான பலனை வந்து நம்ம 10 மடங்கு அதிகமா அனுபவிக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல, அதாவது எதுவுமே சாப்பிடாத அந்த வயத்துல வந்து நம்ம அந்த நாடி சோதனை பிராணாயமாவ பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கணும், கண்களை எல்லாம் மூடிக்கணும். மூடிட்டு உங்களோட இடது பக்கம் மூக்கு வழியா சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்துட்டு வலது பக்கம் வெளியே விடணும். திரும்ப வலது பக்கம் சுவாசத்தை நல்லா உள்ளிழுத்துட்டு இடது பக்கம் வெளியே விடணும். இப்படி ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியே விடுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாகுது, நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் வந்து கரெக்ட் ஆகுது. நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம் கரெக்டான என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகுது. ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆனாலே நமக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும்.
1: கர்ப்பகால முந்தைய யோகாசனங்கள் குறித்த தகவல்களை தந்தவர் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அட்சயா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: நேரம் 12:55. அடுத்ததா ஒரு திரை இசை கேட்கலாம். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், அதாவது பெண் மணிகளுக்கு நினைவுபடுத்திடலாம். இன்று பகல் 1 பத்திரிக்க ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி இருக்கு. பெண் மணிகளே, முத்து மணிகளே, நீங்க ஏன் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260024 அதுக்கப்புறமா 2970722 இணைப்பு எண் 0465 2, மொபைல் நம்பர் 8903257309. பெண்மணிகளே, அப்படியே தயார இருந்துக்கோங்க, சூப்பரா பேச போறீங்க. ஓகே, ஞாபகமா வச்சுக்கோங்க, 1 பத்திரிக்கை.

0: காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
1: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
2: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
1: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.

நேரம் அப்படியே 1 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நேர்களுக்கு செய்தி தெரியுமாவும் ஆரம்பமாயாச்சு. செய்தி தெரியுமால இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு நேர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் இன்னைக்கு. இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 அன்று, அதாவது இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. என்னது? பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலச்சீரழிவு மற்றும் வறட்சியின் தாக்கங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பூமியின் வளங்களை மீட்டெடுக்க உலகளாவிய கூட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது இன்னைக்கு அந்த நாள், அதாவது பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த தினத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளமான நிலங்கள் பாலைவனமாக மாறுவதை தடுப்பதும், வறட்சியால் ஏற்படும் நிலச்சீரழிவை சரி செய்வதுமே இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. விழிப்புணர்வு இருக்கு. அதாவது விழிப்புணர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையான வளர்ச்சிக்கு நிலத்தை மீட்டெடுப்பது எவ்வளவு அவசியம் என்பதை பொதுமக்களுக்கு புரிய வைப்பதே இந்த

நாளின் பொருள் அப்படின்னு கூறப்படுது. ஐநாவின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய நாடுகளின் பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான மாநாடு இந்த திட்டங்களை சர்வதேச அளவில் முன்னெடுத்து செல்கிறது அப்படின்றதுதான். இந்த நாளுடைய கருப்பொருள், அதாவது 2026க்கான கருப்பொருள் என்ன, அதாவது தீம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல்வெளிகள் உணர்ந்து கொள்வோம், அதுகளை மீட்டெடுப்போம். அதாவது புல்வெளிகளை உணர்ந்து கொள்வோம், புல்வெளிகளை மீட்டெடுப்போம் என்பதுதான் 2026 கருப்பொருள்.

இன்னைக்கு செய்தி தருமால பாலைவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான உலக தினம், அதனால அதை பத்திய செய்தி. அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேட்டையன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

இப்படி சூடு.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. பெண்களின் மனதோடு இணைக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதி, ஆரம்பமாயாச்சு. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து பெண் மணிகளுக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற டாபிக்ல தான். பெண் மணிகளே, நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறமா 2907722, இணைப்பு எண் 04652. ஒரு அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903257309. ஒரு முறை கூட நான் சொல்லிடுறேன், இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களே நல்லா சூப்பரா கேட்டுட்டு சூப்பரா என் கூட பேச போறீங்க, கரெக்ட் தானே? பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நீங்க என் கூட பேச போறீங்க. எப்படி எப்படி அப்படி அப்படி பேச போறீங்க? இதோ வந்துட்டாங்கப்பா, பயங்கரமா கியூ கட்டி வந்திருக்கிறாங்கப்பா, யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் ராஜஸ்ரீ அம்மா, வெல்கம், வந்துட்டீங்க.
1: வணக்கம்
0: மேடம்.
1: வணக்கம்.
0: அதுதான்
1: அஞ்சாத நெஞ்சம் இருக்கணும்.

0: அன்றாட நெஞ்சமும் துணிச்சலான எண்ணங்களும் அதுல வந்து என்ன நேர்மையான உள்ளம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், தன்னை தானே எழுதி நிற்க வேண்டிய திறமை இருக்கணும். இது வந்து பல பலம் பலம் பிடிக்கிறது.
1: ஓ, பலம் பிடிக்கிறது. அப்படி பிடிச்சு கயிறை வச்சு பிடிச்சாச்சு.
0: பலம்
1: ஓகே,
0: என்ன வந்தாலும் எழுந்து நிக்கலாம். தன் காலே தான் நின்று தன் பேர்த்தினால் நான் வாழ வேண்டும் என்னுள்ள எண்ணம் இருக்க வேண்டும்.
1: சரி, பலவீனம் என்ன?
0: பலவீனம்னு சொல்லிய நேரத்துல நம் மனசானது உள்ள அளவு சோர்ந்து போயிடும். அம்மா சோர்ந்து போகணும்னு சொல்லிய நேரத்துல நமக்கு எதிர்பாராத துன்பங்கள் தீமைகள் வந்து சேரும். அந்த நேரத்துல நம்ம உள்ளம் சோர்ந்து போகும். நம்ம உறவினர்கள் நம்மை விட்டு போய் விடுவார்கள். அந்த நேரம் நம்ம அஞ்சக்கூடாது. உனக்கு நீயே நீதிபதி, எனக்கு நானே நீதிபதி என்னும் முறையில நாம் இருந்து நாம் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. யாரு என்ன சொன்னாலும் நீ காது கொடுக்காதே, தலை வணங்காதே, தலை நிமிர்ந்து நில், துணிந்து செல்.
1: அப்ப மூச்சு விட்டுட்டாமா? மூச்சு விட்டுக்கிறேமா. சரிம்மா,
0: இதுதான் அம்மா வாழ்க்கை. பெண்களுக்குள்ள பலமும் பலவீனமும்.
1: சூப்பரா பேசிட்டீங்க, கொஞ்சம் நீட்டமா பேசிட்டீங்க, இருந்தாலும் அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி,
0: நன்றிம்மா, நன்றி.
1: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: டபுள் வணக்கம். யார் இந்த வணக்கத்துக்குரிய அம்மா தோழி?
2: பூதப்பாடியில லட்சுமி மேடம்.
1: தங்கமே பேசுங்க.
2: தைரியமா இருந்து எந்த காரியம் செய்தாலும்
1: தைரியமா செய்யணும். என்ன செய்தாலும் அது வந்து பலம்
2: தான்.
1: இனி என்கிட்ட பேசும்போது அப்படியே சிக்னல் எங்க இருக்கோ அங்கிருந்து தான் நீங்க பேசணும். ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. சிரிக்கிற மாட்டா, அது மட்டும் கேக்குது. கேக்குது, சொல்லுங்க.
2: எழுதி
1: வச்சிருக்கது அவ்வளவுதான். எத பார்த்தாலும் பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் எழுதி வைக்கல, உற்சாகமா இருக்கணும். அதுக்கப்புறம் எழுதல,
2: அவ்வளவுதான்.
1: சூப்பர். பலவீனம்
2: என்ன? பயப்பட கூடாது.
1: ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான்ப்பா. பலம் ஆனாலும் பயப்படக்கூடாது, பலவீனம் வந்தாலும் பயப்படக்கூடாது. சரி,
2: என்ன வந்தாலும் பாக்கலாம்னு இருக்கணும் மேடம், அதான் பலம்.
1: சரிங்கம்மா,
2: பயப்படதான் பலவீனம்.
1: லக்ஷ்மி அம்மா, சூப்பர். ஓகே, வச்சிடலாமா? அடுத்த தோழிக்கு வழி கொடுத்துடலாம். தொட்டுடுவாங்க. நன்றி. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க சொல்லுங்க. ஒவ்வொரு தோழிகள் பாத்தீங்களா என்னம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி வந்து என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு? பேசுங்க, பேசிடுங்க.
3: பலம் வந்து அவளுடைய அறிவு தான் பலம்.
1: அவள் எவள்?
3: அது அவளுடைய ஒரு பெண்ணோட அறிவு தான் அவளுக்கு பலம். எனக்கு என்னுடைய பலம் வந்து என்னுடைய அறிவு தான். அத வச்சுதான் எதையும் சாதிக்க முடியும். பலவீனங்கிறது நாம் பேசுறது அவங்களுக்கு, நம்ம நல்ல, நான் இப்ப ஒரு நல்ல இதை சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. இது நம்ம பலவீனமா ஆயிடுவோம்.
1: நம்ம சொல்றது கேக்கலனா பலவீனம் ஆயிடுவோம்.
3: பலவீனமா ஆயிடுவோம். ஏன்னா நம்ம இப்ப வீட்டு கரெக்டா இந்த மாதிரி சொன்னா கேட்க மாட்டாங்க. மாமியார் பேர் என்ன கேட்க மாட்டாங்க. நம்ம
1: எனக்கு தெரியும், நீங்க பேசிட்டே இருக்கும் போது நடந்து போனது எனக்கு தெரிஞ்சு, அதான் கேட்டேன் நானு. இருந்தா கூட அவங்க அங்க டியூன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க, பாத்துக்கோங்க பாத்து.
3: நம்ம
1: டாபிக்க மாத்திட்டோம் போலயே. நானும் ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம்
3: இது நல்ல டாபிக். ஒவ்வொரு பெண்களுக்கும் உள்ள டாபிக்.

0: டாபிக். எல்லார் வீட்லயும் பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. அவ பலம் தான் அவ அறிவை கொண்டு என்னத்தையும் சாய்ச்சிருவா. அவ சொல்றதுல ஏதாவது அவளுக்கு ஒரு ஐடியா வந்து ஐடியா குடுக்கறதுல அதுல அவளுக்கு பலவீனம் இருக்கு. எடுப்படாங்கும் போது அங்க பலவீனமா ரொம்ப ஆயிரும்.
1: நன்றிமா, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி
0: நன்றி நன்றி மேடம்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய் சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
2: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: இது நம்ம KMMC மருத்துவமனை முட்டம்.
7: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
8: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
7: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
8: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
7: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
8: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
1: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:18 ஆகிவிட்டது. பெண்களின் இனிய நிகழ்ச்சி ஆய் ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 1:18 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசிடுங்க பேசிடுங்க.
9: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:19 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
11: வணக்கம்.
1: ஹா வணக்கம். யார் இந்த ஹா
11: வணக்கம்?
1: பேசவே கூடாது. என்னமா கேக்கல?
11: புன்சிரிப்போட
1: இருக்கணும்.
11: எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இல்லாம பசங்க கிட்டனாலும் எல்லாத்தையும் நான் அப்படிதான் இருப்பேன். எல்லா குழந்தையும் பொறுமையும்
1: இணைப்பு தெளிவாக இல்லை. இணைப்பு தெளிவாக இல்லை. தெளிவாக கேட்கவில்லை. பலவீனம் வந்து கோபம். அவளுடைய இணைப்பு கட் ஆகிவிட்டது. பலவீனம் வந்து கோபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? நம்ம வந்து எப்பவுமே கோபப்படாம சந்தோஷமா அமைதியா என்னதான் சிச்சுவேஷன் கோவப்படுற மாதிரி வந்தா கூட அந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி கப்சி மூச்சு பேசவே கூடாது, அமைதியா போயிடணும். அதுதான் நம்மளுடைய பலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 1:24 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இந்த சோகமான ஹலோ? யாரு பேசுங்கம்மா? சாப்பிட்டீங்களா? அப்படி சந்தோஷமா உற்சாகமா பேசுங்க பாக்கலாம். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? டபுள் நல்லா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன?
5: பலமும் பலவீனமும் இரண்டு கண்கள் மாதிரிதான். அவள் எப்பொழுது மனடைகிறாள், எப்பவும் பலகீனம் சொல்ல முடியாது. எந்த பலகீனமான பெண்ணுமே தாய்மை அடைஞ்சு ஒரு குழந்தை இந்த அடிக்கும் போது எனக்கு இல்லாத பலமும் அவளுக்கு வந்துருது. அதே மாதிரி பலகீனம் வந்து அவள் நேர்மையாக நடக்கும் போது யாராவது அவங்க ஏதாவது சொன்னாங்க, அவள் அந்த பலகீனமா தான் ஆகியிருந்தா இன்னொரு இடத்துலயும் பலகீனமா ஆவாள். வண்டியில பங்கு கேட்டா எந்த பெண்ணும் கொடுப்பா, முந்தியில பங்கு கேட்டா அவள் பலகீனமும் ஆகியிருந்தா சில இடங்கள்ல.
4: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 1:25 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பெண்மணிகள், பெண்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அருமையான ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பேசிடுங்கம்மா. அதாவது ஒருத்தரோட பலம் என்பது தன்னம்பிக்கை, பலகீனம் என்பது அவநம்பிக்கை.
4: சூப்பர்.
6: அப்ப இது வந்து நாம தான் பகிர்ந்து ஆராய்ஞ்சு வழி நடத்தணும். அப்ப நான் அன்னைக்கு எடுத்துக்கிட்டா ஒரு காரியத்துல செய்யணும் போது கண்டிப்பா அதுல நல்லது ஒரு தைரியமா அதுல இறங்கிடுவேன். நம்ம இதை செய்யணும்னு நம்பிக்கையோடு போராடி அது என்னோட பலம். அதே போல இந்த பலகீனம் எப்படி இருக்குன்னா, ஒரு கூட்டணி நம்ம போகும்போது 10 பேர் பேசும்போது அதுக்கு 10 பேசாம அவ்வளவுக்கே நம்ம வாய்ப்பு ஆரம்பிங்க, அது வந்து என்ன வந்து கொஞ்சம் பலகீனப்படுத்தும். ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த வார்த்தையை கொட்டிட்டாங்களே, நம்ம இதுக்கு பதில் பேசிருக்கலாமோ. ரெண்டாவது நான் யோசிக்கும், அதை முதல்ல யோசிக்கணும். அது எனக்கிட்ட இருக்க பலகீனம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரமா இருக்கும். அத என்னைக்குமே அவநம்பிக்கையை நினைச்சி நம்ம வந்து பலகீனப்பட்டவியன்னு நினைக்கவே கூடாது. நம்மளால அதை மாத்தலாம், அத பலம் உள்ளதா மாத்தி நம்ம செயல்படணும்.
4: ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
6: நன்றி மேடம்.
4: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். நேரம் 1:26 ஆகிவிட்டது. வணக்கம். வணக்கம், பேசுங்க. பேசுங்க குமாரி மேடம். உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு ஒரு சிரிப்பு, ஸ்மைல். அதுக்கப்புறம் எப்படி எப்படி எப்படி
7: உடம்புல பலம் இருக்கிறது வரைக்கும் தான் பலம் நம்ம எல்லாம் தன்னம்பிக்கை இருக்க முடியும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ட்டு.

0: வயசு போக போக கொஞ்சம் பலவீனமானோடனே அது வந்து முடியாத மாதிரி
1: ஓ,
0: நினைக்கிறோம்.
1: வயசு
0: காரணம்
1: ஆக ஆக நம்ம பலவீனம் ஆயிருவோம் அப்படின்றீங்க.
0: அந்த தகுணம் மனம் நிலை எல்லாம் ஒரே மாதிரி மாறிடும்.
1: ஓ, இருந்து யோசிச்சிங்களோ?
0: ஆமா, நான் எல்லாரோடய வித்தியாசமா சொல்லணும்னு ஃபர்ஸ்டே
1: எனக்கு
0: கேட்டுட்டேனே.
1: தெரியும், இருந்து இருந்து யோசிச்சு இப்படி கண்டுபிடிச்சிருக்கு. எப்படி பலம்னா வந்துட்டு,
0: எப்படின்னா, நம்ம வந்து பிராயமா இருக்கும் போது நல்லா தெம்ப ரத்தம் நல்லா இருக்கணும், ரத்தோட நம்ம நமக்கு துடிப்பு எதை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு உடம்புல ஒரு இது இருக்கு. பலன் இருக்கும் போது ஒரு தன்னம்பிக்கை வந்து தைரியம் மட்டும் எல்லாமே பண்ணிடுவோம்
1: முடியலப்பா.
0: பலனட்டு. அப்புறம் வயசு போக போக அத வந்து நமக்கு உடம்பு தளர்வு வர வர அது பலகீனமாயி மனசும் சோர்வாகி மொத்தத்துலயே பலகீனமாயிரும்.
1: மொத்தத்துல டவுன் ஆயிருவோம்.
0: ஆமா, அதான் எனக்கு கருத்து.
1: இருந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, நான் காலையிலேயே சொல்லியாச்சு, இருந்து சூப்பரா நோட்லாம் நோட்ஸ் எடுத்துக்கங்கன்னா இருந்து இப்படியாவா எடுத்துக்கிறது. ஓகே ஓகே, சூப்பர். அருமை,
0: எப்படி நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கிறேம்மா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப நல்லா
0: ரொம்ப
1: தான்
0: உடம்பு
1: இருக்கிறீங்க.
0: சரியில்லை.
1: இந்த பலமாவும் பலவீனமாவும் இல்ல, நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறீங்க. ஓகே, நன்றி.
0: நன்றி.
1: அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். நேரம் 1:28 ஆகிவிட்டது. வணக்கம், ஹாய் ஸ்நேகிதி.
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம், நான் மல்லிகா முழங்கு மட்டும் பேசுறேன்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், சொல்லுங்க.
2: பெண்களுடைய பலம் வந்து
1: பெண்களுடைய பலம்
2: மனசு, மனம், மனம் தான் அவங்களுக்கு வலிமை கொடுக்கிறது. ஆண்களை விட வலிமையானது பெண்களுடைய மனம். ஆனா அவங்க தாய்மை, தாய் பாசம், அந்த
1: உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை.
2: ஹலோ. அவங்க தாய் பாசத்தினால எல்லாருக்கும் முன்னாலேயும் தோத்துட்டு போயிடுறாங்க. அவங்க பிள்ளைங்க அதாவது தாய் உள்ள அந்த சேர்ந்தது அது.
1: தாய் பாசத்துக்கு வந்து பலவீனம் ஆயிருவோமா? அது வந்து பலவீனமா? அது தாய் பாசத்திற்கு வந்து நம்ம நம்ம அது பலவீனமா எடுத்துக்கலாம். அத
2: பலவீனம் சொன்னா அதனால நம்ம தோத்து போயிடுறோம், நிறைய விஷயங்களையும் தோத்து போறோம். அதாவது தாய் இல்லைன்னா நம்ம பிள்ளைகள்கிட்ட மட்டும் அப்படின்னு கிடையாது, மொத்தத்துல வந்து தாய்னா ஒரு ஒரு விலங்கினமா இருந்தாலும் சரி, வேற எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் அந்த ஜீவராசிகளுக்கு அந்த தாய்மைங்கிறது பெண்களுக்கு தான் கொடுத்து போட்டுருக்கு. அந்த தாய்மை தான் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு வந்து வலி. அந்த மனசு வந்து ஆனா ஆண்களோட பலமானது. அதனாலதான் நம்ம வந்து எத்தனை வருஷம் அம்மாட்ட வாங்கிட்டு இருக்கோம், 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிறோம், தன்னந்தனியா இன்னொரு குடும்பத்தில் போய் வாழப்படுறோம்.
1: ஓகேமா,
2: நன்றி.
1: நன்றிமா, நன்றி. நேரம் அப்படியே போயிட்டே இருக்க, நேரம் 1:30 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து பெண்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற டாபிக் தான் போயிட்டு இருக்கு. அந்த டாபிக்ல நம்மளுடைய பெண்மணிகள்லாம் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க, அப்படியே கியூ கட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ரெண்டாஜி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சுந்தரம்.
1: வெல்கம், பேசுங்க.
3: பெண்கள் எப்போதும் பலசாலிகளா எந்த விஷயத்திலும் ஆறுதல் கொடுப்பாங்க. அப்ப நமக்கு கொஞ்சம் நமக்காக நம்ம வாழக்கூட நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும்,
1: எல்லாரையும் நேசிக்கணும். பெண்கள் வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருந்தாவே அது பலம் தானே, இல்லையா? ஓகேமா, நன்றி. சூப்பர், அருமையா பேசுனீங்க, நன்றி.
4: ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை.

0: செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம். கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

0: இதெல்லாம் சாதிப்பதே நம்ம செலவு மேம்.
1: பல
0: ஏதோ
1: பலவீனம்.
0: பிரச்சனைகள் வர பாருங்க, நம்ம எங்க வேலை செஞ்சாலும் இல்ல வீட்லயோ எதா இருந்தாலுமே நம்ம பூனை இருந்தா அந்த நமக்கு ஒரு பலம் தான். பலவீனம் அப்படின்னா நம்ம வந்து பாத்து பாத்து ஒரு விஷயம் செய்திருப்போம், அதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு சொல்றோம் தெரியுமா, அதுதான் பலவீனம் மேம். அப்பதான் நமக்கு வந்து தாங்க முடியாத கஷ்டமா இருக்கும்,
1: தாங்கவே முடியாது.
0: ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க இல்ல இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்கும் மேம்.
1: அப்ப நம்ம செய்யற தப்பு நம்மளுக்கு தெரியாது, யாராவது அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு நிஜமாவே ரொம்ப வலிக்கும். கரெக்ட் தானே?
0: அது எதனாலன்னு நம்ம திரும்ப யோசிச்சு
1: அது சரி
0: நம்ம
1: பண்ணிக்கணும்.
0: தப்பை சரி பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்.
1: ஓகேம்மா, சூப்பர். அவ்வளவுதானா, முடிச்சிட்டீங்களா?
0: ஆமா மேம்.
1: பரவாயில்ல, சூப்பர். அப்படியே உங்களை மாதிரி தான் அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டு லைன்ல முடிச்சா அவ்வளவு சூப்பரா இருக்கும்ல.
0: நிறைய பேர் பேசுவாங்களா மேம்?
1: நன்றிமா, ரொம்ப அருமையா பேசிட்டீங்க, நன்றி. நேரம் 1:38 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: வணக்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஓகே, வெல்கம். சொல்லுங்கம்மா.
2: உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு தகவல் வேணும்.
1: முடியலாமா?
2: டிக்கெட் எதுவும் கிடைக்குமா?
1: எங்க இருந்து டிக்கெட் வேணும் உங்களுக்கு?
2: உங்களுடைய
1: பலம் கரெக்டா, ஆனாலும் நீங்க சோர்ந்தே போல, அது உங்களுடைய பலம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கீங்க, அது இன்னும் டபுள் பலம். சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்களே, சாப்பிட்டீங்களா நீங்க?
2: எப்படி சாப்பிட்டுருக்க முடியும்?
1: கரெக்ட். ஓகேம்மா, சொல்லுங்க.
2: என்னம்மா
1: பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன? வாங்க நம்ம டாபிக் குள்ளாடி.
2: என்னோட பலம் வந்து தைரியம். எந்த விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுவேன்.
1: அது எனக்கு தெரிஞ்சு. விடா முயற்சியா நீங்க ட்ரை பண்ணி லைன பிடிக்கும் பொழுது. அடுத்தது
2: தன்னம்பிக்கை எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. நான் சொல்லிக்குவேன், வளர்த்துக்குவேன், என்கிட்ட நானே வளர்த்துட்டு இருக்கேன். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் நான் தைரியம் அதை ஃபேஸ் பண்ணுவேன். அந்த இது வந்து எனக்கு ஒரு பலம். ஆனா பலவீனங்கிறது எல்லாரையும் நம்புறது. யார் என்ன சொன்னாலும் அவங்க ஃபீலா விட்டாலும் நான் நம்புறேன். அது எனக்கு ஒரு பெரிய பலவீனம். அதனால நிறைய இழந்திருக்கேன். அவங்க வந்து அவங்க உண்மைதான் சொல்றாங்க அப்படின்னு நம்பிடுவேன். அப்படியே அவங்க அளவும் எடுக்கவும் நம்பிடுவேன். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன அந்த இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப கொஞ்சம் உஷார் ஆயிட்டேன். இப்போ யாரும் உண்மையா சொன்னாலுமே
1: அது ஏமாந்து ஏமாந்து உஷாராயிட்டீங்க இப்ப.
2: அதாவது மனுஷங்க நல்லவங்களையும் கிட்டவங்க வைக்கிடுவாங்க தெரியுமா?
1: அந்த மாதிரி
2: அது அந்த மாதிரி. ஆமா, அது இப்படிதான். எனக்கு வந்து தைரியம், என்னோட தைரியம் எனக்கு ரொம்ப பலம். நான் அதை பலமா
1: நினைக்கிறேன்.
2: பலவீனங்கிறது இது உண்மைதான். எல்லாரையும் நம்புறது, யார் என்ன பேசினாலும் நம்பிடுவேன். அந்த ஒரு விஷயம், அதை நான் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடிய மாட்டேன்.
1: மாத்துங்க மாத்துங்க, கொஞ்சம் மாத்துங்க. காசா பணமா கொஞ்சம் மாத்திருங்க. ஓகேம்மா, நன்றி. அடுத்த தொழில் என்ன சொல்றீங்க கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். சிந்தித்து செயல்படுவது பலம். அப்படி ஒவ்வொரு காரியமும் நம்ம செயல்பட்டா நம்ம கூடுதல் பலகீனம் ஆக மாட்டோம்.
1: சரி, நீங்க உங்களுடைய பெயர் சொல்லல. சிந்திக்கு
3: அருணகன் ஜாய் பேசுறேன். மேடம் ஒரு டவுட் கேக்கணும். இந்த டாக்டர்ஸுக்கு அறிகுறிகள் நான் கேக்குறோம், அவங்களுக்கு நம்பர்களை தெரிவிச்சா எங்களுக்கு சற்று கேட்பதற்கு பலமா இருக்கும். அதே மாதிரி தோட்டக்கலை, அவர்களுக்கு கடிதம் போட்டால் யாரும் பதில் போட மாட்டாங்க.
1: இதெல்லாம் நீங்க வந்து கடிதம் மூலமா நீங்க எழுதி கேக்கலாமா? நீங்க
3: பத்தி அழகாக கொடுக்குறீங்க. அது பழைய காலத்து செடி, வெள்ளை, ரோஸ், மஞ்சள், மூணு கலர்லயும் எல்லா இடத்துலயும் பாக்கலாம். ஆனா அந்த அருள் செடியை பத்தி சொல்லும் போது அவர்களுக்கு விலாசம் நாம தொடர்பு கொள்வதற்குள்ள ஒரு ஒரு உதவி செய்தால் நன்றி.
1: குமரி பண்பல 101.

0: மனதை குமரி பண்பலையுடன் இணையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையம். நேரம் 1:37 ஆகிவிட்டது. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கேன்.
0: வணக்கமா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சௌரியமாய் வடக்கு போனோம்.
0: வெல்கம், சொல்லுங்க. பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன?
1: மேம், பெண்களின் பலம் வந்து தன்னம்பிக்கை, தைரியம்.
0: சூப்பர்.
1: இது கூட கொஞ்சம் பொறுமையே.
0: பொறுமை வேணும், பொறுமை தேவை, அவசியம் தேவை.

0: இதை அப்படியே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாமா? இப்போ நீங்கள் டாபிக் உள்ளாடி வாங்க. பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன?
1: இல்ல அது என்ன கேட்டாலும் அவங்க அது கிடைக்க மாட்டேங்குது மேடம், அதுல சொல்ல
0: திருப்பி அதுலயே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே,
1: உங்கள்கிட்ட சொல்லேன், உங்கள்கிட்ட சொல்லேன். சிந்தி,
0: இப்ப நம்ம லைவ் ப்ரோக்ராம்ல இருந்துட்டு இருக்கோமா? இப்ப நான் லைவ்ல இருந்துட்டு இருக்கோம். நீங்க அதுக்கப்புறமா ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே,
1: யார்கிட்டயும் பேசுறதுக்கு உள்ள நம்பர்கள் இல்ல.
0: நன்றிமா, நன்றி நன்றி. இப்ப லைவ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, சாரி. நேரம் அப்படியே 1:43 ஆகிவிட்டது. நம்ம அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். பெண்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன? நிறைய தோழிகள்லாம் ரொம்ப அருமை அருமையா பேசினாங்க. கோவப்படக்கூடாது, நிதானம் தேவை, அப்புறமா டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது மாதிரிலாம் அதுதான் நம்மளுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கமா, பேசுங்க, சீக்கிரமா பேசுங்க, 1 நிமிஷம் தான் இருக்கு.
2: உண்மையும் நேர்மையும் இருந்தா தன்னம்பிக்கை தான் நமக்கு பலம். யானைக்கு தும்பிக்கை எது பலமோ அதே போல பெண்களாகிய நமக்கு வந்து நம்பிக்கை. நம்பிக்கை உடஞ்சு போகக்கூடாது. பெண்களுக்கு வந்து பலவீனம் வந்து இறக்கப்பட்டுவாங்க. யார பார்த்தாலும் இறக்கும், ஐயோ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் உதவுக்கு நினைப்பாங்க, அவங்களே இவங்களுக்கு பள்ளம் தோண்டிடுவாங்க. அப்ப இவங்க கஷ்டப்படுவாங்க. அதுதான் பெண்களுக்கு பலவீனம்.
0: ஓகேமா, சூப்பர், அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி.
2: சக்தி,
0: நன்றி.
2: சக்தி இல்லையே சிவன் இல்லை.
0: நன்றிமா. நம்ம அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மள்ட்ட பேசின எல்லா பெண்மணிகளும் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. பேசின எல்லா பெண்மணிகளுக்கும், கேட்டுக்கொண்ட எல்லா நேயர்களுக்கும், முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறு வடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுயசார்பு நிலையுடன், புதுமை தொழில்நுட்பங்கள், படைப்பாற்றல் திறன், உள்நாட்டு உற்பத்தி திறனுடன் மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வான், நிலம், கடல் மார்க்கங்களிலும் நம் நாட்டின் ராணுவத்திறனின் செயல்பாட்டை சமூக வலைதள பதிவில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பங்களுடன் தேச பாதுகாப்பிற்கும் சுயசார்பிற்கும் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய திறன்மிகு நிலைப்பாடுகளால் நாட்டின் பாதுகாப்புத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி கண்டு வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரான்ஸ் நாட்டில் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்புறவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். பரஸ்பர நலம் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனைகள் மேற்கொள்கின்றனர். G7 நாடுகளின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி செயல்திட்ட அமர்வுகளிலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா, ஐரோப்பிய ஆணையத் தலைவர் வாண்டர்லேயனுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகளையும், ஜெர்மனி தலைவர் ஃபிரெட்ரிச் மெர்சுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த

0: 12 ஆண்டுகளில் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் வெளியிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி, துல்லிய தாக்குதலின் ஆற்றல், வான்வழி தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத தாக்குதல், நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு களைந்தது, வடகிழக்கு மாவட்டங்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தியது உள்ளிட்டவை தேச பாதுகாப்பில் முன்னோடி நாடாக இந்தியாவை நிலைநாட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் வருடாந்திர பாதுகாப்பு உற்பத்தி சென்ற நிதியாண்டில் சாதனை அளவாக 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்தது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஆக்கப்பூர்வமான 15.6% வளர்ச்சி முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்றும் அவர் கூறினார். 2013-14 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் உள்நாட்டு தளவாட உற்பத்தியும் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்தியா மொனாக்கோ நாடுகள் இடையேயான நட்புறவு வரும் காலங்களில் புதிய உயரங்களை எட்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மொனாக்கோ நாட்டு இளவரசருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்த அமைச்சர், நிலையான வளர்ச்சி, நீல பொருளாதாரம், படைப்பாற்றல் திறன், புதிய தொழில்நுட்பங்களில் அந்நாட்டுடனான நட்புறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் எடுத்துரைத்தார். இயற்கை வளங்களுக்கு புத்துயிர் ஊட்டுவதோடு எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கு வழிகோலும் வகையில் நலிவடைந்த நிலங்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச பாலைவன தடுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 26 மில்லியன் ஹெக்டேர் பயன்பாடற்ற நிலங்களை மீட்டெடுக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறினார். வெள்ளம் உள்ளிட்ட பேரிடரை கையாள்வதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்காற்றுவதை அவர் சுட்டிக்காட்டினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் செயலாற்றி வரும் நிலையில் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து முன்னெடுத்து சென்றது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கலாச்சார பெருமையையும் மக்களின் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் கலைத்திறனையும் பறைசாற்றும் வகையில் அயோத்தி ராமர் கோவிலில் 2024 ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்ரீ ராம்லல்லா பிரதிஷ்டையை பிரதமர் பிரம்மாண்டமாக நிகழ்த்தியது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 2021 ஆம் ஆண்டு மக்களுக்காக திறக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் வழித்தடத்தின் மூலம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் கங்கை ஆறும் இணைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ள சிறந்த ஆன்மீக தளமாக இது உருவெடுத்தது. காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு கலாச்சார பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று திருச்சி கட்டிடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் கூறுகிறார்.
2: கடந்த 12 வருடங்களில் நமது பாரதத்தை உன்னத தேசமாக மட்டுமில்லாமல் நமது பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தையும் உலகில் உள்ள அனைவருக்கும் நமது பாரத பிரதமர் தெரியப்படுத்தியுள்ளார். காசியையும் ராமேஸ்வரத்தையும் இணைத்து காசி தமிழ் சங்கமம் கடந்த 4 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இது இருவேறுபட்ட கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாகவும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாகவும் நமது பாரத பிரதமர் மேற்கொண்டு வருகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. இதனிடையே சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் நியமித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார், கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் திரு ராஜேஷ்குமார், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது உள்ளிட்டவை குறித்து இக்குழு முடிவெடுக்கும். தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசு அனுமதித்த அளவுக்குள்ளேயே தமிழக அரசின் கடனளவு

0: உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்த அரசாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க முடியாது என்றார். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் உள்ள நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு எதிராக அஇஅதிமுக தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் ஆலோசனை மையம் செயல்பட்டு வருவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
0: நாகை மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் அளிக்கப்பட உள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து பழங்குடியின இளைஞர்களுக்கான இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையிலான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இன்று பிரான்சில் நடைபெறுகிறது. தேச மக்களுக்கு அரணாக திகழும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் மறுவடிவமைக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை தவிர்ப்பதற்காகவே தாவேக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. லக்னோவில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் இணையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். அடுத்ததா திரை இசையில ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டூயட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தோ உங்களுக்காக.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான்கடை, நாகர்கோயில்.
3: நேர்களுக்கோ நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பின் நேர்களே.

இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் உதயகீதம். யார் பாடியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல முத்துலிங்கம் சாரோட லிரிக்ஸ்ல இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

0: Avengers Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Avengers Lee Super Speciality Hospital.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 2:27 ஆகிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குரலை வந்து உயர்த்தியோ கடுமையான சொற்கள் சொல்லியும் தான் காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க, அப்படிதானே? ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. கவிஞர் ரூமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் குரலை உயர்த்தாதே, வார்த்தைகளின் தரத்தை உயர்த்து. மலர்களை மலர வைப்பது மலைகளே தானே ஒழிய இடியோ மின்னலோ அல்ல. பல நேரங்களில் மென்மையாய் பேசி கூட உங்களுக்கு வேண்டியதை நீங்க பேசியே அப்படியே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்ட் தானே? அடுத்த ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கலைஞன் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல், கே ஜே ஏசுதாஸ் அவங்களோட குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா சாரோட மியூசிக்கில் இந்த பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 2:33 ஆகிவிட்ட. திரையை கேட்டு அப்படியே ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நம்ம தனியாக கிடந்து அப்படியே போராடிட்டு இருப்போம் இல்லையா? அப்படி போராடி கொண்டிருக்கும் போது நமக்கு ஒரு சலிப்பு வரும். அது எல்லாருக்குமே வரும். என்னடா இது, நம்மளை நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வரும். இந்த மாதிரி நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கோட்ஸ் சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உன் பாதை, உனக்கே உனக்கான பாதை. இதில் மற்றவர்கள் உன்னோடு கூட சேர்ந்து நடக்கலாம், ஆனால் யாரும் உனக்கு பதிலாக இதை நடந்து கடக்க முடியாது. இது கவிஞர் ரூமி அவர்களுடைய மேற்கோள். சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து தட்டி கழிக்கவே முடியாது. நாம தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதற்கான பலமும் நமக்கு தானாகவே கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து உன் பாதை, இது நம் பாதை. நம்ம மட்டும்தாங்க கடக்க முடியும். அடுத்தது ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல துடிக்குது மனசு. இந்த திரைப்படத்துல ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஒன்னாம் தேதி ஆகட்டும், நான் ஜிம்முக்கு போறேன். மண்டேல இருந்து கண்டிப்பா இந்த டயட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த வேலையை நாளைக்கு கூட பண்ணிக்கலாம்ப்பா. ஷா, முடியவே இல்லைப்பா, இன்னைக்கெல்லாம் எனக்கு முடியவே முடியாது. இப்படிதான் நீங்களும் இருக்கீங்களா? இது வந்து சோம்பேறித்தனம் அப்படின்லாம் கிடையாதுங்க. சோம்பேறித்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து சோம்பேறித்தனம்லாம் கிடையாதான். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றாங்க. அது என்னென்னா, இந்த வேலையை அப்படியே தள்ளி போடுறது, சோம்பேறித்தனத்துக்கு கொஞ்சம் மேலே. கரெக்டாக இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டாஸ்க், அதை வந்து பண்ண போகிற டாஸ்க்கை பெருசாக தெரிஞ்சால், அதாவது ஒரு பிரெயினுக்கு நம்ம ஓவர்லோடு யாராச்சும் வந்து சொல்கிறதே சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடும், கிரேட் எஸ்கேப் ஆகும். பேசுறதே பேசிட்டு இருந்தா என்னங்க இது, அது ஓவர்லோட் ஆகும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய மூளையும். நம்மளுடைய மூளையில வந்து நாளைக்கு 1ஆம் தேதி ஆகட்டும், ஜிம்முக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், இப்படியே நீங்க ஸ்டோர் ஆனீங்கன்னா என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிருவாமா. அடுத்த நாள் ஆனோடனே, ஆஹா, இன்னைக்கு முடியாதுப்பா, நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு அப்படிலாம் போக வேணாம். ஒரு டாஸ்க் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ரொம்பலாம் பிரெயினுக்கு ஓவர்லோடு, மூளைக்கு ஓவர்லோட் கொடுக்காம ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் டாஸ்கையும் ஒரே நேரத்தில் எடுத்து முடிக்கணும் அப்படிலாம் நினைக்காம, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் நீங்கள் கொடுத்து பாருங்கள். சூப்பராக அந்த என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்களாம்மா. கண்டிப்பாக செய்ய போகிறோம், ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறோம், போகிறோம், எல்லாமே நம்ம டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம், கண்டிப்பாக எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். கரெக்டு தானே? அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற திரைப்படத்துல இருந்து வாலி சாரோட வரிகள்ல, எஸ்பிபி சாரோட வாய்ஸ்ல இதுவும் இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 2:47 ஆகிவிட்டது. இந்த நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடவர் வந்து ஒரு சர்க்கஸ்க்கு போயிருக்காரு. அங்க லைன்ல வந்து யானைகள் வந்து அப்படியே நிறைய நிக்குது. அந்த யானைகளை பார்த்த உடனே இவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவ்வளோ பெரிய யானைகளுக்கு முன்னாடி இருக்கிற காலில் வெறும் ஒரே ஒரு சின்ன கயிறை வச்சு தான் கட்டி போட்டிருக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய யானைகளுக்கு சங்கிலி இல்லை, ஒரு கூண்டு இல்லை, எப்போ வேணும்னாலும் தப்பிச்சு போயிடலாமே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் இவர் அந்த ட்ரெயினர் கிட்ட போய் கேட்குறாரு, எப்படி இந்த யானைகள் வந்து இவ்வளோ நிற்குது, அதுக்கு வந்து எப்படி இதை வந்து வெளியில போகாம நிக்குது அப்படி கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே இந்த யானைகள் இருக்கும்போது அதனுடைய முன்னால் உள்ள கால

நாங்கள் ஒரு சின்ன கயிறு வச்சு கட்டிப்போம். அப்போ அந்த கயிறே போதும் அதுங்களை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. வளர வளர இந்த யானைகள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடுது, நம்மளால இந்த கயிறை விட்டு தப்பவே முடியாது அப்படின்னு. அப்படி ஒரு நம்பிக்கையில் அது முயற்சி செய்கிறதும் இல்லை, அந்த கயிறிலிருந்து தப்பிக்கிறதும் இல்லை. அதனால தான் யானைகள் அந்த கயிறே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ட்ரெயினர். இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய யானையினாலே தன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில் அங்கேயே மாட்டிக்கிட்டே இருக்கு அந்த யானைகள். இது யானைக்கான கதை அல்ல. நம்மள எத்தனை பேர் ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்மளால இதை செய்ய முடியாது, நமக்கு இது வராது அப்படின்னு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தலைவாசல் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் உங்களுக்காக.

நம்ம எப்பயுமே சொல்றது தான் குமரி பண்பலை 101ல ஹெல்மெட் எல்லாம் கண்டிப்பா போடுங்க, வாகனம் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் கண்டிப்பா போடணும் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஹெல்மெட் கண்டிப்பா போடணும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கலெக்டரேட் பக்கத்துல எல்லாம் வந்துட்டு கேமரா வச்சிருக்காங்க, கண்டிப்பா அது வழியா போனா ஃபைன் விழும் அப்படின்றதுனால நிறைய பேர் வெளியில எல்லாம் ஹெல்மெட் போடாம அங்கங்கேயே போயிட்டு கரெக்டா கலெக்டரேட் பக்கத்துல போன உடனே அப்படியே தலையில மாட்டிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஹெல்மெட் வந்து ஒரு தலை கவசம் இல்லையா, அதனால கண்டிப்பா நீங்க எப்பயுமே தலை ஈரமாக இருக்குது அதை வச்சா வியர்க்கும் இல்லைனா தலை வலிக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம தலையை காப்பாற்றுறதுக்காக நம்ம போடுறோம் இல்லையா. நேற்று கூட போகும்பொழுது பார்த்தேன், போகும்போது வெளியிலலாம் அப்படியே கையில் ஹேண்டில் பாரில் தான் தொங்க போட்டிருக்கிறாங்க, ஆனால் கிட்ட அந்த கலெக்டர் கிட்டே போகும்போது அப்படியே டக்குன்னு எடுத்து தலையில் மாட்டிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் எப்பொழுதுமே ஹெல்மெட்டை யூஸ் பண்ணும்படிக்க நம்ம குமரி பண்பலை 101 சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சில நோடிகளை கேட்கலாம் வானிலை அறிக்கை. நேயர்கள் கேட்டு நிறைவு பெற்றது திரைசை.

0: வாணி. வானிலை அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை காணப்பட்டது. காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மேல் ஆலத்தூரில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.8 டிகிரி செல்சியஸும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 23.4 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வடதமிழக பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவுகிறது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு விதர்பா மற்றும் தெலுங்கானா வழியாக தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், நாளை அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்களிலும் இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடனும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவலாம். கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு.

0: இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவிவில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது. கிருத்திகா,
1: அப்பா எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி கடந்த 12 ஆண்டுகளில் 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக் கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நடராஜ் தகுதி பெற்றுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 21 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் அப்படியே 3 மணி 3 நிமிடம் ஆகியாச்சு. இன்னைக்கு தேனி நேரத்துல யாரை பத்தி பேச போறோம், வெள்ளி திரையிலும் ஆரம்பமாயாச்சு, இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா,

அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டே இருங்க. அந்த பாட்டை கேட்டவுடனே நீங்களே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண போறீங்க இன்னைக்கு யாரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வெள்ளித்தரையில் அப்படின்னு சொல்லிட்டு.

0: இன்னைக்கு வந்த தேனி நேரத்தில் வெள்ளித்தரையில் அப்படியே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன்.
0: என் இனிய தமிழ் மக்களே அப்படின்ற இந்த குரலை கேட்டாலே ஒரு தலைமுறையின் நினைவுகள் கண்முன் அப்படியே வந்து நிற்கும் இல்லையா? தமிழ் சினிமா பெரும்பாலும் ஸ்டுடியோக்குள்ளுக்குள் உருவான ஒரு காலத்துல அதை கிராமத்து மண் வாசனைக்கும் இயற்கை அழகுக்கும் அழைத்து சென்றவர் தான் நம்மளுடைய பாரதி ராஜா சார். 1941 தேனி மாவட்டம் அள்ளி நகரத்துல பிறந்த சின்னசாமி அப்படிதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பெயர். சுகாதார ஆய்வாளரா பணியாற்றிய போது அவரது மனம் முழுவதும் சினிமா கனவுகளால் நிரம்பி இருந்தது. அந்த கனவு அவரை சென்னைக்கு அழைத்து சென்றது. நாடகங்கள், போராட்டங்கள், உதவி இயக்குனர் பணிகள் இவை அனைத்தையும் கடந்து 1977 16 வயது நிலை திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார் இவர். அந்த படம் ஒரு திரைப்படமாக மட்டுமில்லை, தமிழ் சினிமாவின் புதிய பிறப்பாக அமைந்தது அப்படிதான் கண்டிப்பா சொல்லியாகணும். கிராமத்து வாழ்க்கை, சாதாரண மனிதர்கள், இயற்கையான நட்பு இவற்றை திரைக்கு கொண்டு வந்தவர் இயக்குனர் பாரதிராஜா சார்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality.

0: கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல். புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:24 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு தேனி நேரத்தில் வெள்ளி திரையில இயக்குனர் பாரதிராஜா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே ரசித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இயக்குனர் பாரதி ராஜசர் வந்து கிராம கதைகளில் மட்டும் நின்றுவிடவில்லை. சிவப்பு ரோஜாக்கள் மூலம் உளவியல் த்ரில்லராகவும் டிக் டிக் டிக் மூலம் விறுவிறுப்பான குற்ற கதைகளையும் வழங்கியிருக்கிறார். அப்புறமா வந்து ராதிகா, ரேவதி, கார்த்திக், ராதா போன்ற பல கலைஞர்களை தமிழ் திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவர். அப்புறமா முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் இயல்பான நடிப்பை வெளிக்கொணர்ந்தவர் இவரே தான். அப்புறம் வேதம் புதிது, வேதம் புதிதுல வந்து ஜாதி ஈடுபாடு சாடியது, அதுக்கப்புறமா கருத்தம்மால வந்து பெண் சிசு கொலையின் கொடுமையை உலகிற்கு எடுத்து காட்டியவர், அப்புறமா தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்ற இவர் நடிகராகவும் படைப்பாளியாகவும் ரசிகர்களின் மனதில் வாழ்கிறார்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
5: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
4: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
5: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 0465129648383. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
6: ஆரோக்கியமான ஓர் உடல்,
7: ஆரோக்கியமான ஓர் மனம்,
6: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
7: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
6: யோகாவை தொடங்குவோம்.

நேரம் மதியம் 3:31 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வெள்ளி திரையில் இயக்குனர் பாரதி ராஜா சார் அவங்களை பற்றிய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு ரசித்து போய்கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜா இவர் தமிழ் சினிமாவின் சகாப்தம் அப்படிதான் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா? பாரதி ராஜா தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் அப்புறம் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியரும் நடிகரும் ஆவார் அப்படிதான் சொல்லணும். இவருடைய பிறப்பு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 ஜூலை 1941. இவர் வந்து தேனி மாவட்டத்தில் அல்லி நகரம் அந்த இடத்துல பிறந்திருக்கிறார். இவருடைய பெற்றோர் வந்து பெரிய மாயத்தேவர், அப்புறமா மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மா அவங்க அப்பா அம்மா. பிள்ளைகள் அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று வந்து மனோஜ், இன்னொன்று ஜனனி. இவர் வந்து நிறைய விருதுகள்லாம், பத்மஸ்ரீ விருது அடிக்கிட்டே போகலாம். இவர் வந்து பத்மஸ்ரீ விருது வந்து 2004 வாங்கியிருக்கிறாரு. கிராமத்து வாழ்க்கையை தனது படங்களில் மிகவும் உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் காட்டியதற்காக புகழ் பெற்றவர் இவர். மக்கள் இவரை இயக்குனர் இமயம் என்று அன்பாக அழைத்தனர். இவருடைய திரைப்படங்களில் கதாபாத்திரங்கள் அதிக ஒப்பனை இல்லாமல் எளிய மனிதர்களாகவே காட்சியளிக்க வைத்தார் இவர். இவர் வந்து 6 தேசிய திரைப்பட விருதுகள், அப்புறமா 4 தென்னிந்திய பிலிம்ஃபேர் விருதுகள், அப்புறமா 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், அப்புறம் ஒரு நந்தி விருது என பல விருதுகளை பெற்றவர். அப்புறமா திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004 இந்திய அரசு இவருக்கு வந்து இந்தியாவின் 4வது

உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்து உள்ளது. அப்புறமா 2005 ஆண்டில் சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இவரது பல திரைப்படங்கள் சமூகத்தில் நிலவும் சாதி கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தைரியமாக மக்களுக்கு புரிய வைத்து அதை விளக்கி அதை பயங்கரமா சூப்பரா எடுத்திருக்கிறாங்க இவங்க. இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல, அப்படியே தேனி நேரத்தோட இணைஞ்சு வெள்ளித்திரையோட இணைஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. நேரம் 3:39 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரம் வெள்ளித்திரையில இயக்குனர் பாரதி ராஜா சார் அவங்கள பத்திய பயோகிராபி தான் கிட்ட ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். இவரது பல திரைப்படங்கள் சமூகத்தில் நிலவும் சாதி கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தைரியமாக மக்களுக்கு புரியற வகையில எழுதியிருக்கிறார் இல்லையா. தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய இவர் 38 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு. இயக்குநராக மட்டுமல்லாமல் 25-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு. இவர் வந்து தெலுங்கு இந்தி மொழி பாடல்களையும் இயக்கியிருக்கிறாரு, படங்களையும் இயக்கியிருக்கிறார். நான் நானாக இருப்பதில் எனக்கு தனி சுகம் என இயக்குனர் பாரதி ராஜா சார் அடிக்கடி கூறுவது உண்டு. இவருடைய திரைப்படங்கள் பார்க்கும் அனுபவங்கள் அப்படிதான் சுகத்தை தரும் இல்லையா. அவருடைய படங்கள் உணர்வுகளை அப்படியே கொட்டி தீர்த்துவிடும். சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிழலுக்கும் நிஜத்துக்குமான தூரத்தை நூலில்லை அளவாக சுருக்கிய பாரதி ராஜாவின் வருகைதான் நவீன தமிழ் சினிமா என்கிற சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். கரெக்ட் தானே?

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.
5: இது நம்ம
6: குறைவான
4: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. அப்படியே தேனி நேரத்தோட இணைஞ்சு, வெள்ளித்திரையோட இணைஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. இயக்குனர் சார் பாரதி ராஜா சாரோட பயோகிராபியோட இணைஞ்சு அப்படியே போயிட்டு இருக்கு. நேரம் 3:48 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வெள்ளித்தறையில் இயக்குனர் பாரதிராஜா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் நம்ம கேட்டு அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சினிமாவில் வந்து நிழலுக்கும் நிஜத்துக்குமான தூரத்தை நூலில்லை அளவாக சுருக்கிய பாரதிராஜாவின் வருகை தான் நவீன தமிழ் சினிமா அப்படின்ற சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 16 வயது நிலைக்கு முன்னாடியும் 16 வயது நிலைக்கு பின்னாடியும் நான் அப்படியே நீங்கள் பிரித்து பார்த்தால்தான் தமிழ் சினிமாவின் வளர்ச்சியை எளிதில் ஆய்வு செய்ய முடியும் இல்லையா. அந்த அளவிற்கு தனது முதல் படத்திலேயே தாக்கத்தை ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா சார். கால ஓட்டம் ஏற்படுத்திய வளர்ச்சியினால தொலைந்து கிடந்த கிராமத்து அழகையும் வாழ்வியலையும் எதிர்கால தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக பதிவு செய்து வைத்தவர். அவருடைய ஆவணங்களாக இயக்குனர் இமயத்தின் திரை காவியங்களாக விளக்குகின்றன 16 வயது நிலை அப்படிதானே கிழக்கே.

போகும் ரயில், அப்புறமா சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள் என பாரதி ராஜா படப்பட்டியலின் பெயரை வாசித்தாலே ஒரு கவிதை புத்தகம் வாசித்தது போன்ற உணர்வு வரும் இல்லையா? மூக்கால் நுகரக்கூடிய கிராமத்து மண் வாசனையை மனதால் நுகர வைத்தவர் படைப்பாளி பாரதி ராஜா சார் தானே?

தேனி நேரத்தில் வெள்ளித்தரையில் இயக்குனர் பாரதி ராஜா சார் அவங்களுடைய பயோகிராஃபி தான் அப்படியே கேட்டு ரசித்து போய்கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் இல்லையா? அவரை பற்றி நம்ம பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், எவ்வளோ பேசலாம், ஆனால் இப்போதெல்லாம் முடியவே முடியாது, அவ்வளோத்துக்கு இருக்குது அவருடைய பயோகிராஃபி.

முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவருடைய அப்பா பெரியம்மா ஆயத்தேவர், கருத்தம்மா தம்பதிகளுக்கு ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தவர் இவர். இவருடைய ஐயர் பெயர் சின்னசாமி. பிற்காலத்தில் சினிமா உலகில் மிகப்பெரிய பிரபலமாக அறியப்பட்ட சின்னசாமி சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கூடம் செல்வது என்றாலே அவருக்கு பிடிக்காதாம். பள்ளிக்கூடம் நடக்கும் பொழுது காட்டில் எங்கேயாவது அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு மாலை வகுப்புகள் நிறைவடையும் போது தான் வீட்டுக்கே அப்படியே சென்று விடுவாராம். பாரதி ராஜாவின் வாழ்க்கையாக இருந்தது. எப்பயுமே இவர் இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இளம் வயதிலேயே பாட புத்தகத்தை தாண்டி அவருக்கு இருந்த தேடல் எல்லாம் வந்து அப்படியே நாடகம், தமிழ் சினிமா அப்படிதான் போயிட்டே இருந்திருக்கு. அவரோட திங்கிங் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. எப்பவுமே நாடகத்துறையை தான் அப்படியே சுற்றி சுற்றி வந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் பாக்யராஜா சார், அப்புறம் மணிவண்ணன், மனோபாலா, அப்படி பல்வேறு விதைகளை தூவியவர் இவர் தான் பாரதி ராஜா சார். ஆனால் அவர் மனதில் சினிமா அப்படின்ற விதையை தூவியது வந்து அவருடைய தமிழ் ஆசிரியர் ராமலிங்கம் அப்படின்ற ஒரு ஆசிரியர். பாரதி ராஜா வந்து 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பள்ளி பாடங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டார் ராமலிங்கம். அப்போது ஏற்ற இறக்கங்களுடன் அந்த பராசக்தி மனோகரா அப்படின்ற வசனங்களை சிவாஜி பேசுவது போல் பாரதி ராஜா வந்து வாசித்தது தமிழ் ஆசிரியர் அப்படியே ராமலிங்கத்தை வந்து கவர்ந்தது. அதுக்கப்புறமா நாடகம் ஒன்றையும் இவருக்கு இயக்க கொடுத்துருக்காரு. அதையும் சூப்பராக அவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. முடிச்சோடனே சொன்னாரா, நீ வந்து கலைத்துறையில சினிமா துறையில பெரிய ஆளாக வந்துருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அப்படியே தொடங்கி வச்சிருக்கிறாரு. அதை இவரை வந்து அப்படியே நடத்தி வந்து ஒரு சாதனை படைத்து விட்டார் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும்.

0: இனியதும் மக்களே, என் இனியதும் மக்களே,
1: ஒரு இயக்குநராக மட்டுமல்லாமல் பல நட்சத்திரங்களை உருவாக்கிய குருவாகவும், தமிழ் சினிமாவை ஸ்டுடியோவில் இருந்து கிராமங்களின் மண்ணுக்கு கொண்டு சென்ற புரட்சியாளராகவும் பாரதிராஜா சார் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்றும் நினைவு கூறப்படுகிறார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 33.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: நேரம் 4:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
3: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: கண்களுக்கான யோகா. கண்களுக்கான யோகா அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல்ல நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம், சின்ன குழந்தைங்கள இருந்தே கண்ணாடி போட்டிருப்பாங்க. சில சொல்லுவாங்க, நான் என் குழந்தைக்கு எல்லாமே நல்ல நல்ல உணவுகள் தான் கொடுத்தனே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்களுக்கு பாரம்பரிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவங்க வந்து டிவி பார்க்கும்போது குழந்தைங்க

0: முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. அதனாலயா இருக்கலாம் லைட்டுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும்போது கண்களுக்கு பிரச்சனைகள் வருது. அப்ப அதனால கண் பார்வை குறையறதுக்கான வாய்ப்பு சின்ன வயதுல இருந்தே வருது. அப்போ இந்த கண்ணாடி போடுறவங்களை நம்மளால தடுக்க முடியாது, ஆனா அதை ரெகுலேட் பண்ணி அதாவது கண்ணாடி போட்டதுக்கு அப்புறமாவும் நம்ம கண்களுக்கான யோகா சிகிச்சை அதாவது யோகா தெராப்பி யோகா சிகிச்சை பண்ணி நம்மளுடைய கண்களை வந்து நல்ல பவர்ஃபுல்லைஸா மாத்த நம்மளால முடியும். சோ இது வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யோகா நேச்சுரோபதி அக்யூபஞ்சர் இது மூணுமே சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு அல்டிமேட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த நேச்சுரோபதியில என்ன சப்போர்ட் கிடைக்கும், டயட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேலை பாக்குது. கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ அதே மாதிரி கீரைகள்ல இருக்கக்கூடிய லூட்டின் ஜியாசன் இதெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா லைட்டை வந்து நம்மளுடைய கண்களுக்கு உள்ள போய் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக இந்த கீரைகள் சாப்பிடும் போது அது ஒரு லேயரா அதாவது அது ஒரு ஷீல்ட் பவர்ஃபுல் ஷீல்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணுது. இந்த ப்ளூ லைட் வந்து மொபைல் போன் டிவி சூரியன் இதுல இருந்தெல்லாம் வரக்கூடிய ப்ளூ லைட் இருக்குல்ல நம்மளுடைய கண்ணை வந்து ஈஸியா வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கீரைகள்லாம் நம்ம நிறைய சாப்பிடும் போது இந்த பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நம்ம சாலமீன் பாத்திருக்கோம் இல்ல தலை பெருசா இருக்கக்கூடிய மத்திச்சாலைன்னு சொல்லுவாங்க இந்த மீன் எல்லாம் சாப்பிடும் போது கண்களை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காம ஹெல்த்தியா வச்சிருக்கும். வைட்டமின் சி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இது டயட்ல. இனி அடுத்து அக்யூபஞ்சர் அதே மாதிரிதான் கண்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க வந்து அக்யூபஞ்சரிஸ்ட் வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் அக்யூபஞ்சர் படிச்சு அவங்க கிட்ட கேட்கும் போது தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கைகள் நாடி பிடிப்பாங்க, நாக்குல பார்த்து டயக்னோஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ கண்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, கண் எதனால கண்ணுக்கு பிரச்சனை வந்ததுன்னு தீர்வு கண்டுபிடிச்சு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுலயும் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் மூணாவது யோகாவுக்கு வருவோம். யோகால வந்து கண் சிகிச்சை இருக்கு. கண் சிகிச்சை மீன்ஸ் யோகா ஃபார் ஐஸ் திராட்டகா. திராட்டகா முதல் விஷயம் என்னன்னா கான்சென்ட்ரேஷன். இப்ப வந்து நம்ம பாத்துருப்போம் கோவில்கள்ல போய் உட்காந்து சாமியவே பாத்துட்டு இருப்பாங்க, சாமி சிலையவே பாத்துட்டு இருப்பாங்க. சோ அது நம்ம வீட்லயே பண்ணலாம். ஒரு நமக்கு இஷ்டப்பட்ட ஒரு சிலையை எடுத்து வச்சுக்கலாம், இல்ல ஒரு மெழுகுத்திரியை ஏத்தி வச்சுக்கலாம். அந்த மெழுகுத்திரியை ஏத்தி வச்சுட்டு அந்த நுனி கீழ் அடிபாகத்துல இருந்து நுனிபாகம் வரையிலும் அந்த மெழுகுத்திரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். நம்மள அறியாமலே கண்கள் தண்ணீர் வரையும் கண்களை மூடக்கூடாது. இப்படி நிறைய யோகா கண்களுக்கு நிறைய கண் சிமிட்டுறது, மேல் பாக்குறது, கீழ் பாக்குறது, இந்த சைட் பாக்குறது, ரொட்டேட் பண்றது, இத்தனை இடைவெளிகள் விட்டு எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்ட்ரெயின் வராம இருக்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி கண்களுக்கு யோகா பண்றது கரெக்டா நம்ம வந்து டாக்டர் கிட்ட நல்ல அட்வைஸ் வாங்கி பண்ணும்போது கண்களுக்கு பவர் கிளாஸ் பவர் எவ்வளவு தூரம் கண்ணுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லா குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். சோ யோகா வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஒரு சிகிச்சையா இருக்கு.
1: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிலையத்தில் நேரம் சரியாக 4:08. நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: இணைய வழியில் உணவு மற்றும் பிற பொருட்களை விநியோகம் செய்வது, வாகன போக்குவரத்து சேவைகளை வழங்குவது போன்ற பணிகளில் ஈடுபடும் பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பலனடையும் வகையில் ஈஸ்ரம் இணையதளத்தில் முறைப்படி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து ஈஸ்ரம் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அண்மையில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரையில் இணையவழி சேவைகள் மற்றும் வர்த்தகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவு மற்றும் பிற பொருட்கள் விநியோகம், டாக்ஸி மற்றும் ஆட்டோ சேவை போன்றவற்றில் வேலைவாய்ப்பும் அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இவை போன்ற வேலைகளில் அதிக அளவு ஈடுபட்டு வருகின்றனர். இந்த துறைகளில் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இருப்பதாக தரவுகள் கூறுகின்றன. இவ்வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் ஈஸ்ரம் அட்டையை பெறுமாறு தற்போது மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. ஈஸ்ரம் என்பது இந்தியாவில் உள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்கள் அடங்கிய தேசிய தரவுதளமாகும். ஸ்ரம் என்ற சொல்லுக்கு தமிழில் தொழில் அல்லது வேலை என்று பொருள். இத்தளம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால்

தொடங்கப்பட்ட ஒன்று. பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்றவை இருப்பது தெரியும். அதென்ன ஈஸ்ரம் அட்டை என்று கேட்கிறீர்களா? நமது இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை தான் இந்த ஈஸ்ரம் அட்டை. தினசரி கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தெரு வியாபாரிகள், உணவு மற்றும் பொருட்களை இணைய வழியில் விநியோகம் செய்பவர்கள் போன்ற அமைப்பு சாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு முறையான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளத்தை வழங்குவதற்காக இந்த அட்டை பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஈஸ்ரம் அட்டையை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இது தரும் நன்மைகள் ஏராளம். அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எளிதில் சென்று சேர்வதற்கு இந்த அட்டை உதவுகிறது. 60 வயது அடைந்த பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கவும் இந்த அட்டை வழிவகை செய்கிறது. வேலையில் நியாயமான ஊதியம், சரியான பணிச்சூழல் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்வதோடு தொழிலாளர் உரிமைகளை நிலைநாட்டவும் இந்த அட்டை உதவி புரியும். ஈஸ்ரம் அட்டையை வைத்திருப்பவர்கள் விபத்தில் மரணமடைந்தாலோ அல்லது முழுவதுமாக உடல் உணவுற்றாலோ 2 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டை பெறுவார்கள். அதுவே தொழிலாளி ஒருவர் பகுதியாக உணமுற்றால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். அதேபோல ஈஸ்ரம் அட்டையை வைத்திருக்கும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது துணைக்கு இந்த நன்மைகள் அனைத்தும் வழங்கப்படும். குறிப்பாக இந்தியா முழுவதும் செல்லுபடியாகும்படியான 12 இலக்க யுஏஎன் எண்ணையும் பயணிகள் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைப்பு சாரா துறையில் பணியாற்றும் எந்த ஒரு நபரும் ஈஸ்ரம் அட்டைக்கு தகுதியானவர் ஆவார். 16 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அட்டையை பெற விண்ணப்பிக்கலாம். அதற்கு தொழிலாளர்களின் மொபைல் எண் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். முக்கியமாக ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்கள் இந்த அட்டையை பெறுவதற்கு தேவைப்படும். ஈஸ்ரம் அட்டையை பெறுவதற்கான விண்ணப்பத்தை உங்கள் பகுதியில் இருக்கும் பொது சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம். அல்லது ஆன்லைன் வழியாகவும் ஈஸ்ரம் இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். உங்களால் பொது சேவை மையத்தை கண்டறிய இயலவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சார்ந்துள்ள மாநிலம் மற்றும் வசிக்கும் மாவட்டம் போன்ற தகவல்களை ஈஸ்ரம் இணையதளத்தில் உள்ளிடுவதன் மூலம் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலுள்ள பொது சேவை மையத்தை எளிதில் கண்டறிந்துவிட முடியும். ஈஸ்ரம் குறித்த மேலும் தகவல்களை https://ஈஸ்ரம்.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு தெரிந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எவரேனும் இருந்தால் அவரையும் இந்த திட்டத்தில் சேர அறிவுறுத்துங்கள்.

0: நமது குமரி பண்பலை 101 இனி கேட்போம்.
1: பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பு போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை.
2: ஆம், இந்த பூமியில் 1/5 நிலம் வறண்ட நிலம். இங்கு நீர் ஆதாரங்கள் குறைவு. ஆனால் இவை பாலை நிலங்கள் அல்ல. உலகின் 8 பில்லியன் மக்களில் 2 பில்லியன் மக்களின் வாழ்விடம் இந்த வறண்ட நிலங்கள். இந்த வறண்ட நிலங்களின் மண்வளம் அழிந்து அவை மெதுமெதுவாய் பாலைவனங்களாய் மாறி வருகின்றன. பாலைவனம் என்றதும் நீங்கள் அலையலையாய் படிந்த மணல் பரப்பும் புழுதி காற்றும் நொடியில் தோன்றி நொடியில் மறையும் மணற்கொன்றும் உள்ள பகுதிகளை மட்டும் கற்பனை செய்யாதீர்கள். வறண்ட பாறைகள், கற்கள், சிறு குன்றுகள், மேடு பள்ளங்கள் இவற்றுடன் பசுமை என்பதன் அடையாளம் சற்றும் இல்லாத சிலி நாட்டின் தென்பகுதி அடகாமா பாலைவனம் என்று அழைக்கப்படுகின்றது. கோபி பாலைவனம் சீனாவில் உள்ளது. சுட்டெரிக்கும் வெயில் இல்லை, கடும் குளிர். பாறைகளும் குன்றுகளும் சிதறி காணப்படவில்லை. வெறும் கட்டாந்தரை, பசுமையற்ற கட்டாந்தரை. இவை இயற்கையின் புவியியல் அமைப்புகள். ஆனால் வளம் நிறைந்த செழுமையான நிலப்பகுதிகளும் மெதுமெதுவாய் பாலை நிலங்களாயுள்ளன. 6 முதல் 12 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பிலான செழுமையான நிலம் எந்த தாவரத்தையும் வாழ அனுமதிக்காத நிலமாய் மாறியுள்ளது. வளம் நிறைந்த நிலத்தை பாலை நிலமாக்குவதை இயற்கை செய்கின்றது, நாமும் செய்கின்றோம். இந்த விளைநிலங்கள் பாலை நிலங்களாய் மாறுவதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17 தேதியை வறட்சி மற்றும் பாலை நிலங்கள் அதிகரிப்பதற்கு

0: சீரான சர்வதேச நாளாய் அனுசரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது. ஒரு மண்ணின் உயிர் தன்மையை நிர்ணயிப்பதும் காப்பதும் தாவரங்கள் ஆகும். அது புல், புதர், செடிகள், கொடிகள், மரங்கள் என எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இவை மண்ணின் ஈரத்தன்மையை காத்து அதில் நுண்ணுயிரிகளை வாழ வைக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள் மடியும் தாவரங்களை சிதைத்து தாவரங்கள் வளர உதவுகின்றன. நிலத்தின் மேற்பரப்பில் வளம் வாய்ந்த மண் உருவாக பல ஆயிரம் ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் தாவரங்கள் மேய்ச்சல், உணவு, எரிபொருள், வணிக பயன்பாடு இவற்றிற்காய் அழிக்கப்படும் போது வளம் வாய்ந்த மண் பாதுகாப்பு அற்றதாகின்றது. வேகமாய் வீசும் காற்று இம்மண்ணை அடித்து சென்று விடுகின்றது. காற்றின் அரிமானம் பாலைநிலங்கள் உருவாக ஒரு முக்கிய காரணம். காடுகள் அழிவும் பாலைநிலங்கள் தோன்ற காரணமாய் அமைகின்றன. வேகமாய் வீசும் காற்றை தடுத்து அதன் வேகத்தை குறைக்க மரங்கள் உதவுகின்றன. மண் அரிமானத்தை தவிர்க்க வரப்பு ஓரங்கள், வறண்ட நிலப்பகுதிகள் ஆகியவற்றில் மரங்களை நடுவது இவை காற்றின் வேகத்தை குறைத்து மண் அரிமானத்தை தவிர்க்கின்றன. சில வகை தாவரங்களின் வேர்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை வேரில் சேமித்து அதன் மூலம் நில வளத்தை மேம்படுத்துகின்றன. இத்தாவரங்களை பயிரிடுவது நிலம் இழந்த வளத்தை மீட்டு தரும். சுருக்கமாய் கூற வேண்டுமானால், நாம் வாழ வேண்டுமானால் சூழலை வாழ வைப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம் குறித்த சிற்றுரை.
2: நேரம் 4:16. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை 4:30 வரை திரையிசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஆவாரம் பூ படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியது. இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில்.

நேர்களை நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆர்வாய் மொழி சிஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உரு நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமுது சுரபி, விக்ஷித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் மெதுவாடல் நோய், இது குறித்த தகவலை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சுதா ராஜ்குமாரன் அவர்கள்.

தமிழ் பண்பலின் நூற்றாண்டில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் தொடரும் பாடல் தீர்த்த கரைதினிலே படத்திற்காக மனோ சித்ரா பாடியது

குமரி பண்பலை 101 நேர்கள் இதுவரை கேட்டது திரையிசை. நேரம் 4:30. இனி கேட்போம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம். இனி தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தூய எரிசக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சூரிய சக்தி மின் உற்பத்தி 54 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் நிலுவை கடன் தொகை குறைந்துள்ளதாக தவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கையில் ஒப்புக்கொண்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை உடனடியாக சரிசெய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை விமான நிலைய வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 44 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 369 ரன் எடுத்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி வெற்றி பெற 320 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:03. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இன்னைக்கு

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி கரீஃப் கல்யாண் யோஜனா திட்டம். கடந்த 2020 மார்ச் மாதம் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் தொடங்கிய நிலையில் நாடு முழுவதும் முழுமையான பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இதனால் ஏழை மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு கூட சிரமப்பட்டனர். அதை தடுத்து பொதுமக்களுக்கு மிகவும் தேவையான உதவிகளை வழங்குவதற்காக மத்திய அரசு 2020 PM கரீஃப் கல்யாண் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தியது. நாட்டில் வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் வரி விதிப்பு சட்டங்கள் சட்டம் 2016 ஒரு பகுதியாக டிசம்பர் 17, 2016 அன்று இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் யோஜனா. கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட ஏழைகள், சிறு வணிகங்கள், விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினருக்கு உணவு மற்றும் நிதி ரீதியாக பாதுகாப்பை வழங்குவதற்காக பிரதம மந்திரி கரீஃப் கல்யாண் திட்டத்தின் மூலம் காப்பீட்டு தொகுப்பு, நிதியுதவி மற்றும் பிற உதவி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசாங்கம் செயல்படுத்தியது. இத்திட்டமானது 2024 ஜனவரி 1 முதல் 2028 டிசம்பர் வரை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு

வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நிதி சுமையை குறைத்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் 2026 அதாவது இந்த ஆண்டிலும் இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. மேலும் இது மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் செயல்படுகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களை

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிலையத்தில் நேரம் சரியாக 5:06. இனிய மாலை பொழுதில் இசைப்பூக்களாய் மலர்ந்து மனம் வீச வருகிறது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வசந்த மாளிகை படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன், பி. சுசீலா பாடிய பாடல், பாடலுக்கான இசை கே.வி. மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன். கற்பனைகளில் அல்ல, என் கனவுகளிலும் அல்ல, கண்டுகொண்டேன் நான் கண்டுகொண்டேன் உன் கண்களால் என் காதல் வாழ்வினை.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புன்னகை மன்னன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பாடலுக்கான இசை இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து. கண்களால் பேசும் ஓவியமாம், கவிஞர்கள் பாடாத காதல் காவியமாம், வானுலகம் உள்ளவரை வாழும் இந்த காதல் கதையாம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அரளிப்பு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல் வாய்மொழி சிஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுது சுரபி விர்ஷித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நல்ல மிளகில் மெதுவாடல் நோய், இது குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜ்குமாரன் அவர்கள். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர்கள் உதித் நாராயணன், ஷாலினி சிங். பாடலுக்கான இசை ஸ்ரீகாந்த் தேவா. பாடல் வரிகள் யுக பாரதி. மனதை தொட்டுவிட்டு போகிறது உன் படபடக்கும் விழிகள்.

வீரர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 லீட்ஸ் ஹெடிங்லியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் இரவு 7:10 வரை, 7:30 முதல் 8 மணி வரை, 8:05 முதல் 9 மணி வரை, 9:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசிச்சரம் நிகழ்ச்சியில் நிறைவாக டிராகன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் சஞ்சனா கல்மாஞ்சி பாடிய பாடல், பாடலுக்கான இசை லியோன் ஜேம்ஸ், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன். இறைவன் தந்த வரமல்ல நீ, இறைவனாய் வந்த வரம்

0: இதுவரை பண்பலையில் இசை பூக்களாய் மலர்ந்து மனம் வீசியது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 5:30.

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய் மொழி சிஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல் நொடிகளில் சில நுட்பங்கள் நல்ல மிளகில் மெதுவாடல் நோய் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சுதா ராஜகுமாரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: உழவர்தான் நமது உழைப்பாளர். உழவன் சேற்றில் கை வைத்தால்தான் நாம் உண்ணும் உணவான சோற்றில் கை வைக்க முடியும். உழமாற வாழ்த்துவோம் உழவனின் சேவையை.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
3: இனி அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆரல்வாய் மொழி சிஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: சொல்லுங்க சார், முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: என் பேர் சிதம்பரம் பிள்ளை, ஆரல்வாய் மிளந்து வர மேடம்.
1: சரி, எத்தனை வருடமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: ஒரு 60 வருஷத்துக்கு மேலதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா காலத்திலிருந்தே பண்ணிட்டு இருக்கோம்.
1: நீங்க விவசாயம் பண்ணி எத்தனை வருடம் ஆச்சு? இல்லைன்னா சிறு வயதுல இருந்தே அப்பா கூட விவசாயம் பண்ண அனுபவம் இருக்கா? எப்படி சார்?
4: சிறு வயதுல இருந்தே அப்பா கூட பண்ண நல்ல அனுபவம் இருக்கு மேடம். எங்க அப்பாவோட தொழில் இதுதான்,
1: விவசாயம் தான்.
4: விவசாயம் தான், அரளி. அப்ப அரளி பிச்சு உள்ள வேற காய்கறிகள் அதெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது அரளி அந்த இது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
1: பூச்செடி மட்டும்தான் பண்ணின அனுபவம் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது நெல் விவசாயமோ இல்லைன்னா தென்னை வாழை இந்த மாதிரி எல்லாம் பண்ண அனுபவங்கள் இருக்கா?
4: பூ இது மட்டும் தான் பண்ணிருக்கேன், மற்ற நெல் எல்லாம் எனக்கு அனுபவம் இல்ல.
1: இப்போ நீங்க வந்து பூவிலே நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கு, பிச்சு ரோஜா முல்லை இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நீங்க அரளி பூவை ஏன் சூஸ் பண்ணி அத விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க?
4: அரளி பூ அப்பா காலத்தே போட்டனால, ரெண்டாவது அது ஒரு நீண்டகால பயிர் பத்துங்க. நீண்டகால பயிர்னா நாங்க சிறு விவசாயி, நிறைய இடம் கிடையாது, ஒரு வாழ்வாதாரம் மட்டும் அது வேணுங்கிறதுக்காக மாத்தி மாத்தி வேற பயிர் செய்ய முடியாது. இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டலாங்கிற கணக்குல அந்த பயிர் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
1: இப்போ அரளியை பொறுத்த அளவுல நீங்க சொன்னீங்க நீண்ட கால பயிர்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு அரளி செடியை நம்ம நட்டு வச்சு எத்தனை வருடம் வரைக்கும் அதுல நம்ம பலன் எடுத்துட்டு இருக்கலாம்?
4: 20-25 வருஷம் நம்ம ஈல்டு கிடைச்சிட்டே இருக்கும். பாத்துக்க 5-10 வருஷத்துக்கு நல்ல அதிகமான மகசூல் கிடைக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் குறவா இருக்கும்.
1: சரி சார், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த அரளிப்பூவை பொறுத்த அளவுல நம்மளுக்கு வந்து 20-25 வருடம் வரைக்கும் நம்மளுக்கு வச்சா ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புக்கு வழியாகும் அப்படின்னு சொன்னீங்க.
4: ஆமா.
1: இப்போ இந்த அரளி செடியை பொறுத்த அளவுல செடியாட்டு நட்டீங்களா, இல்லைன்னா அது வந்து கம்பு வச்சு இல்லைன்னா கவாத்து பண்ணி எப்படி நட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
4: அரளி செடி வந்து வேறொரு அரளிச்செடியில இருந்து மூணு வகை அரளி பயிர் வைக்கலாம். அரை அடியில குச்சி குச்சியா வெட்டி ஒரு பாக்கெட் கவர்ல வச்சு தண்ணி விட்டு வச்சு 100-200 பதிகளா வச்சு அதையும் நட்டு வைக்கலாம். அல்லாத பட்சத்துல 2 கம்பு குச்சி வெட்டி 4 கம்பை வச்சு ஒரே இதுல வளர்ச்சி வைக்கணும், பில்லு மாதிரி வளர்ச்சி வச்சு அப்படியே ஒரு பயிர் உண்டு பண்ணலாம். 1-2 அதுக்கப்புறம் 3 வெட்டு ஒரு 3 குச்சி மாதிரி வெட்டி அதை ஃபுல்லா மண்ணுக்குள்ள வச்சு ஒரு 3 குழி தோட்டி மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த இலையோட வெளியில மூணு வகையாட்டு செடியை உற்பத்தி பண்ணலாம்.
1: ஸ்டார்டிங்ல இருந்து செடி வந்து நம்ம மலர் ஆராய்ச்சி நிலையத்தில எல்லாம் வாங்கலையா, இல்லைன்னா இதுல இருந்து மற்ற விவசாயிகளுக்கு தோட்டத்தில இருந்து இந்த கம்பு வெட்டி அப்படிதான் வச்சீங்களா, எப்படி வச்சீங்க?
4: மற்ற பக்கத்துல விவசாயத்துல இருந்து அந்த கம்பு அவங்ககிட்ட இருந்து வாங்கி நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். இந்த நர்சரில இருந்து மலர் ஆராய்ச்சி நிலையத்தில இருந்தும் வாங்கி வச்சிருக்கோம் மேடம்.
1: இப்ப அரளிப்பூவை பொறுத்த அளவுல நமக்கு வந்து வெரைட்டி ஏதாவது இருக்கா, இல்லைன்னா அது ஒரே வெரைட்டி தானே? எப்படி
4: அரளியில 2 வெரைட்டி இருக்கு.

0: அடுக்கு அரளின்னு சொல்லுவா, அது நம்ம ஏரியால கிடையாது, நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்ல. சாதாரண அரளிப்பூ இருக்கு, அதுல ஒரு நாலு வெரைட்டி சிகப்பு அரளி இருக்கு, அப்புறம் வெள்ளை இருக்குது, அதுக்கப்புறம் வெள்ளையிலே ரெண்டு வெரைட்டி இருக்கு, தடி வெள்ளைன்னு உண்டு, தடி வெள்ளை அந்த கட்டியா இருக்கும் அந்த வெள்ளைப்பூ, அதுக்கப்புறம் பால் வெள்ளைன்னு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பூ உண்டு, அப்புறம் கழனி கலர்ல நாலு வெரைட்டி உண்டு.
1: நீங்க வந்து இந்த நாலு வெரைட்டியில என்ன வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க?
0: சிவப்பு தான் எல்லா இடத்துலயும் ஒரு வேலிவா இருக்கும், அந்த கோயில்கள்ல எல்லா இடத்துலயும் அதிகமா வாங்குவாங்க. வெள்ளப்பூ கொஞ்சம் குறவாங்க, மற்ற ரோஸும் அந்த கழனிப்பூ வந்து மார்க்கெட்ல அதிகமா விலை போகாது.
1: இப்ப நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க சார்?
0: ஒரு ஏக்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கர்,
1: ஒரு ஏக்கர்ல நம்மளுக்கு அரளி செடியை பொறுத்த அளவுல எத்தனை செடி நடலாம்?
0: ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு 700-800 செடி நடலாம் பார்த்திருக்கேன்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 700 செடி வந்து ஒரு ஏக்கர்ல நடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ

0: நீங்க சொன்னீங்க ஒரு 700 செடி வந்து ஒரு ஏக்கர்ல நடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 700 செடியும் நீங்க வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷமா நட்டு வச்சு அனுபவம் எடுத்துட்டு இருக்கீங்களா, இல்லனா புது செடி ஏதாவது மாத்தி நட்டிருக்கீங்களா, எப்படி சார்?
1: 700 செடி வந்து அட்டிய டைம் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகாது. அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய செடி, பட்டு போகக்கூடிய செடியில நாங்க வந்து எங்க வாழ்வாதாரத்துக்காக அது புதுசா செடியை உண்டு பண்ணிடுவோம். ஏன்னா செடி பட்டு போச்சுன்னா எங்களுக்கு அது வருமானம் இல்லாம ஆயிரும். அதுக்காக நாங்க பக்கத்து உள்ள இடத்துல இதே மாதிரி பதி வச்சோ அல்ல கம்பு வளர்ச்சி வச்சோ அடுத்த செடியை உண்டு பண்ணி கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்தாங்க வருமானம் ரெகுலரா கிடைக்கிறதுக்காக.
0: இப்போ அரளி பொறுத்த அளவுல உங்களுக்கு தினசரி வருமானம் கிடைக்குமா?
1: தினசரி கிடைக்கும், வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். அதுல வந்து இந்த மழை பெய்யக்கூடிய சீசன்ல, பனி பெய்யக்கூடிய சீசன்ல, அந்த ரெண்டு சீசன்ல அந்த காற்று அதிகமா அடிக்கிட்டு பூ குறைவா இருக்குமே தவிர பூ இல்லாம இருக்காது.
0: எல்லா சீசன்ல ஆனா பூ இருக்கும்,
1: எல்லா சீசன்ல இருக்கும்.
0: இந்த மூணு சீசன்ல பூ கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
1: வெயில் அடிக்கூடிய சீசன்ல நிறைய இருக்கும், நிறைய இருக்கும்.
0: இதுக்கு வந்து வெயில் அதிகம் தேவை இருக்கும்.
1: வெயில் அடிச்சு நிறைய பூ போகும்.
0: இப்ப இந்த சம்மர்ல உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் வந்திருக்கும் தானே சார்?
1: சம்மர்ல நல்ல பூ போகும், நல்ல பூ போகும்.
0: இப்ப வந்து ஒரு ஏக்கரை பொறுத்த அளவுல சராசரியா
1: வெயில் அதிகமா இருந்தா பூ நிறைய போகும். பூ நிறைய போகும். மார்க்கெட்ல வந்து விலை அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
0: அந்த பூ வரத்து அதிகமா இருந்தா விலை கம்மியா இருக்கும்,
1: விலையை குறைச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ஆனி மாசம், அது மாதிரி புரட்டாசி மாசம், மாசி மாசம் வந்து விலை இருக்காது, விலை இருக்காது. மற்ற மாசத்துல நல்ல ஆவரேஜா விலை இருக்கும், விலை இருக்கும்.
0: இப்ப இதுக்கு வந்து நம்ம கவனிப்பு முறைகள் எப்படி கொடுக்கணும்? இதை நட்டு வச்சதுல இருந்து அதுக்கு எப்படி எப்படி கவனிப்பு முறைகள் கொடுக்கணும்? தண்ணீர் எல்லாம் எப்படி பாய்ச்சணும்? உரங்கள் எல்லாம் இதுக்கு கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கறீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நான் சொன்ன இந்த மூணு மெத்தட்ல நம்ம இந்த செடி வைக்கும் போது அது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நல்ல வெட்டி வைக்கணும், வெட்டி வைக்கணும், வெட்டி நல்ல மண்ண புளியாக்கி வைக்கணும். மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வைக்கணும், ரெகுலரா வைக்கிறது அந்த நல்லா அப்படி வச்சாதான் உங்களுக்கு நல்ல பயிர் நல்ல இதா இருக்கும். ரெண்டாவது அப்பப்போ களை எடுத்துட்டே இருக்கணும், களை எடுத்து புல்லே இல்லாம அளவு பாக்கணும். அப்பதான் மனுஷத்து வந்து புல்லாட்டி அருள் எடுக்கும்.
0: உரங்கள் வந்து என்ன உரங்கள் கொடுக்கறீங்க?
1: இயற்கை உரம் வச்சா உங்களுக்கு கொஞ்சம் வந்து செடி பாதிப்படையாது. சாணி உரம், காஞ்ச சாணி உரம் வைக்கலாம், ஆட்டாம்புழுக்க உரம் வைக்கலாம், கோழி உரம் வைக்கலாம். அப்ப வந்து அந்த செடி கொஞ்சம் பாதிப்படையாது. அப்ப மூடு நல்ல சூடாகும் போது அது வந்து நிறைய தண்ணி பாய்க்கணும். இந்த நெல்லு வயலுக்கு பாய்க்கும் போதெல்லாம் அப்படி பாய்ச்சாதான் அது வந்து அந்த செடி வந்து நல்லா நிக்கும். அல்லாம கெமிக்கல் உரம் போட்டாச்சுன்னா, கெமிக்கல் உரம், யூரியா, பாக்டம்பஸ் அதெல்லாம் போட்டா அந்த அரளியுடைய லைஃப் வந்து ஒரு 20 வருஷம், 25 வருஷம் இருக்குது. 5 வருஷத்துலயே பயிரும் பார்த்திருக்கேன். இந்த கெமிக்கல் உரம் போடாம இருக்கிறது நல்லது. இந்த இயற்கை உரம் போட்டாலுமே தண்ணி நல்லா பாய்ச்சினா அந்த செடி வந்து நம்ம நினைச்ச மாதிரி கொடுக்கும். அப்படி இல்ல நம்ம சாதாரணமா வேப்ப இலை, அந்த பூவரச இலை, இது மாதிரி உள்ளதை வச்சாலே அது பிரச்சனையே இல்லாம இருக்கும்,
0: நல்ல வருமானம் தரும்,
1: வருமானம் தரும்.
0: இந்த அரளி செடியை பொறுத்த அளவுல பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்குமா? அப்படி இருந்தா என்ன மாதிரியான கவனிப்பு முறைகள் கொடுக்கணும்?
1: இந்த பூச்சி தாக்குதல் இருந்து கெமிக்கல் உரம் மோனோகோட்டபஸ் அப்படி உண்டு, அதுபோல டாடா ஸ்டாஃப்னு ஒரு வெள்ள பவுடர் உண்டு. இது வந்து நம்ம அந்த கேன்ல வச்சு ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த பூச்சி இதெல்லாம் போயிடும். அதை விட இப்போ வந்து இந்த பஞ்சகாவியம் சொல்லுவாங்க, ஒரு 10 கிலோ சாணி, 10 கிலோ கோமியம், 2 கிலோ சர்க்கரை போட்டு ஒரு வாரம் கலக்கி அதை அந்த ஸ்ப்ரேயர்ல விட்டு தண்ணி அதிகமா பெருக்கி விட்டா அது இதுக்குள்ள இருக்கும். ஆனா அது நல்லது பதிலுங்க.
0: பஞ்சகாவியாவை வந்து நீங்க ரெடி பண்ணி நீங்க தெளிச்சா அந்த நோய் தாக்குதல் இல்லாம இருக்கும்,
1: நோய் தாக்குதல் இருக்காது. பூவும் நல்ல சின்ன பூ இருக்கு, நல்ல பெரிய பூவாயிரும் இருக்கு, பெரிய பூ நமக்கு அளவு கணிசங்கள் நல்லா கிடைக்கும்.
0: ஒரு ஏக்கர்ல இருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ந்த செடியா இருந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி 700-800 செடி நம்ம நடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதை பொறுத்த அளவுல ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு வருமானத்தை பொறுத்த அளவுல எவ்வளவு கிடைக்கும்?
1: நல்ல பயிர் வச்சு நல்ல அதாவது
0: பராமரிப்பு,
1: நல்ல பயிர் வச்சா ஒரு 8 கிலோ 10 கிலோ கிடைக்கும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தோவலதான் பூ மார்க்கெட் இருக்கு. கிலோவுக்கு எல்லாம் அதிகபட்சமா ஒரு 300-350 ரூபா வைக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 1 கிலோவுக்கு 50-60 ரூபா வைக்கிறாங்க. அது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். அந்த இவ்வளவு பயிர் போட்டு அதை இவ்வளவு விவசாயம் பண்ணி அந்த பூ பறிச்சு கொண்டு போகும் இந்த வருமானம் வந்து காணாத ஒரு விவசாயனுடைய ஒரு குறை. இதே அரளி விவசாயம் மதுரை மார்க்கெட்டு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லாம் இங்க 300 ரூபா வைக்கிறதுல அங்க 600-800 ரூபா அப்படி எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. அது பேப்பர்லயும் பார்க்கும். இந்த குறைய யார்கிட்ட சொல்லணும் தெரியல. இதே இது நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சது. மல்லிகைப்பூவுடைய உதாரணம் சொல்றேன். மல்லிகைப்பூ வந்து இங்க 5000 ரூபா கிலோ வச்ச டைம்ல அங்க 12500 ரூபா வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு மட்டும் நான் அதை நோட் பண்ணேன். அது எதனால அந்த வித்தியாசம் தெரியல.
0: இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அந்த பூ மார்க்கெட்ட பொறுத்த அளவுல ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபாடு இருக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் வந்து

0: த்ரூஅவுட் எல்லா மார்க்கெட்லயுமே சேம் ரேட் வைக்கிறாங்க,
1: ஒரே ரேட் வைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு நாங்க கோரிக்கையை வைக்கிறோம். ஒரே விலை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான், இந்த ஊர்ல ஒரு விவசாயிக்கு ஒரு விலை கிடைக்கி, இந்த ஊர்ல விவசாயி கிடைக்கி, இந்த விலைய இங்குள்ள ஒரு பெரிய விவசாயிகள் வைக்கிறாங்க, அங்குள்ள அதே மாதிரி விவசாயிகள் வைக்கிறாங்க. இதுக்கு அரசாங்க பல்கலைக்கழகம் இருக்கு, அதிலிருந்து அதிகாரிகள் அவங்க ஏதாவது தலையிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்.
0: ஓரளவுக்கு நல்ல விலை இருக்கும் போது நம்மளுக்கு 350 ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நம்ம கிடைக்குது, அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா அதுல இருந்து நம்மளுக்கு கம்மி ஆகும் போதுதான் நம்ம வந்து அன்னனைக்குள்ள அந்த கூலி கூட நம்மளுக்கு கிடைக்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருதுன்னு சொன்னீங்க. இப்ப அரளியை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஆள் வச்சுதான் பறிக்கிறீங்களா, எப்படி பறிக்கிறீங்க?
1: ஒரு ஏக்கருக்கு கேட்டீங்கன்னா ஒரு 8 பேர் 10 பேர் விட்டாதான் அவ்வளவு பறிக்க முடியும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா 60 ரூபா 40 ரூபாய் கொடுப்பாங்க. காலையில 6 மணிக்கு வந்தா ஒரு 8 மணி 8.5 மணி வரை பறிக்கணும், 2 மணி நேரம் அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அந்த 8.5 மணிக்குள்ள மார்க்கெட் கொண்டு போய் ஆகணும். இதுதான் எங்களுடைய ரொட்டீன் லைஃப்.
0: காலையில 8 மணிக்கு பறிக்க ஆரம்பிப்பீங்க?
1: ஒரு 5:30 6 மணி வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி வெளிச்சம் வந்தோம்னா அப்ப பறிக்க ஆரம்பிச்சிருவோம். 8:30 நாங்க பறிச்சு முடிச்சிருவோம்,
0: முடிச்சு கொண்டு மார்க்கெட்டுக்கும் கொடுத்துருவீங்க. உங்க இடத்துல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தொலைல இருக்கு சார்?
1: இப்ப ஆரோலாம் மார்க்கெட் வந்து 4 கிலோமீட்டர் தான், தோள மார்க்கெட் 4 கிலோமீட்டர் வேணும்.
0: எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்களே கொண்டு கொடுத்துருவீங்க?
1: இண்டிவிஜுவலா எங்கெங்க தோட்டத்துல இருக்கிறத நாங்க கொண்டு கொடுப்போம். இதே மாதிரி பக்கத்துல தோட்டங்களை அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அந்த வியாபாரிகள் வந்து எங்க இப்போ திருவனத்துக்கு அனுப்புவாங்க, நாகூருக்கு மேக்க ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்புவாங்க. பதிவா கஸ்டமர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரிகிட்ட நான் கொடுத்துட்டு அது வந்து டெய்லி 1 ரூபா வாங்கிட்டு போவோம். 10 நாளைக்கு 1 ரூபா 1 ரூபா வாங்கிட்டு போக முடியிருக்கேன்.
0: அண்ணனுக்கு எத்தனை எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கணக்கு பார்த்து வச்சிருவாங்க. அது வந்து 10 நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும்.
1: எங்களுக்கு 10% கமிஷன் எடுத்து தருவாங்க. எங்களுக்கு 300 ரூபா ஒரு கிலோக்கு வைக்கணும்னா அவங்க எவ்வளவு வைக்கிறாங்களோ அது வந்து அது அவங்களுடைய சாமர்த்தியம், எங்களுக்கு வந்து கிடைக்குது.
0: இப்ப தண்ணி பொறுத்த அளவுல நீங்க வந்து எத்தனை நாளைக்கு இருக்க வெள்ளம் அடைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
1: எங்களுக்கு வந்து கிணத்து பாசனம் இருக்கு பாருங்க, கிணத்து பாசனம் வந்து எங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு பாய்ச்சினா நல்ல செழிப்பா இருக்கும். அது இல்லாம சொட்டு நீர் பாசனம் போடலாம், அப்படி அது மாதிரி குளத்து பாசனம் உள்ளவர் அப்படி இருக்குது. 4-5 நாள் தள்ளி பாய்ச்சினா
0: கண்டிப்பா பாய்ச்சி ஆகும். மழை இருந்தா ஒரு 2 நாள் கூட தள்ளி கூட நம்ம பண்ணிக்கிடலாம், பிரச்சனை
1: மழை பிடிச்சிருந்தா நம்ம தண்ணி பாய்க்கட்டாலும் ஒரு 10 நாள் 15 நாள் பேசாம இருக்கும். அதான் 4 நாள் 5 நாள் பண்ணும். உரம் போட்டாச்சுன்னா கண்டிப்பா பாய்ச்சி ஆகணும். அது 4-5 நாள் கூட தண்ணி பாய்ச்சி ஆகணும். சில இடத்துல இந்த இயற்கை உரம் போடுவாங்க, சில இடத்துல போடவே மாட்டாங்க. அப்ப வந்து 10 நாள் பாய்க்கட்டாலும் ஒண்ணு செய்யாது.
0: இப்போ நீங்க வந்து வேற தொழிலும் பண்ணிக்கிட்டு இந்த அரளி விவசாயம் பண்றீங்களா, இல்லனா முழு நேரமுமே இந்த விவசாயம் தானா?
1: நமக்கு சொந்தமா இடம் இருக்கனால நமக்கு அந்த தொழில் பார்ப்போம். வருமானம் காணாத பட்சத்துல சைடு பிசினஸ் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச அளவுல என்ன தொழிலா செஞ்சுட்டு இருப்போம்.
0: வேற வேலையும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா விவசாயத்தையும் டெய்லி அன்னனைக்குள்ள அந்த வருமானத்துக்காக வேண்டி விவசாயமும் நீங்க விடாம பண்ணிட்டே இருக்கீங்க.
1: இடம் இருக்குது, நம்மளால விவசாயம் பார்க்க முடியும், அதனால பாத்துட்டு இருக்கோம்.
0: உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல பரவலா எல்லாரும் என்ன மாதிரியான சாகுபடி பண்றாங்க? ஏன்னா தோவாளி மார்க்கெட் பக்கத்துல இருக்கிறதுனால பூவை பொறுத்த அளவுல வேற என்னென்ன பூவுக்கு நமக்கு மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல வேல்யூ இருக்கு?
1: ஆரோமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரளி, பிச்சி, பச்சை, கிரேந்தி, வாடாமல்லி இது மாதிரி போடுதாங்க. மல்லிகைப்பூ கொஞ்சம் குறவு பண்ணிருக்க. குமாரபுரம், ஆவரகுளம் அந்த ஏரியால, ராதாபுரம் எல்லாம் மல்லிகைப்பூ நிறைய இருக்கு. இந்த ஏரியால ஆரோமலை தோலை விட்டு இந்த பயிர் தான் அதிகம். இந்த மாதிரி பயிர் தான் பச்சை கொழுந்து இதுதான் வந்து அதிகமா போட்டு இருக்காங்க.
0: கொழுந்து நம்ம ஏரியாவில போடுறாங்களா?
1: போடுறாங்க. அதுல நாங்க போடாத காரணம் அது ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா மாத்திட்டு அதுக்கப்புறம் கேப் கிடைக்கும். ஒரு 6 மாசம் திரும்ப கேப் போட்டுருக்கும். நம்ம வருமானம் கிடைக்காத பட்சத்துல இந்த பயிரை பண்ணிட்டு இருக்கோம்.
0: இது வந்து நீங்க எப்படி தெரிஞ்சு போட்டீங்க? இப்ப அரளி போட்டா நம்மளுக்கு வந்து ஒரு நீண்ட கால ஒரு வருமானம் எடுக்கலாம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சு போட்டீங்க?
1: இப்ப காலத்துல இருந்து அது சொல்லி இருந்திருக்காங்க. பக்கத்துல விவசாயிகளும் பார்ப்போம், அவங்களும் இது மாதிரி ஐடியா சொல்லுவாங்க. வேற பயிர் போடாத, இதே கொஞ்சம் அதிகமா போடு அப்படி சொல்லும் போது அது நம்ம உள்வாங்கி இதுல ஒரு பெனிஃபிட் இருக்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கண்டாம், ரிஸ்க் அதிகம் குறவு போயிருக்கு, அதனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம்.
0: இப்போ அரளியை பொறுத்த அளவுல நமக்கு களை செடி இதெல்லாம் வருமா? எவ்வளவு இடைவெளி விட்டு நீங்க வந்து வைக்கிறீங்க? அது ஸ்டார்டிங்ல வைக்கும் போது நம்மளுக்கு குழி எப்படி எடுக்கணும், அதுக்கு முதல்ல அந்த செடியை வந்து வளர்ந்து வராது, அதை ஒரு பராமரிப்பு குடுக்கறது வரைக்கும் அதை எப்படி கவனிக்கணும்?
1: 10 அடி இடைவெளியில வைக்கிறதுதான் செடி நல்ல பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஒரு 1 அடி 1.5 அடி குழி தோண்டி ஒரு வட்டமா பாத்தி போடலாம். வட்டமாட்டு அந்த செடி தென்னம்பிள்ளை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வட்டமாட்டு பாத்தி போட்டு வைக்கலாம். அல்லாட்ட வாழைக்கு போட்ட மாதிரி இந்த ஒரு பட்டை மாதிரி போடுவாங்க, மாதிரி கூச்சி வச்சு அந்த அதுலயும் அப்படியும் போடலாம். பட்டை பாத்தியும் போடலாம். இது ரெண்டு முகத்துல இருக்குது. அப்படிதான் நாங்க பருவம் பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
0: ஸ்டார்டிங்ல நீங்க வைக்கும் போது உங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு கவனிப்பு முறைகள் கொடுக்க வேண்டாமா? அது தன்னாலே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா சின்ன பருவத்துல நம்ம கொஞ்சம் வளர்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா எப்படி?
1: பாக்கெட்டு செடி வைக்கும் போது

0: ஒரு நிழல்ல வச்சு அந்த செடி நல்ல ஒரு அடி ஒன்று ரெண்டு அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டு வச்சவனுங்க ஒரு பிரச்சனை வந்துடும். அப்படி இல்லாம வெறும் கம்பம் மட்டும் படைச்சு வைக்கும்போது அது தளிர் விட்டு வரும்போது வெயில் படாத அளவுல அது நல்ல மூடி வச்சு வளர்ந்து அது வெயில் படாத அளவில் கொண்டு வரது கொஞ்சம் ரிஸ்கான சமாச்சாரம். அப்பப்ப நல்ல மண் எல்லாம் நல்ல உரம் கொடுக்கணும், மண்ணை அழைச்சு கொண்டு வந்து அப்படி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா கொண்டு வரணும்.
1: ஸ்டார்டிங்ல
0: ரொம்ப ரிஸ்க் எடுத்தா கொண்டு வரணும். ஒரு 6 மாசத்துக்கு நம்ம வச்சு வளர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது பூ பூக்க ஆரம்பிக்கும்.
1: செடி வச்சு எவ்வளவு நாளைக்கு பிறகு ஒரு நல்ல வருமானம் நம்ம பார்க்கலாம் ஒரு செடியில இருந்து?
0: 6 மாசத்துக்கு அப்புறம் பூவே பூக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஓரளவுக்கு அது
1: நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்கும்.
0: 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும்.
1: அதுவரை நம்ம நல்ல கவனிப்பு முறைகள் கொடுக்கணும்.
0: நல்லா கவனிக்கிறேன். கவனிச்சாதான் அது அப்பதான் நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அது ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கும்.
1: உங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு குமரி பண்பலையில் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா அது அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி. வர நன்றி.
2: இதுவரை அரளிப்பூ சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஆரல் வாய்மொழி சி ஜி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
1: இனி கேத் பஜாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
4: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
3: சார் பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
4: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
3: இப்ப கன்னிப்பு சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
4: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது. வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்தில் மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த

0: மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழில்நுட்பங்களும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இதுவரை கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
2: ஏக்கா, எங்கக்கா அவசரமாட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க, எங்க போறீங்க?
3: ஏ தம்பி, உனக்கு விஷயமே தெரியாதா?
2: விஷயம் ஒண்ணு தெரியாதக்கா.
3: ஒரு வாரமா நம்மளுடைய பஞ்சாயத்துல ஃபுல்லா 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முந்தா நாள் கூட ஒரு மீட்டிங் கூட வச்சாங்களேப்பா.
2: அப்படியாக்கா? நான் இங்க ஒரு 2 நாள் வந்து இங்க இல்ல அக்கா, வெளியூர் போயிருந்தேன்.
3: அதுதான் பார்த்தேன், மீட்டிங்க்கு போகும்போது தம்பிய காணல, தம்பிக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்காத அப்படின்னு நினைச்சேன். சரிப்பா, நீ அங்கூட வாரியா, நான் இந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பதிவு செய்ய போறேன்.
2: என்னக்கா சொல்றீங்க, அங்க வேலை வாய்ப்பு வந்து குடுக்கறதுக்கு பதிவு செய்யணுமா?
3: ஆமா தம்பி, இது வந்து நம்ம அந்தந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புல இருக்கக்கூடிய நிர்வாக அலுவலர் இல்லைன்னா ஊராட்சி அலுவலகம் இந்த இடங்கள்ல நம்ம தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நாம இந்த கிராமத்துல உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த முதல்ல பதிவு பண்ணி இதுக்கு முன்னாடி நாம இந்த ஊராக வேலை வாய்ப்புல நம்ம இணைஞ்சிருக்கோமா, நம்ம வேலை செஞ்சிருக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்பாங்கப்பா. கேட்கும் போது அதுக்கான கரெக்டான தகவல்
2: என்ன திட்டத்துல வந்து அமையும்
3: தம்பி? இது வந்து 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம்ப்பா. இந்த திட்டம் வந்து இந்திய கிராமப்புற வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத இயக்கம். இந்த சட்ட மசோதாவின்படி கிராமத்துல இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு நிதி ஆண்டுல, அதாவது ஒரு வருஷத்துக்கு 125 நாள் வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய திட்டம். இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த திட்டங்கள் இருந்தாலும் அதை இப்போ மாற்றி அமைச்சு நம்ம வந்து வளர்ச்சியடைந்த இந்தியா கிராமப்புற வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டமாக மாத்திருக்காங்க.
2: சரியக்கா, இப்ப இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் பாக்கமா என்னன்னு சொல்லலாம்?
3: தம்பி, இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு வருமான பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் அளிக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, அப்புறம் விவசாய வேலைகளின் போது ஏற்படக்கூடிய அந்த தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், இது எல்லாம் சேர்த்ததாப்பா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம்.
2: சரியக்கா, இப்ப நீங்க கூட சொன்னீங்க இந்த கிராமங்கள்ல வந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்ப இந்த திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இது வந்து இந்த பேரூராட்சி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
3: தம்பி, இது பேரூராட்சிக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து செல்லுபடி ஆகாதப்பா. இது நம்முடைய கிராமப்புற ஏழை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்குள்ள ஒரு அருமையான திட்டம்ப்பா இது. இதுல அந்தந்த கிராமங்கள்ல சேர்ந்த ஏழை விவசாயிகள், ஏழை மக்கள், ஏழை தொழிலாளர்கள் இவங்க எல்லாம் இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டத்துல பங்கு பெற்று பயனடையலாம்ப்பா.
2: இது வந்து கிராமங்கள்ல இருக்கிற அந்தந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டங்கள் மூலம் வந்து அவங்க வந்து வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கிறதுக்கு வந்து இந்த மத்திய அரசு வந்து இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க.
3: ஆமா தம்பி, அதாவது 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து இது உறுதி செய்வதற்கான ஒரு அருமையான திட்டம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கிராம மக்கள் வந்து ரொம்ப ஏழைகளா இருப்பாங்க, அவங்க வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கதற்கான வழிவகைகள் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த மாதிரி மக்களினுடைய நலனை கருத்துல கொண்டுதான் நம்முடைய மத்திய அரசு வந்து

0: வறுமை ஒழிப்பு மற்றும் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, இன்னொன்னு உடல் சார்ந்த வேலைகள், அதாவது சாலைகள் அமைக்கிறது, நீர் மேலாண்மை, இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டத்தினுடைய இணைப்புல வரக்கூடியதாப்பா. இதனுடைய முக்கிய பணிகள் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விவசாய பணிகளின் போது தொழிலாளர்களுடைய தேவைக்காக சில நாட்கள் வந்து வேலை இடைநிறுத்தம் செய்தாலும் பரவாயில்லை, ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் அளிக்கக்கூடிய 125 நாள் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய திட்டம். இதனால அவங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு வருடத்தில் 125 நாள், அதுல ஒரு சில நாட்கள் வந்து அவங்க விவசாயத்துக்காக வேண்டி வேலைக்கு மாற்றி ஏற்பாடாட்டம் அவங்க செஞ்சா கூட அந்த 125 நாள் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம மத்திய அரசு அவங்களுக்கான வேலைக்கான உத்தரவாதமும் அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டமாகவும் தான் செயல்படுத்திட்டு வராங்கப்பா. இதுவரை விக்ஷித் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நல்ல மிளகில் மெதுவாடல் நோய் குறித்த தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சுதா ராஜகுமாரன் அவர்கள்.
2: நார்மலாவே நிலமிளகானது படர் தாவரங்கள்ல வந்து நம்ம வளர்க்கிறோம், கமுகு தென்னை போன்ற மரங்கள்ல வந்து வளர்க்கிறோம். அதுல வந்து நம்ம கல்ச்சுரல் ஆபரேஷன் பண்ணும் பொழுது அதனுடைய வேரை வந்து காயப்படுத்துவதன் மூலமாக இந்த பூஞ்சானம் அந்த வேர் வழியாக உள்ளே சென்று நோயை ஏற்படுத்தும். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட தாவரமானது 15 முதல் 30 நாட்களுக்குள்ளாகவே இறந்துவிடும். கட்டுப்படுத்துவதற்கு முதலாவதாக இந்த பூஞ்சானமானது எங்கு ஈரப்பதம் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த சீதோஷண நிலையில வந்து நல்லா வளரக்கூடியது. எனவே நம்ம மழைக்காலங்களில் வந்து தண்ணி தேங்காம வந்து நம்ம பார்த்துக்கிடணும். ரெண்டாவது, பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாகவே எதிர் நுண்ணுயிரியான ட்ரைகோடர்மா, சோ இது வந்து 1 கொடிக்கு 20 கிராம் என்ற அளவிலும் இலைகளில் போடோ கலவை 1% போடோ கலவை இலைகளில் தெளிக்க வேண்டும்.
3: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார், அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் பொருளையும் வேலை தேடுவோம், உடைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இன்னும் பொருள் அத்தனையும் வேலை தேடுவோம், நித்தம் உழைப்பால் நில

பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய். தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் பணி நிறைவு பெற்ற கால்நடை மருத்துவர் ஜி. கிருஷ்ணா பால்ராய் அவர்கள்.

நேர்களை, நாளைய உழவர் உலக நிகழ்ச்சி நாளை இரவு 7:25 உழவருக்கு ஒரு சிந்தனை. பப்பாளி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கிள்ளியூர் எஸ் ஏசுதாஸ் அவர்கள். கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நமது குமரி பண்பலை 101 இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம்.

0: இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:10 செய்தி செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 லேட்ஸ் ஹெட்டிங்லியில் இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று மாலை 6:40 முதல் இரவு 7:10 வரை, 7:30 முதல் 8 மணி வரை, 8:05 முதல் 9 மணி வரை, 9:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 தேனீர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். இன்று இரவு 9:15 செய்தி சுடர், நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் அளவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 குழுவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை இதில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 7:50 தொடரும் தென்குமரி தேனலியில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன இடம்பெறும். நாளை காலை 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சேவை செய்திகள். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற 30 வரை நடைபெற உள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14-40 வரை ஆகும். பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. ஐடிஐயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8 தேர்ச்சி, 10 தேர்ச்சி மற்றும் 11, 12 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழிற்பிரிவுகள், அட்வான்ஸ்ட் சிஎன்சி மெக்கானிக் டெக்னீஷியன் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் துவங்கப்பட உள்ளன. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும் மற்றும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6-10 or 12 வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6-10 or 12 வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நேரில் அணுகலாம். அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன் பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் துணிச்சல் மற்றும் தைரியமாக செயல்பட்ட தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட பெண்ணிற்கு சுதந்திர தின விழா அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கல்பனா சாவ்லா விருது பெற வரும் 19 இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு நாசாவில் முதல் விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவின் நினைவாக அவரது துணிச்சல் மற்றும் துணிச்சலான முயற்சியை பாராட்டும் வகையில் இவ்விருது ஆண்டுதோறும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் பெண்ணிற்கு வழங்கப்பட்டு வருகிறது. கல்பனா சாவ்லா விருது பொதுத்துறையிலிருந்து சமூக நலத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த விருதானது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களால் தைரியம் மற்றும் துணிச்சலான முயற்சியை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 கல்பனா சாவ்லா விருதுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசாக வழங்கப்படும். இவ்விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் தமிழக அரசின் விருதுகள் இணையதளத்தில் https://awards.tn.gov.in விண்ணப்பித்து அதன் நகல் மற்றும் கையேடு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அச்சு செய்யப்பட்டு தலா 3 நகல்களுடன் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக இணைப்பு கட்டிடம் தரைதளத்தில் செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 04652 2784.

0: சேவை செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்போம்.
1: மொழி நாயகம் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை வல்லே. வல்லே அப்படின்னா விரைவாக, சீக்கிரமா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வல்லே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க.
1: உதாரணமா நாலடியார் பாடல இருந்து ஒரு வரி, ஒன்றின ஒன்றின வல்லே செயிர் செய்க, அதாவது செய்ய வேண்டியவற்றை எல்லாம் அடுத்தடுத்து விரைவா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வரி நமக்கு சொல்லுது. இந்த இடத்துல நாம வல்லே அப்படிங்கிற வார்த்தை வந்து விரைவாக அப்படிங்கிற பொருளை தரத புரிஞ்சுக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
3: This is the first time on you, we're getting together. Oh baby, I feel so good.
1: இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் டெமோன்ஸ்ட்ரேட். DEMONSTRATE டெமோன்ஸ்ட்ரேட் அப்படின்னா டு ஷோ சம்திங் கிளியர்லி பை கிவிங் ப்ரூஃப், அதாவது செயல்முறை விளக்கம் அளித்தல் அப்படின்னு சொல்லலாம்.
2: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She tried to demonstrate the panic she felt. அதாவது அவள் உணர்ந்த பயத்தை அவள் அழகாக நடித்து காட்ட முயன்றாள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, மிரர் பாக்டீரியா. அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்டும் லெப்ட் ஹேண்டோட ஸ்ட்ரக்சரும் சேமா தான் இருக்கும், ஆனா எக்ஸாக்டா சேமா இல்ல. ஏன்னா ஒரு கையோட மிரர் வெர்ஷன் தான் மற்றொரு கை. இதுதான் சயின்ஸ்ல லெப்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அதாவது நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸ், டிஎன்ஏ, பாக்டீரியா, இது எல்லாமே ஒரே சைட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லெப்ட் டைப் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோமே, அதே ஸ்ட்ரக்சர்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ அதே சேம் பாக்டீரியாவை ரிவர்ஸ் சைட்ல, அதாவது ரைட் டைப் ஸ்ட்ரக்சரா உருவாக்குனா அதுக்கு பேரு தான் மிரர் பாக்டீரியா. இன்னும் கொஞ்சம் கூட புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நார்மல் பாக்டீரியாவை லெப்ட் வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மிரர் பாக்டீரியா அதோட மிரர் வெர்ஷன், அதாவது ரைட் வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
2: இந்த மிரர் பாக்டீரியாவை எதுக்காக உருவாக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா, இத கரெக்டா நம்ம கண்ட்ரோல யூஸ் பண்ணோம்னா லாங் லாஸ்டிங் ட்ரக்ஸ், சூப்பர் ஸ்டேபிள் மெடிசின்ஸ், நியூ தெரபிஸ் இதெல்லாம் இந்த பாக்டீரியாஸ் வச்சு உருவாக்கலாம். ஆனா இதனோட நெகட்டிவ் சைடு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா, ஒரு நார்மல் பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை நம்ம பாடி ரெகனைஸ் பண்ணிரும், அதை எதிர்த்து ஃபைட் பண்ணும். ஆனா இந்த மிரர் பாக்டீரியா நம்மளுடைய பாடிக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளுடைய உடம்பால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும்.
1: சோ இந்த ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால சயின்டிஸ்ட் வந்து இத பத்தி இன்னும் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபியூச்சர்ல மேபி இந்த மிரர் பாக்டீரியா பாசிபிளா இருக்கலாம். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மெல்லிசை கேட்பதற்கு முன்
1: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
2: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
3: கன்னியாகுமரி
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாச மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாச மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: Ponchesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
13: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesly Super Speciality Hospital.
14: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
15: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
16: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
15: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
16: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
17: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
15: செல்
17: 7305-36-5016.
18: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
19: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
18: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
19: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
18: மற்றும் 0465129643. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
0: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவம்.
19: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
18: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
19: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
18: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
19: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
18: உலகத்தரத்தில் லேப் வசதி,
19: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
18: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
19: கால் 7904473872.
0: மெல்லிசையில் தொடக்கமாக
4: மனிதர் யாவரும் என தொடங்கும் சென்னை எஸ் ஸ்ரீதர் இசையமைத்த பாடலை இயற்றியவர் ஜே கமலநாதன், பாடுபவர் கிருஷ்ணராஜ்.

0: தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். சூரிய சக்தி பயன்பாடு வேளாண் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 ஆண்டு 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரிசெய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக
1: Babette, I'll just push you back to this marker here so they can get a nice clean shot at you. What are you going to do and why?

0: team feeling?
1: We're super excited for this opportunity. I think playing India is a dream coming true, especially here in Leeds. We're super excited. A little bit nervous, but more excitement.
0: And you've got at least one member of your team who has played domestic cricket in the UK here. What sort of information up here in Headingley have you gleaned from Callis?
1: Yeah, it's good to have her playing domestic cricket here. She gives insights about the pitch, the stadium, and obviously it's her home ground. Hoping to see her shine later with the bat.
0: From this game, have you made any changes?
1: Yeah, we made one change. Mirta is coming in for Sonia.
0: Any reasons behind that change?
1: We're playing an extra pacer and dropped a batter.
0: All right, go very, very well today. Great to see your team here.
1: Thank you so much.
2: புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தவேக அரசிடம் செயல் திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தவேக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வட தமிழக பகுதியில் இருந்து லட்சத்தீவு பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சாய் பிரணீத்தும், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விவேகானந்தா சுக்லாவும், தருமபுரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அருண் கபிலனும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருளை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்றுநர்களுக்கான 3 நாள் பயிற்சி முகாமை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நினைவு தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். மதுரையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வின்போது 200 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை டெய்லர்ஸ் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் சுகாதாரத்திற்கான இணை ஆணையாளர் திரு ஜெயசீலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் ஒகாசாவா ஜிவோனை வென்றார். மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள்பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக அர்ஜுன் சிங்கும், 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக வீர்ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் 30 தொடங்கி செப்டம்பர் 6 வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற 403 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சுப்மன் கில் 100 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் துறையில் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை தாவேக்கு அரசு அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி

0: பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டு.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே லீட்ஸ் ஹெட்டிங்லி மைதானத்தில் வைத்து நடைபெறும் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்போம்.

நேர்களை, குமரி பண்பலை 101 7:10 வரை திரையிசை கேட்போம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக 36 வயது நிலை படப்பாடல்.

0: இதுவரை இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ICC உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டோம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: தொடர்வது தேனி மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்போம்.
1: ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் பயனாளி செந்தில்வேல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
2: என் பெயர் செந்தில்வேல். நான் தேனி மாவட்டம் சின்னமல்லூரை சேர்ந்தவர். மத்திய அரசின் பாராட்டு பிரதமர் பிஎம்எஸ்எம்இ ஸ்கீமின் மூலமா

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை பிற்பகல் 12:50 நலமை வாழ்வோம் மருத்துவ தொடரில் பிரசவகால பிந்தைய யோகாசனங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அக்ஷயா அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பேராசிரியர் சி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

தரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சர்வதேச நிதி நிறுவனம்

0: நாங்கள் முன்வர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் ஏவியன் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சிமாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவுவதற்கென தனி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளை இணைப்பதற்கான போக்குவரத்து கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என குறிப்பிட்ட பிரதமர், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அனைவரின் பங்களிப்போடும் ஒத்துழைப்போடும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அனைத்து தரப்பு மக்களும் பெற வேண்டும் என்ற தலைப்பில் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் நட்பு நாடுகள், சர்வதேச செலாவணி நிதியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். G7 உச்சி மாநாட்டை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளது உலக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. G7 உச்சி மாநாட்டை ஒட்டி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்க்ஸை சந்தித்து பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெர்மன் பிரதமருடன் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜெர்மன் இடையிலான கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் தாம் விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மூலம் தீவிரவாதத்துக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு பதிலடியாக நமது ராணுவம் தீவிரவாதிகளுக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்தியதாகவும் கூறியிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எதிரிகளின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாக்க உறுதிபூண்டுள்ளதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை, ஆபரேஷன் சிந்தூர், நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்பது, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2,400 கோடி ரூபாய் நிதியுதவியை வரும் வெள்ளிக்கிழமை புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் வழங்கவிருக்கிறார். வேலைவாய்ப்பை உருவாக்குவது, நிரந்தர வேலைவாய்ப்புகள், சமூக பாதுகாப்பை உறுதி செய்வது போன்ற நோக்கங்களுடன் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நாட்டில் இதுவரை 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்கிறார்கள். பிரதமரின் வேலைவாய்ப்புடன் இணைந்த சலுகை திட்ட பயனாளிகளுக்கு 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் கூடுதலாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. உற்பத்தி துறையில் பணியாற்றும் இளைஞர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் இதர துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும் இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலகிலேயே 6வது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அமெரிக்க தொழில் நிறுவனத்தின் புதிய உற்பத்தி பிரிவை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்தியா மின்னணு சாதன உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக கூறினார். உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியா மாறுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் இரண்டு செமி கண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைத்து வருவதாக கூறிய அமைச்சர், இந்த ஆண்டு இறுதிக்குள் 4 தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ், டிஜிட்டல் கட்டமைப்பு வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார வழித்தடம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாத்வான் துறைமுகம் விரைவில் அமைக்கப்படும் என்று கூறிய திரு தேவேந்திர பட்னவிஸ், உலகிலேயே மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்றாக இது திகழும் என்றும் கூறினார். அம்ரித் பாரத் திட்டத்தின்கீழ் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பியாஸ் ரயில் நிலையம் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் தெரிவித்துள்ளார். அம்ரிட்ஸர் கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் குர்தாஸ்பூர் வழியாக இயக்கப்படும் என கூறினார். புனித நகரங்களான அம்ரிட்ஸரையும் ஸ்ரீ மாதா வைஷ்ணவோ தேவி கோவில் தலத்தையும் இந்த ரயில் இணைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 5 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. அந்நாட்டு மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில் இந்தியா தொடர்ந்து உதவி அளிக்கும் என்றும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை பிக்கல் பால் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனான அர்ஜுன் சிங்கும் 14 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டனாக பீர் ஷாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் ஆகஸ்ட் மாதம் 30 தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 6 தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ் துளசிமதி முருகேசன் இணை 3 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் தீபக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஜப்பானின் ஒகுசாவா ஜீவானை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 11 தொடங்குகிறது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயன்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 19-21, 21-15 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சனம் மீரை வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீச்சல் பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் தகுதி பெற்றிருக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான தனி கட்டமைப்பை சர்வதேச நிதி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகின் இரண்டாவது பெரிய மின்னணு ஏற்றுமதி நாடாக இந்தியாவை உயர்த்த உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு 5 டன் மருந்து பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா வழங்கியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 26 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு

0: பண்ணீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903000505.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 8-12 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். ரப்பர் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை எல்லா பருவத்திலும் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து ஈரப்பதத்தை தக்க வைக்கலாம். அதோடு 7 மாதமான வாழை மரங்கள் காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும். தென்னை மரங்களை சுற்றி வட்ட பாத்திகள் அமைத்து பசுந்தாள் உரப்பயிர்களை விதைக்கவும். மிளகு பூப்பதற்கு முன்பும் புதிய இலைகள் மற்றும் மொட்டு விடும் போதும், மிளகு கொத்து ஆரம்ப நிலை மற்றும் குண்டூசி தலைப்பருவத்திலும் மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவழி ஊட்டமாக 1.0% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கலாம். அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். மழை இருக்கும் பட்சத்தில் வேர்விட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நேரம் 7:30. இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்போம்.

தனிக்காட்டு ராஜா படப்பாடலை தொடர்ந்து வருவது தெற்கத்தி கள்ளன் படப்பாடல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இன்று பிரான்சில் பேச்சு நடத்தினார். மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், மேற்காசிய விவகாரம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே இதற்கு காரணம் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2014 இரண்டரை லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 8 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பாதுகாப்பு படையை நவீனமயமாக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள தாவேக அரசு நிதி மேலாண்மைக்கான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் கடன் சுமை 13,18,000 கோடி ரூபாய்

0: ரூபாயாகவும் வருவாய் பற்றாக்குறை 78,326 கோடி ரூபாயாகவும் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முந்தைய திமுக அரசு ஏற்படுத்திய நிதிச்சுமையை சுட்டிக்காட்டுவதை விட அதனை சரி செய்வதற்கான திட்டம் குறித்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை செயல்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் பேருந்துகள் குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின்போது முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேருந்துக்கென தனி வழித்தடத்தை ஏற்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக கூறி வெள்ளை அறிக்கை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். இதன் காரணமாக தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் 207 குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 17 பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் திரைப்பட பிரபலங்களை சந்திப்பதிலும் புகைப்படங்கள் எடுப்பதிலும் மட்டுமே ஆர்வம் காட்டுவதாக திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறினார். நிதிநிலையை மேம்படுத்தவும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவும் தமிழக அரசிடம் செயல்திட்டம் இருக்கிறதா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசின் கடன் சுமை 13 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது என்று வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் புதிதாக எந்த வளர்ச்சித் திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தற்போது செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கும் நிலை உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை தமிழக அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 101 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தம்பல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 319 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக திலக் வர்மா 59 ரன் எடுத்தார். 320 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் ஏ அணி 36.5 ஓவரில் 218 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 27.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. சுப்மன் கில் 110 பந்துகளில் 154 ரன்னும் இஷான் கிஷன் 79 பந்துகளில் 125 ரன்னும் குவித்தனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
6: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.

0: இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட. ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்போம்.

0: நேர்களை 9 மணி வரை திரை இசை கேட்போம். தொடரும் பாடல் உனக்காக பிறந்தேன் படத்திலிருந்து.
1: வேணும் ஒரு பெண், வேணும் பசும் பொண்ணு நேரத்தில்.

இதுவரை இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டியின் நேரடி வர்ணனையை கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: யோகக்கலைகள், குறிப்பாக ராஜயோகா குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வரீங்க, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: பிரம்மா குமாரிகள் இயக்கமானது 1936 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு 90 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. இந்த 90 வருஷத்துல வந்து நம்ம வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதே யோகா தான். ஆனா நம்ம சொல்லித்தர யோகா வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்றோம். கடந்த 90 வருடங்களாக 147 நாடுகள்ல 6500 மேற்பட்ட கிளை நிலையங்கள் மூலமாக நம்ம வந்து உலகம் முழுவதும் இந்த இயக்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேமிலிஸ் இதனுடைய லாபத்தை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஃபேமிலியில் ஒருத்தவங்க மெடிடேஷன் பண்ணால் கூட அந்த ஃபேமிலிக்கே அதனுடைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது. அந்த மாதிரி 25 லாக்ஸ் ஃபேமிலிஸ் இதனுடைய பெனிஃபிட் வந்து எடுத்துக்கிறாங்க.
0: ஓகே மேம், யோக கலைகளின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பிரம்மா குமாரிகளின் பங்கு என்னன்றதை பற்றி சொன்னீங்க. அடுத்து என் கேள்வி என்னன்னா, இப்போலாம் நிறைய பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ராஜயோகாவில் தீர்வு காண முடியுமா?
1: இந்த ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதுனால முக்கியமாக மனதிற்காக வந்து மனதிற்குடைய அந்த மன உளைச்சல், மன அழுத்தம் இதிலிருந்து அவங்களால வெளியே வர முடியுது. மன ஆரோக்கியம் கிடைக்குது, மன அமைதி, மன மகிழ்ச்சி கிடைக்குது. எப்போ வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களில் 4 பேரில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி வந்து சொல்லித்தரோம். இது வந்து எல்லாருமே, இது யூனிவர்சல் மெடிடேஷன். ஆக்சுவலாக சொல்லும் போது எல்லாருமே பண்ணலாம். எல்லா ரிலீஜியன், எல்லா காஸ்ட், எல்லா லாங்குவேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இயக்கமே அப்படி தான். இப்போ இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, உலகத்தில் அமைதி கொண்டுட்டு வரணும். உலகம் வந்து எப்போ அமைதியாகும் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனம் அமைதி அடையும் பொழுது உலகத்தில் அமைதி வரும். இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு அம்பு போட்டால் அது அப்படியே நாளாக பிரியும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு தாட்டுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து நாளாக பிரியுது, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணம். அப்போ இது வந்து பாசிட்டிவ் தாட்டு வரும் மனசில், நெகட்டிவ் தாட்டு வரலாம், எந்த மாதிரியான தாட்டு வரலாம். ஒவ்வொரு தாட்டுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது, வைப்ரேட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு எனர்ஜி வந்து நம்மளுடைய மைண்டையே தாக்குது. நாம் நினைக்கிற தாட்ஸு, நம்ம மனசில் உருவாகிற எண்ணங்கள், அது நம்ம மனசையே தாக்குது. ஃபீலிங்ஸில் வரும். அது பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்டை நினச்சா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது. அது நம்மளுடைய மைண்டு தாக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளுடைய உடலில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. தேர்டு வந்து, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை ஃபேமிலி மெம்பர்ஸோட கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறோம், ஆக்ஷன்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணுறோம். ஆனால் நினைக்காம பேச முடியுமா, பார்க்க முடியுமா? நம்மளுடைய தாட் எப்படியோ அப்படி தான் நம்மளுடைய பார்வை இருக்குது, வார்த்தைகள் அப்படி தான் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அது தானே நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ நம்ம ஃபேமிலியில் அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம பாசிட்டிவாக நினச்சோம்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கம் ஏற்படுது. அதுவே நெகட்டிவ் தாட்டு வந்தால் நம்மளுடைய வார்த்தைகள் கோபமாக, துக்கம் கொடுக்கக்கூடியதா, அந்த மாதிரி வெளிப்பட்டால் அப்போ வீட்டில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே பேசிக்கான விஷயம் எண்ணங்கள் தான். ஃபோர்த்து வந்து, நம்ம வைப்ரேஷன் வந்து வாயு மண்டலத்தில் பாதிக்குது. அப்போ இந்த 4 விதமான விஷயத்துக்கும் ஆதாரம் நம்மளுடைய எண்ணங்கள். இன்றைய சமுதாயத்தில் உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே இப்போது ஃபோன் இருக்குது, ஃபோனில் எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் என் கையில் என்ன இருக்குது, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன் அப்படின்னா கனெக்ஷன். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து உடலோடு இருக்குது, ரிலேஷன்ஸோட இருக்குது, சமுதாயத்தோட இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆத்மாக்கள், ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து அந்த பீயிங் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கி யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, எதுக்காக பிராணாயமம் பண்ணுறது, சுவாசம் பண்ண பண்ண உள்ளே இருக்கக்கூடிய

0: உறுப்புகள், இப்போ லங்ஸு, ஹார்ட்டு உள்ள அதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது உடல் ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் மெடிடேஷன் அப்படிங்கிறது மன ஆரோக்கியம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாலும் மனசு டிஸ்டர்ப் ஆனால் உடல் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் மெயின் வந்து மன ஆரோக்கியம் தான் வேணும்.
1: நிச்சயமா மேம், தன்னைத்தானே உணர்வது, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க. நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் மனசில் இருக்கணும்னு சொன்னீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணுறதுன்னு ஆலோசனை வழங்க முடியுமா மேம்?
0: பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனதில் நம்மளுடைய மைண்டை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாமே பாசிட்டிவ். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதது எதுனா, கோவப்படுறது பிடிக்கல, வெறுக்கிறது பிடிக்கல, நம்மளை யாராவது வெறுத்தாலும் நம்மளுக்கு பிடிக்கல. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் எதுவுமே பிடிக்கல, ஆனால் அதுதான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, எது பிடிக்குதோ அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதுதான் நம்ம தேடுறோம், வெளியில் போய் தேடுறோம். கோவில் போகிறோம், சிலர் சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதிக்கு போகிறாங்க, எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. சிலர் வந்து பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குக்கு போகிறாங்க, எங்கேயாவது என்னோட மனசுக்கு நிம்மதி கிடைக்குமான்னு போய் வெளியில் போய் தேடுறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். வெளியில் தான் நம்ம தேடுறோம், ஆனால் நான் தொலைச்ச அமைதி எங்கே இருக்குன்னா எனக்குள்ளவே இருக்கு. அப்போ எனக்குள்ளே நான் போகணும்னா என்னை பற்றிய சில உண்மைகள், விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் யாரு? மனிதர்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து உயிர் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் எங்கே இருக்குன்னா ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில். இங்கே இருந்து ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க, உச்சந்தலை இருக்குல்ல, சில குழந்தைங்களெல்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு வெர்டிக்கலாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன டாட் இருக்குது, பக்கத்தில் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இந்த சோல்குள்ளே மனசு இருக்குது, புத்தி இதெல்லாம் ஆத்மாக்குள்ளே இருக்குது. இப்போ மனசில் வந்து மனம்ன்றது ஒரு கடல் மாதிரி. கடலில் வந்து எப்படி வந்து அலைகள் வருமோ அதே போல் நம்மளுடைய மனக்கடலில் நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸும் வருது, அப்புறம் தேவையான எண்ணங்களும் வருது, வேஸ்ட் தாட்ஸும் வருது. இந்த மாதிரி நாலு விதமான எண்ணங்கள் வருது. ஆனால் ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அப்போ நான் எது செய்யணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது புத்தியோட வேலை. எப்படி ஒரு அணுவை போலந்தால் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா, அதே போல் இந்த ஆத்மாக்குள்ள மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சுபாவம் இருக்குது. இப்போ மனசோட வேலை வந்து இந்த கடல் மாதிரி மனசு. WHO ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சராசரி மனிதனுடைய மனசில் 40,000 தாட்ஸ் வருது பர் டேல. அதே 20 இயர்ஸில் இன்னொரு வந்து ரிசர்ச் பண்ணதில் 50,000 தாட்ஸ் பர் டே வருது.
1: எண்ணங்கள் வந்து
0: அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் இந்த எண்ணங்கள் ஏன் அதிகமாகுது அப்படின்னா
1: யோசிக்கிறாங்க.
0: ஆமாம்,
1: ஸ்ட்ரெஸ் அதிகமாக பண்ணிக்கிறாங்க.
0: அது ரொம்ப யோசிக்கிறது எதை பற்றி யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்ட்டை பற்றி, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறாங்க. ப்ரெசென்ட்ல வாழ்றது கம்மி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசென்ட்ல வாழ்ற தாட்ஸ் வந்து ஒரு 5% அல்லது மேக்ஸிமம் 10% நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 80% பாஸ்ட்டு, 10% ப்ரெசென்ட், 10% ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க, ஃபியூச்சரை பற்றி கவலைப்படுறதுக்காக. அப்போ 80% பாஸ்ட்டை நினச்சி என்ன பண்ணுறாங்க, நம்மளோட லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்திருப்போம். பாஸ்ட்டில் நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். அதில் துக்கப்பட்டிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், சந்தோஷமாகவும் இருந்திருப்போம். இந்த சந்தோஷமான விஷயங்களை நினைக்கிறது ரொம்ப ரேர். ஒரு 2%, 3% தான் நினைக்கிறாங்க அந்த 80%ல. மீதி 77% பாஸ்ட்டில் நடந்த துக்கமான விஷயங்களை நினைக்கிறாங்க.
1: இந்த துக்கமான விஷயங்களை நினைக்காம அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாமா?
0: அதுக்கு தான் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணுறது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணுறது. பாசிட்டிவ் தாட்ஸினுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம நினைக்க நினைக்க இந்த வேஸ்ட் தாட்ஸு, ஏன்னா வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நெகட்டிவ் தாட்டாக மாறும். நம்மளோட தாட்டு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வரும் பொழுது அது டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆகுது, அது நம்மளோட உடலை பாதிக்குது. ரொம்ப அதிகமான பிபி வருது அப்படின்னா ஒன்னு பிரெயின்ல கிளாட் ஆகுது, இல்லைன்னா ஹார்ட்ல போய் கிளாட் ஆகுது.
1: ரீதியா ரொம்ப பாதிக்கப்படுது.
0: அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் தான் பிபி ரைஸ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், பிரெயின்ல கிளாட் ஆகுது, அப்போ ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதெல்லாம் எதனால ஏற்படுது? இந்த மன உளைச்சல் அதிகமா நினைக்கிறது. ஹெல்த் வந்து நம்மளால பாதிக்கப்படுது. ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு வந்து உலகத்துல முதியோர் இல்லம்லாம் அதிகமாயிட்டே போகுது. அப்ப அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவங்க சின்ன வயசுல அன்போட வளர்க்கறது குறைஞ்சு போயிருக்கு. அவங்க

0: மனசுல ஒரு வெறுப்பு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி எப்படி பாத்துப்பாங்க? நம்ம வந்து கடமைகள்லாம் செய்யறோம், கூட வேல்யூஸ் ஏன் நான் மறந்துட்டோம்? நல்ல குணங்களோட வளர்த்துருக்கலாம் இல்ல அந்த குழந்தைங்களும் எப்படி வளரணும்னு புரிஞ்சுப்பாங்க. பேரண்டிங்கும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வேல்யூஸ் ரொம்ப தேவைப்படுது. வேல்யூஸ் எப்போ? நற்குணங்களை வெளிப்படுத்துறது. அப்ப நற்குணங்கள் எப்போ வெளிவரும்? செக் யுவர் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை சோதனை பண்ணணும். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய வார்த்தைகளா மாறுது. அது மாதிரி வார்த்தைகளையும் சோதனை பண்ணணும். இந்த வார்த்தைகள் நம்மளோட செயலா மாறுது. செக் யுவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸையும் சோதனை பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. தொடர்ச்சியான செயல்கள் நம்மளுடைய கேரக்டரா மாறுது. அப்போ அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய லைஃப் டெஸ்டினியாவே மாறுது. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசிக்லேருந்து வரணும். எதனால அப்படின்னா நம்மளுடைய இந்த நல்ல குணங்கள்லாம் எங்கே போச்சு? என்னுடைய ஒரிஜினல் வேல்யூஸே இந்த எல்லா குணங்களும் 7 வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர், செகண்டு வந்து பியூரிட்டி, ஹாப்பினஸ், லவ், பீஸ், நாலேஜ், பிளிஸ், இந்த 7 கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் 2-3 ஜென்ரேஷனாக அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு. கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்குன்னா கோவப்படுறது, வெறுக்கிறது, இந்த பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, பயப்படுறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக இருக்குது கான்ஷியஸ் மைண்டில்.
1: மன அமைதி உடல் நலத்திற்கு முக்கியமானதுன்னு இப்போ பேசும்போது சொன்னீங்க. உடல் ஆரோக்கியத்தில் ராஜயோகாவின் பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா மேம்?
0: இப்போ வந்து இந்த ராஜயோகம் பண்ணுறதுனால நம்ம வந்து பேசிக்லேயே நம்ம வந்து தாட் லெவல்லையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டுட்டு வரோம். இது எனக்கு நல்லது, இது நல்லது இல்லை, நான் வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். முதல்ல என்னையே நான் மன்னிச்சிடணும், அப்புறம் மற்றவங்களே மன்னிக்கணும். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கும் பொழுது அந்த மன பாரங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப பாசிட்டிவாக நினச்சி நினச்சி கவலைப்படுறோம், மனசு பாரமாக இருக்குது. இதுதான் வந்து அந்த உடலை பாதிக்குது. மெடிடேஷன் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறமா நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம்.
1: நேயர்களே, ராஜயோகா குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2 பகுதியை நாளை கேட்கலாம்.
2: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆட்டு நேர இறுதி வரை கேட்கலாம்.

0: கண்ணகி கோயில் பட பாடலை தொடர்ந்து வருவது ஜல்லிக்கட்டு காளைப்பட பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் பட பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைசை. நாளைய விடியல் நலமாய் அமைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது ஒய் பொன்மலர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மனசு மயங்கும் திரைசை.

இரவு நேரத்திற்கு என்றே ஒரு பாடல்கள் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். இந்த பாடல் அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல் தான் கேட்டோம். இந்த பாடலுடைய மெட்டுக்குள்ள கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகளை எப்படி எப்படி வச்சிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் வரிகளை, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், இங்கேதான் கண்டேன் பொன் வண்ணங்கள், என் வாழ்க்கை வானில் நிலாவே நிலாவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முழுதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியவர்களும் பாடலை ரொம்ப அழகாக அந்த பாடல் மேலும் மேலும் அழகாகிட்டிருப்பாங்க. அந்த மெட்டுக்குள்ளே அந்த வரிகள் வைத்திருக்கும் போது, அந்த வரிகள் கேட்கும்போது சின்ன சின்ன வரிகளாக தான் இருக்கும். அந்த வரிகள் அவங்க ரொம்ப அழகாக மெருகூட்டி பாடுற மாதிரி இருக்கும். என் நெஞ்சிலே உன் எண்ணமே அன்றும் இன்றும் என்றும், இந்த மூன்று வரிகள் தான் இருக்கும், மூன்று வார்த்தைகள் தான். அதை அந்த ஒரு ஹம்மிங்கோடு அவங்க இணைந்து பாடும்போது அந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஹீரோவை பற்றி அவரே சொல்கிறார், நான் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு ஆள் தான், கல்லானவன் பூவாகிறேன் கண்ணே உன்னை எண்ணி அப்படி. அதை வந்து எஸ்பிபி அவர்கள் கண்ணே உன்னை எண்ணி அந்த ஐ என்ற வார்த்தைக்கும் ஈ என்ற வார்த்தைக்கும் இத்தனை ஒரு அழகுப்படுத்தி அந்த பாடலை பாட முடியுமாங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இளையராஜாவினுடைய இசை தான் அந்த பாடல் தான். அதில் முடிக்கும் போது எதற்காக வாழ்ந்தேன், உனக்காக வாழ்வேன், நான் நீ நாம் அப்படிங்கிற அந்த மூன்று வார்த்தையும் அப்படி பாடல் முழுதும் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த இணைந்த ஒரு நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துச்சு. கேட்டு இணைஞ்சிருந்தோம். பழைய பாடலாக இருந்தாலும் மனசுக்குள்ள கேட்கும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு தான் அந்த பாடலை கேட்டிருப்போம். நிகழ்ச்சியினை கேட்கவிருக்கும் பாடல் ஆட்டோ ராஜா படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்று கேட்ட பாடல் இன்று கேட்கும் போதும் பாடலை பாடி பார்க்கின்ற விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த தரற அந்த இசை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது காணொலிகளில் அந்த பாடலை பல முறை கேட்டிருக்கோம். அந்த பாடல் வரிகள் புலமைப்பித்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. கையென்றே செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கை உள்ளங்கை விரல்கள் காந்தள் மலருக்கு செங்காந்தள் மலருக்கு ஒப்பீடாக நமது சங்க இலக்கிய பாடல்களில் இருந்திருக்கும். அந்த பாடல் வரிகளை அதை எடுத்து இந்த பாடல் வரிகளில் கையாண்டிருக்கார் புலமைப்பித்தன் அவர்கள். அதில் வர்ணிப்பும் அந்த மெட்டும் அந்த மெட்டுக்கு எழுதப்பட்ட இந்த பாடல் வரிகளும் நம்ம கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான பாடல் வரிகள் தான். அந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:19 விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உறவினும் புதியவானில் அந்த பாடலை கேட்டு வச்சோம். பாடல் வரிகள் வந்து கங்கை அமர்ந்தோம். அந்த இரண்டு பேரும் நடந்து நடந்து அந்த இயற்கையில் கலந்து பேசிக்கொண்டே போகிற மாதிரி லிபம் இல்லாமல் பாடல் வரிகள் இருக்கும். பார்வை ஒவ்வொன்றும் கூறும் பெண் காவியம், பாவை என்கின்ற கோலம் பெண் ஓவியம், மாலை வரும் போதிலே நாளும் முந்தன் தொழிலே, கனவிலாடும் நினைவு யாவும் இனிய பாவம், உறவெனும் புதிய வானில் பறந்ததே இதயமோகம். இந்த பாடல் வரிகளை ரெண்டு பேருமே ரொம்ப ரசித்து பாடியிருப்பாங்க. அந்த மெட்டு அந்த பாடல் கேட்கும்போது இந்த இரவு நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் பாடி பார்க்கலாம். அந்த அந்த வரியோடு தொடங்கும் போது அந்த ஹம்மிங்கும் அந்த பாடலை ரொம்ப அழகுபடுத்திச்சு சொல்லணும். இளையராஜாவின் இசை சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனி தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரல்களில் நிழல்கள் படப்பாடல்.

பாடலின் துவக்கத்திலிருந்து தோங்குகின்ற வயலின் இசையாகட்டும், பாடல் இட இசையில் ஒலிக்கின்ற நாதஸ்வர ஒலியாகட்டும், பாடல் இடையில் அந்த ஒரு மிருதங்கத்தினுடைய ஒலி, அந்த பாடல் முழுமைக்கும் கேட்டு கேட்டு வரணும் அந்த ரிதமாகட்டும், எல்லாமே இந்த பாடலை ரொம்ப அழகு சேர்த்து தான் சொல்லணும். கவிஞர் கங்கை அமரன் அவர்கள் இந்த பாடல் வரிகள் எழுதினா, இளையராஜா அவனுடைய இசை தான் இவர்கள் படத்தில் இருந்து. இந்த பாடல் இப்போது நம்ம காணொலிகளில் பார்க்கும்போது அந்த பாடல் லைவாக அந்த இசை கருவிகளில் எப்படிலாம் அந்த இசையமைச்சாங்க அந்த இதை பார்க்கும்போது, அந்த பாடலோடு இணைந்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும் கேட்கும்போது அந்த ஒலித்தரம் தான் மாறிக்க தர, பாடலுள்ள ஜீவன் என்றைக்குமே இணைந்து கொண்டு தான் இருக்கும். பூங்கதவே தாழ் திறவாய், அதில் அந்த பாடல் இடையிடையே அந்த ஹம்மிங்காக அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க, அது கூட அந்த பாடலை இன்னும் மேலும் கேட்கதற்கு அழகு செய்த விதமாக தான் இருந்தது. திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என்னுள்ளம், பொன்னாரம் பூவாளை ஆடும் தோரணம் எங்கெங்கும், மாலை சூடும் மண்ணேரம் மங்கள வாழ்த்தொலி கீதம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகளில் அந்த மங்கள வாழ்த்தொலிக்காக அந்த பாடலை நிறைவாக செய்த ஒளி மாதிரி அந்த பாடலை இருந்திருக்கும். அந்த இசையும் அந்த பாடலை இன்னும் ஒரு விதமாக அழகு சேர்த்ததை இந்த இரவு நேரத்தில். நிகழ்ச்சியில் இனி பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. கேட்டு பாடலும் அந்த ஹம்மிங் கோரஸ் குழுவினர் அந்த பாடல் பூந்தளிர் ஆட அப்படின்னு சொல்லும்போதே அதனிடையே அவங்களும் இணைந்து இணைந்து அந்த லலலல ஆஹா அப்படின்னு சொல்லி பாடும்போது நமக்கும் ஒரு விதமாக அந்த பாடலை பாடி பார்க்கணும்னு தான் தோணும். அந்த மாதிரி ஒரு துள்ளலான ஒரு மெலடியான ஒரு பாடல் தான். காதலை ஏற்றும் காலையின் காற்றும் நீரை தொட்டு பாடும் பாட்டும் காதில் பட்டதே, வாலிப நாளில் வாசனை பூவின் வாடைப்பட்டு வாடும் நெஞ்சம் நெஞ்சில் எண்ணம் சுட்டதே, கோடிகள் ஆசை கூடிய போது கூடும் நெஞ்சிலே புது கோலம் எட்டுதே, தேடிதே பெண் பாட்டின் ராகம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அந்த கோரஸ் அந்த பாடலோடு இணைந்து இணைந்து அந்த பாடல் வரும்போது இடையிடையில் இடை இசையும் வரும். அந்த இடை இசை நடுவே கோரஸினுடைய அந்த ஹம்மிங் அதுவும் அந்த பாடலை ரொம்ப அழகு செய்துன்னு சொல்லணும். இரண்டு பேரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்கள் இந்த பாடலை ரொம்ப இனிமையாக பாடினாங்க. பாடல் வரிகள் கங்கை அமரன், இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

மேடை பாடல்களில் உள்ளன. திருமண வீடுகளிட மெல்லிசை நிகழ்ச்சிகள் எங்கே நடந்தாலும் எந்த நம்ம கேட்ட பாடல் கண்டிப்பாக பாடியிருப்பாங்க. நீலவான உடையில் மேடை பாடல்களுக்கான ஒரு அழகான பாடல், வர்ணையை மிஞ்சுகின்ற ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு இசை வந்து கங்கை அமர், நிறைய பாடல்கள் எழுந்தாலும் அவர் பன்முக திறமையினாலும் இந்த படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். நீலவான ஓடையில் நீந்துகின்ற எல்லாமே அவர் கவிதைத்துவம் அந்த பாடல். காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே அப்படின்னு சொல்லி அந்த கிளாசிக்கல் டச்சை எடுத்து வச்சிருப்பாரு. இதழ்களில் தேன் துளி ஏன் தினம் பயங்கிலி, நீ இல்லையில் நான் இல்லையில் ஊடல் ஏன் கூடும் நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன வரிகளாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகுப்படுத்தி மென்மையாக இன்னும் மெருவாக பாட அதிகப்படியாக நம்மளை கேட்கும்படியாகவும் பாடும்படியாகவும் எஸ் பாலசுப்ரமணியர்கள் பாடுவார். இடை இசை எல்லாமே பாடல்களாக இருக்கும். அதில் நானும் நீயும் நாளை தான் மாலை சுடலாம், வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். அந்த அன்பு இணையும் போது வானம் பூமி இரண்டுமே நமக்கு வாழ்த்து பாடலாக இருந்திருக்குன்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை எல்லாம் வச்சு ஸ்ரீதேவியே என் ஆவியே என் தேவி எங்கே நீ அங்கே நான் தான் அப்படின்னு சொல்லி பாடல் முடிச்சிருப்பாரு. அதனுடைய அந்த ஹம்மிங் ஸ்டார்டிங்கிலேருந்து பாடல் முடிகிற வரைக்கும் பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த பாடலை கேட்டோம்.

பொன்னாரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராகமா நீண்டம்மா பொன்னாரமே அப்படின்னு யேசுதாஸ் அவர்கள் அழகாக பாடியிருப்பாங்க. தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடிவா சிந்து அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளையும் ஒரு அறிவியல் தத்துவத்தையும் வச்சு எழுதியிருப்பார். நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோளை, என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்துப்பிள்ளை, என் காதலி உன் போல என்னாசை தூங்காது ராணி தண்ணீரில் தள்ளாடுதே தோணி அப்படின்னு சொல்லி அதை பாடல் முடிக்கும்போது ஏக்கமென ராஜாவே சோகம் வந்து கண்டிப்பாக தீரும், அது ஒரு மேகம் மாதிரி அது விலகி போய்விடும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷனுடைய அந்த பாடல் முடிச்சிருப்பாங்க. கேட்கும்போது நமக்கும் அந்த பாடலை பாடி பார்க்கறதுக்கும் அந்த பாடலை நினச்சி மனசுக்குள்ளே சந்தோஷப்படுக்கும் போதும் சோக பாடலாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் அதுக்கு தேர்தல் சொல்ல மாதிரி நமக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வைரமுத்தினுடைய பாடல்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நேயர்கள் தங்களது கருத்துக்கள் லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாடலுக்கு நேயர்கள் நிறைய பேர் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. பாபு முள்ளக்காடில் இருந்து பாடல்கள் இனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இடைக்கால இரவு நேரத்தில் இடைக்கால பாடல்களை கேட்பதில் அளவில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க. கவிதை வழக்கமாக கவிதை எழுதியிருக்காங்க. மனசு மயங்க மட்டும் மயங்கவில்லை மந்திரம் செய்த ராக கீதங்களால் உறக்கம் தவிர்த்து கேட்கிறேன் உள்ளம் கவர்ந்த பாடல்களை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரியிலிருந்து முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி வழக்கம் போல் நிறைய பாடல்களுக்கு குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயன் இருந்து அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேர்களுக்கும் நன்றி.

கேட்டு பாடலில் ஒரு ரிதமிக் அந்த தபேலாவினுடைய இசை பாடல் துவக்கத்திலிருந்து முடியும் வரை இணைந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு நெஞ்சில் பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கின்ற வகையிலான ஒரு அழகான ஒரு பாடல் தான் ஈரமான ரோஜாவை. என்னை பார்த்து முடியாது பாடல் வரிகள் வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், மேகம் போகும் அப்படின்னு அந்த பாடல் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு.

மூன்று வெர்ஷன் அந்த பாடலை கீதம் சங்கீதம் அந்த படத்தில் இருந்தாலும் இந்த சோக பாடல் சில நேரங்களில் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலிகளை அந்த வலியும் இருந்தாலும் அந்த பாடலை ரசிக்கும் விதமாக அந்த பாடலை எழுதியிருப்பாங்க கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். சோகமான காதலால் தேவதாசம் வெம்பினான், நீ பிரிந்து போனதால் தேவதாசின் தம்பினான். அழகான கவிதை வரிகள் பாருங்கள். உன் பேரை நான் சொல்லி பசியாற்றி கொண்டேன், பேர் சொல்ல இனிமேலும் தெம்பின்றி நின்றேன், உன் வாசல் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஆலோபனைகளோடு அந்த பாடல் வரிகளை முடிக்கும்போது கோரசம் இணைந்த அந்த பாடலை இன்னும் அந்த சோகத்தை அழகுபடுத்தும் விதமாக அந்த பாடல் இருந்துக்குவாங்க. அதன் பிறகு தோகை உந்தன் பூமுகம் எந்த நாளும் ஞாபகம், தூங்கவில்லை ஆயினும் கனவு தோன்றும் ஆயிரம் அப்படின்னு அந்த கவிதை வரிகளை பாருங்கள். தூங்காமலே கனவுகளை இந்த காதல் மூலமாக நான் ரொம்ப சிரமப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற இந்த தவிப்பு அழகாக அந்த பாடல் மர வழிகளால் வெளிப்படுத்துவது எஸ்பி பாலசுப்ரமணியர்கள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. வேதம் பாதம் முந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் சொல்லி பாடலும் முடிச்சிருப்பாங்க. அது இனிமையாகவும் இருந்திருக்கு. இளையராஜாவினோட இசை தான் இதை நான் சொல்லவே தேவையில்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இடைவிடாத பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: செய்தி சொல்ல கூது வந்ததோ.
1: நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ

0: முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சிச்சாங் சிச்சாங் சாங் கன்னி மலரே நீ மலர்ந்ததென்ன கண்ணிலா
1: மெல்லவா அல்லவா கையடைத்து கொள்ளவா
0: பிள்ளை போலே மழலை பேச மடியிலே.

0: அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி.
1: இன்பமே கொஞ்சமா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: பட்டு சேலை இருக்கு கட்டிக்கொண்டு நானும் ரசித்திடலே ரசித்திடலே ரசித்திடலே. கண்ணே கிளியே காதல் கலையே மாசரு பொன்னே மணியே சனியே
1: சனியா.

கண்ணம் தொடாமல் போவேனோ, கட்டி பிடித்து நெஞ்சில் அணைத்து தன்னை மறந்து வாழ்வேனோ.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மங்கை என்ற

அன்னைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக மீரா படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கலை நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர். ஏழுமலை அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரலை நேரம் காலை 5 மணி. நேரலை கேட்கலாம். அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியுள்ள ஆஞ்சநேய சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.